0: Jesus delivers us from fear.
1: இயேசு கிறிஸ்து நம்மை பயத்திலிருந்து விடுவிக்கிறார்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: லூக்கா 4:18-19 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம்.
1: கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: We are focusing on this theme, Jesus delivers, on two important aspects or fronts.
1: இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறார் என்கிற அந்த காரியத்தை ரெண்டு முனைகளிலிருந்து இயேசு விடுவிக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம்.
0: First of all, in our personal life, we need the deliverance of the Lord in many areas.
1: முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம் அநேக இடங்களில் நமக்கு விடுதலை வேண்டும்.
0: Even after miraculous deliverance from bondages, we need to remain in that freedom.
1: நானும் நீங்களும் அற்புதகரமாக அந்த அடிமைத்தனத்திலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் விடுதலை ஆக்கணும். நமக்கு தொடர்ந்து அந்த விடுதலை தேவை.
0: And every day we have to seek his deliverance.
1: ஒவ்வொரு நாளும் இந்த விடுதலையை நாம் தேட வேண்டும்.
0: We have to pray that we should not get into the traps of sin or bondage or fear or curse or anything like that to become slaves again.
1: பாவத்திலும் கட்டுகளிலும் சாபத்துக்குள்ளும் நாம் மறுபடியும் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அந்த விடுதலைக்காக தொடர்ந்து நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: And secondly,
1: இரண்டாவதாக,
0: when we hear Jesus delivers, the focus is for us to go in the name of Jesus Christ, in the authority given by the Lord, to deliver thousands of people from bondages of sin, sickness and demonic strongholds.
1: இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார் என்று சொல்லும் பொழுது நானும் நீங்களும் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையோடு கூட இந்த கட்டுகளிலும் அடிமைத்தனத்திலும் பாவத்திலும் சிக்கி இருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களை நாம் விடுவிக்க வேண்டும்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: Jesus delivered thousands of people when he walked on this earth, but his physical reach was limited to the land of Palestine. And it lasted only 3.5 years.
1: இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சஞ்சரித்த பொழுது அவர் ஆயிரக்கணக்கான ஜனங்களை விடுவித்தார். ஆனால் அவருடைய அந்த பிரயாணம், அவருடைய அந்த காலகட்டம் மிகவும் குறுகியதும் அந்த சிறிய பாலஸ்தீனா தேசத்திற்கு மாத்திரம் அடங்கியதா இருந்தது.
0: But Jesus clearly teaches that his disciples are the ones who are given his authority to continue this deliverance ministry in his name, in his power, through his blood, all around the world, to billions of people in bondage. That is what he asks us to do.
1: ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவருடைய அதிகாரத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே இந்த உலகம் எங்கும் உள்ள லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிக்கும்படியாய் நம்மிடத்தில் அவர் தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபுதாபிக்கு வரவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வரல, சைனாவுக்கு வரல, ஆப்பிரிக்காவுக்கு போல, ஆனால் நம்ம எல்லாரையும் அனுப்புகிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: வித் தி சேம் பவர், வித் தி சேம் ஹோலி ஸ்பிரிட், ஹி இஸ் சென்டிங் ஆல் ஆஃப் அஸ்.
1: அதே பரிசுத்த ஆவியானவரோடு, அதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு கூட நம் எல்லாரையும் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார்.
0: So when we see this key verse in Luke 4:18, one side I have to pray Jesus is delivering me, the other side we have to take that for ourselves, the same spirit that was Jesus Christ is on you and me.
1: ஆகையால் இந்த லூக்கா 4:18 இந்த திறவுகோல் வசனத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்னை எல்லா கட்டுகளிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை கொடுத்திருக்கிறார். அதுபோல இந்த கட்டுகளில் சிக்கி இருக்கக்கூடிய மற்றவர்களையும் நீங்களும் நானும் அதே வல்லமையினாலே விடுவிக்க வேண்டும்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: Today we want to ask, seek, knock at the doors of heaven for these blessings all through this year and beyond this year.
1: இந்த வருஷத்திலும் தொடர்ந்து வரக்கூடிய வருஷங்களிலும் நானும் நீங்களும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் பரலோகத்திலிருந்து தேவன் வானத்தை திறந்து அந்த காரியங்களை நமக்கு அனுப்பும்படியாய் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: I want to be delivered by the Lord.
1: நான் ஆண்டவரால் விடுவிக்கப்பட வேண்டும்.
0: I want to minister his deliverance to people around me.
1: என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த விடுதலையை நான் பிரசித்தப்படுத்த வேண்டும்.
0: Amen.
1: Amen.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Today as we focus on Jesus delivers us from fear, we have to understand the word, the phrase, fear not.
1: இயேசு இன்றைக்கு நாம் பயத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் அந்த பயப்படாதே என்கிற அந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: When Jesus Christ was about to be sent to the earth at the advent, we read in Luke 1st chapter and 2nd chapter, we see angels come to earth to Zechariah, to Mary, and then to the shepherds, nearly with the same message. They all start, do not be afraid.
1: இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற அந்த காலகட்டத்தில் தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி சகரியாவை, மரியாளை, இன்னும் அந்த அந்த மேய்ப்பர்களை பயப்படாதே என்று சொல்லி திடப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம்.
0: Do not be afraid, I bring you good news.
1: பயப்படாதிருங்கள், நான் நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்.
0: In the Gospels, we see about 125 Christ issued commandments or obligations.
1: இந்த சுவிசேஷத்தில் கிறிஸ்துவால் தரப்பட்ட 125 கடமைகளை நான் பார்க்கிறோம்.
0: Of these, 21 of them, Christ urges us not to be afraid or in that category.
1: இந்த கடமைகளில் 21 தடவை பயப்படாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம்.
0: In the second category, there is only 8. That means, Jesus really understands, he takes our fears very seriously.
1: அடுத்த வகையில் 8 இடங்களில் நாம் இதை பார்க்கிறோம். நாம் பயப்படுவதை குறித்து அது தீவிரமாக இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிறார்.
0: இந்த அறையில் பயத்தோடு நம்ம இருக்கிறோம்னு ஆண்டவருக்கு தெரியும்.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்ல கூட பயம். So very quickly, couple of quick truths about fear.
1: பயத்தை குறித்த ஒரு சில காரியங்களை நாம் துரிதமாக பார்க்க போகிறோம்.
0: Firstly, fear is natural to mortal man.
1: சரீரத்தில், சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு பயம் என்பது ஒரு சாதாரணமாக இயற்கையாக இருக்கக்கூடிய
0: காரியம்.
1: ஏன்?
0: Because you don't have eyes here.
1: ஏனென்றால் உங்களுக்கு நம்மை சுற்றி கண்கள் கிடையாது.
0: And what we don't see often frightens us.
1: நாம் காணாத, காணக்கூடாத காரியங்கள் அடிக்கடி நம்மை பயப்படுத்துகிறது.
0: And when we don't understand some things, it brings us fear in our hearts.
1: நாம் புரிந்து கொள்ளாத சில காரியங்களை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்துக்குள் பயத்தை கொண்டு வருகிறது.
0: Anything unusual will make cause fear in us.
1: வழக்கத்துக்கு மாறாக ஏதாவது காரியம் நடந்தால் நமக்குள் பயத்தை கொண்டு வருகிறது.
0: Amen.
1: Amen.
0: திடீர்னு ஆண்டவர் இறங்கி பயப்படாதே அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே இருக்க சின்ன பிள்ளைங்களாம் பயந்துடும். அதான் ஆண்டவர் அந்த தன்னுடைய மகிமையோடு இறங்கும் போது கூட பயம் வருது. Anything unusual causes naturally fear in us.
1: வழக்கத்துக்கு மாறாத அசாதாரணமான காரியங்கள் நடக்கும்போது நமக்குள் பயம் வருகிறது.
0: The Lord understands that we often fear, hence he often tells us not to be afraid.
1: நாம் அடிக்கடி பயப்படுகிறதை இயேசு கிறிஸ்து அறிவார். அதனால் அடிக்கடி ஆண்டவரும் பயப்படாதே என்று நம்மை தைரியப்படுத்துகிறார்.
0: Amen.
1: Amen.
0: Secondly, there is a healthy fear.
1: இரண்டாவதாக ஆரோக்கியமான, தேவையான ஒரு பயம்.
0: Fear of the Lord is commanded all over the Bible.
1: கர்த்தருக்கு பயப்படுவதை குறித்து நாம் வேதம் முழுவதும் பார்க்கிறோம்.
0: Fear of the Lord is healthy.
1: கர்த்தருக்கு பயப்படுகிறது நன்மையானது, ஆரோக்கியமானது.
0: Proverbs and Psalms, you see many many benefits that come out of fear of the Lord.
1: நீதிமொழிகள் புத்தகத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறதனுடைய அந்த லாபத்தை அநேக இடங்களில் நாம் பார்க்கலாம்.
0: It leads to life.
1: அது ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்துகிறது.
0: It's a beginning of knowledge.
1: அது ஞானத்தின் ஆரம்பம்.
0: It adds length to life.
1: உங்களுக்கு உங்களுடைய ஆயுஸ் நாட்களை அது பெருக பண்ணுகிறது.
0: It provides instructions for our lives.
1: நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவான கட்டளைகளை நமக்கு தருகிறது.
0: Bible says those who fear him lack nothing.
1: கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கு குறைவில்லை என்று வேதம் சொல்கிறது.
0: And it says those who fear God will hear our cries.
1: நம்முடைய கூக்குரலை கேட்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
0: And those who fear God delights in you.
1: கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று ஆண்டவர்.
0: It's a healthy fear, it's a good fear.
1: இது இந்த பயம், இப்படிப்பட்ட பயம் நல்ல பயம், ஆரோக்கியமான பயம்.
0: And even sometimes emotional fear serves a healthy function.
1: மறுபக்கத்தில் உணர்ச்சிகரமான காரியங்கள் சில ஆரோக்கியமான காரியங்களை, செயல்களை நம்முடைய சரீரத்தில் செய்கிறது.
0: Sometimes when you see a fire, it warns you of a potential danger. That fear is okay.
1: ஒரு சில நேரங்களில் நாம் தீயை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நன்மையான ஒரு பயத்தை கொடுக்கிறது, அது நல்லதுதான்.
0: That kind of fear keeps a child from running into a busy road.
1: அப்படிப்பட்ட அந்த பயம் சிறு பிள்ளைகள் அந்த பிஸியான அந்த சாலைகளை கடக்கும்படியாக பயத்தையும் எச்சரிக்கையும் கொடுக்கிறது.
0: It keeps a man or a woman from smoking a pack of cigarettes a day, the fear of getting cancer.
1: மனுஷர்கள் கேன்சர் வியாதி பெற்றுவிடு வந்துவிடுமோ என்கிற அந்த பயம் அதிகமாக சிகரெட் குடிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறது.
0: And it keeps this kind of fear keeps us from breaking the law.
1: சட்டத்தை மீறுகிறதிலிருந்து இந்த பயம் நம்மை காத்துக்கொள்கிறது.
0: And that kind of fear makes you go to work on time.
1: அன்றாடம் நம்முடைய வேலைகளில் சரியாக போகும்படியாய் இந்த பயம் நமக்கு உதவி செய்கிறது.
0: யோசிச்சு பாருங்களேன், சபைக்கு ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரு. 2 மணிக்கு மேல யாராவது இங்க வந்தா ஆண்டவர் உங்க கைய உடைச்சிருவார், காலை உடைச்சிருவாருன்னு சொல்லுவோம். எத்தனை மணிக்கு வருவீங்க? இங்க 2:30 வரவங்க எல்லாம் பார்த்தா இவங்க எல்லாம் என்ன மாதிரி வேலைக்கு போறாங்க எனக்கு புரியறது இல்ல. ஆனா வேலைக்கு கரெக்டா 5 நிமிஷம் முன்னாடியே போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். So we should not abuse God's grace.
1: தேவனுடைய கிருபையை நாம் நிர்விநியோகம் பண்ணக்கூடாது.
0: And it fear is also the appropriate reaction when we see a burning building, we run away, or when a dog is growling at you, you stay out. These are all okay fears.
1: ஒரு நாய் உருமுகிறதை பார்க்கும்போது நாம் விலகிக் கொள்கிறோம், எரி பற்றி எரிகிற ஒரு வீட்டை பார்க்கும்போது நாம் ஓடி விடுகிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட தேவையான பயம்.
0: So fear itself is not a sin, but it can lead to sin.
1: ஆகையால் பயம் என்பது பாவம் அல்ல, ஆனால் இந்த பயம் நம்மை பாவத்துக்கு நேராக நடத்தும்.
0: There are many forms of unhealthy fears.
1: அநேக ஆரோக்கியமற்ற பயங்கள் உண்டு.
0: Jesus understands that you and I entertain these unhealthy fears and their cousins. These fears have cousins: worry, doubt and unbelief.
1: நானும் நீங்களும் அதிகமாக இந்த பயத்திலும் அதனுடைய உறவினர்களான சந்தேகம், கவலை, பயத்திலும் நாம் இருக்கிறோம் என்பதை இயேசு கிறிஸ்து அறிவார்.
0: So from time to time we entertain these things.
1: அடிக்கடி இந்த காரியங்களை நாம் அனுமதிக்கிறோம்.
0: He wants to cast these out today.
1: இன்றைக்கு இந்த காரியங்களை நம்மை விட்டு துரத்தி விடும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார்.
0: He wants to cast these out today.
1: இன்றைக்கு இந்த காரியங்களை துரத்தி விடும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார்.
0: He told me 3 weeks back he will cast these out today.
1: 3 வாரத்துக்கு முன்னதாக ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கே அவர் இந்த காரியங்களை உங்களை விட்டு அகற்றி விடுவார்.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Spurgeon, who's called the Prince of Preachers, he gave a wonderful sermon about 150 years back on fear not.
1: 150 வருஷங்களுக்கு முன்னதாக பிரசங்கிகளின் இளவரசன் என்று சொல்லப்படுகிற ஸ்பர்ஜன் ஒரு பயப்படாதே என்கிற தலைப்பின் கீழ் செய்தியை கொடுத்தார்.
0: He took Isaiah 41:14. Fear not, you warm Jacob, you men of Israel. I am the one who helps you, declares the Lord. Your Redeemer is the Holy One of Israel.
1: Spurgeon என்பவர் ஏசாயா 41:14 அடிப்படையால் அந்த செய்தியை எடுத்தார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார்.
0: When he started preaching this sermon, he said something which applies to me as well and anybody who is preaching on this.
1: அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவருக்கும் செய்தியை பிரசங்கிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஒரு காரியத்தை அவர் சொன்னார்.
0: He said, he who has been long experience in the things of divine life will sometimes be overtaken by a dark night and a stormy tempest.
1: அவர் சொல்கிறார், தெய்வீக அனுபவத்தில் நீண்ட நாட்களாக அனுபவம் உள்ள எந்த ஒரு நபரும் சில நேரங்களில் காரிருளால் சூழ்ந்து கொள்ளப்படுகிறான், கடும் புயலால் தாக்கப்படுகிறான்.
0: பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு இந்த நிச்சயமா திடீர்னு பயம் வருது. ஸ்பர்ஜியனுக்கு வந்துச்சு. And he says, this night is so dark, so horrible is this tempest that he cannot hear the sweet words of his master, fear not, I am with you.
1: அவர் தொடர்ந்து சொல்கிறார், நம்முடைய எஜமானன் பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடாத அளவுக்கு அந்த இரவுகள் காரிருளாகிறது. பயப்படுதலின் அந்த நம்மை பயப்படுத்தும் புயல் நமக்கு எதிராக வீசுகிறது.
0: If it is not so with all of you, he says, it is so with me.
1: ஒருவேளை இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் அது எனக்கு இருக்கிறது.
0: I have to preach today to myself.
1: இன்றைக்கு எனக்கு நானே பிரசங்கம் செய்கிறேன்.
0: And while I will be attempting to encourage those who are distressed and downhearted, I shall be preaching to myself, for I need something which shall cheer my heart.
1: அவர் சொல்கிறார், துயரப்பட்டவர்களையும் மனம் தளர்ந்து போயிருக்கிறவர்களையும் நான் தேற்றும் போது நான் எனக்கு தானே போதிக்கிறேன். ஏனென்றால் என் இருதயம் உற்சாகம் அடைய வேண்டும்.
0: I cannot tell why.
1: ஏன் என்று எனக்கு தெரியாது.
0: I cannot tell why.
1: நான் ஏன் என்று சொல்ல முடியாது.
0: But I have a thorn in the flesh.
1: ஆனால் என் மாம்சத்தில் ஒரு முள் இருக்கிறது.
0: The messenger of Satan is to buffet me.
1: அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது.
0: My soul is cast down within me.
1: என் ஆத்மா எனக்குள்ளே தியங்குகிறது.
0: I feel as if I would rather die than live.
1: நான் வாழ்வதை காட்டிலும் சாவது நலம் என்று நினைக்க தோன்றுகிறது.
0: All that God has done for me seems to be forgotten.
1: தேவன் எனக்கு செய்த எல்லாமே மறந்து விடும் அளவுக்கு அது என்னை நெருக்குது.
0: My spirit flags and my courage breaks down with the thought of that which is to come.
1: என் ஆவி ஊசலாடுகிறது, வரப்போகிற காரியத்தை நினைத்து திடனற்று போகிறேன்.
0: I need your prayers.
1: எனக்கு உங்கள் ஜெப உதவி தேவை.
0: I need God's Holy Spirit.
1: எனக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தேவை.
0: And I felt that I could not preach today unless I should preach in a way as to encourage you and to encourage myself in the good work and labor of the Lord Jesus Christ.
1: என்னையும் உங்களையும் உற்சாகப்படுத்துகிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல ஊழியக்காரனாக என்னையும் உங்களையும் உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு நான் பிரசங்கித்தால் ஒழிய இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கிக்க முடியாது என்று உணர்கிறேன்.
0: This is so for a great preacher like Spurgeon, it is so with me as well.
1: ஸ்பர்ஜன் போன்ற மிகப்பெரிய ஒரு பிரசங்கியாருக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்றால் எனக்கும் அதே நிலைமைதான்.
0: I am preaching of deliverance of Jesus Christ from to deliver from fear for myself and for you.
1: எனக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Please turn with me to Matthew 8th chapter.
1: மத்தேயு 8வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பி வாருங்கள்.
0: Verses 23 to 27.
1: 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும்.
0: எடுத்தவங்க யாராவது வாசிங்க. வாசிங்க. Jesus got into a boat.
1: இயேசு படவில் ஏறினார்.
0: His followers went with him.
1: அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்றார்கள்.
0: அப்படிதானே வசனம் போட்டிருக்கு.
1: அவருடைய சீஷர்கள் அவருக்கு
0: பின் படவில் ஏறின போது
1: அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று
0: ஏறினார்கள். அப்பொழுது நான் சொல்றேன், a great rainbow arched in the sky.
1: ஒரு பெரிய வானவில் ஆகாயத்தில் தோன்றியது.
0: And a lot of doves came and they were making beautiful songs.
1: திரளான புறாக்கள் அங்கே தோன்றி ஒரு அழகான நேர்த்தியான பாட்டு பாடல் பாடியது.
0: அப்படிதான் போட்டிருக்கா? எல்லாரும் வாய்ப்பு வளர்க்குறாங்க. இவர் என்ன புது பைபிள் வச்சு வச்சிருக்காரு. இயேசுவோட நீங்கள் நானும் படகுல ஏறியாச்சு. அவருக்கு பின்னாடி ஏறின உடனே என்ன நினைக்கிறோம்? அப்படியே அருமையான தேவ தூதர்கள் வந்து பாட்டு பாட போகிறாங்க. ஆமேன். இந்த படகு அப்படியே போகும்போது நம்ம ஊரெலாம் சொல்லுவாங்கல்ல, ஏ ஐ லசான் இந்த ஆட்லினும் ஷரத்தாவும் மட்டும் இல்லை, ஒரு 100 பேர் சேர்ந்து பியானோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இருக்கும்ல. பட் இட் டசன்ட் சே தட்.
1: ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லை.
0: திஸ் இன்சிடென்ட் சே ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் கெட்டிங் ஆன் போர்டு வித் கிரைஸ்ட் கேன் மீன் கெட்டிங் சோக்ட் வித் கிரைஸ்ட்.
1: இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், இயேசுவோடு கூட நாம் படவில் ஏறும் பொழுது இயேசுவோடு கூட நாம் மூழ்கத்தக்கதாகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
0: டிசைபிள்ஸ் கேன் எக்ஸ்பெக்ட் ரஃப் சீஸ் அண்ட் ஸ்டவுட் விண்ட்ஸ்.
1: சீஷர்கள் கடலின் அந்த உக்ரகத்தையும் புயலையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: One year when I started the many years ago, I think 7-8 years ago when we started the new year with this verse, in this world you will have tribulation.
1: 7-8 வருஷங்களுக்கு முன்னதாக நான் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்ற அந்த வார்த்தையை குறித்து நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது,
0: One sister told us later, I said, she said, I refuse to take this.
1: ஒரு சகோதரி ரொம்ப நாளுக்கு பிறகு சொன்னாங்க, இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள நான் மறுத்தேன்.
0: But Jesus says, in this world, you might, you may, or you could have tribulation. He didn't say that. He said, you will have tribulation.
1: இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: Those who follow Christ contract malaria.
1: கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு மலேரியாவோடு அவர்கள் போராட வேண்டும்.
0: They bury their children.
1: அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை புதைக்கிறார்கள்.
0: They battle addictions.
1: பலவிதமான அந்த அடிமைத்தனத்துக்கு நேராக போராடுகிறார்கள்.
0: And as a result, Christians also face fears.
1: அவனுடைய காரியம் என்னவென்றால் அவர் கிறிஸ்தவர்கள் போராடுகிறார்கள்,
0: பயத்தை சந்திக்கிறோம். Matthew says here,

0: that they, because it's surrounded by mountains, this storm cannot escape, so they topple the boats inside.
1: இன்றைக்கும் அந்த கலிலேய கடல் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறதுனால் இப்படிப்பட்ட புயலிலிருந்து தப்பிக்க முடியாது. அடிக்கடி இந்த புயல் அடித்துக் கொண்டே இருக்கும்.
0: In the boat there were experienced sailors like Peter and John.
1: படகிலே அவர்கள் தேர்ச்சி பெற்ற படகோட்டிகள் பேதுருவும் யோவானும் இருக்கிறார்கள்.
0: And even they did not expect this.
1: அவர்களும் இந்த புயலை எதிர்பார்க்கவில்லை.
0: And they were struggling to keep down the sail.
1: அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை தொடரும்படியாய் போராடி கொண்டிருக்கிறார்கள்.
0: The fear was sudden because the storm was sudden.
1: அந்த புயல் திடீரென்று வந்ததினால் அவருடைய பயமும் திடீரென்று அவர்களுக்கு வந்தது.
0: உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை நேரத்தை நாளை சொல்லிட்டு நிறைய தடவை வராது. வருகிற பிரச்சனை திடீரென்று புயலாக வரும். எதிர்பார்க்காத விதத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். இட் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் that sets Christians apart.
1: கிறிஸ்தவர்களை வேறுபடுத்தி காட்டுவது ஒரு புயல் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல.
0: It is to whom we discover in the storm an unstirred Christ. That is what sets Christians and non-Christians apart.
1: புயல் இல்லாத வாழ்க்கையில் கலங்காத இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிப்பதுதான் கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவனற்றவனுக்கும் உள்ள வித்தியாசம்.
0: எல்லாருக்கும் புயல் உண்டு. ஆமென்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: விசுவாசிக்கும் புயல் உண்டு, அவிசுவாசிக்கும் புயல் உண்டு. ஸோ புயல் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கவில்லை. என்ன வித்தியாசம்? புயல் வரும்போது நம்முடைய படகில் இருக்கிறவர் யார் என்பதை நாம் கண்டுகொள்ளுகிறோம். அவர்களுக்கு தெரியாது. அதுதான் வித்தியாசம்.
1: ஆமென்.
0: இன் மார்க் 38 இந்த சேம் திங் வென் யூ ரீட் தட் இட் சேஸ் ஜீசஸ் வாஸ் ஸ்லீப்பிங் அட் த பேக் ஆஃப் த போட் வித் ஹிஸ் ஹெட் ஆன் அ குஷன்.
1: மார்க் 4:38 கப்பலின் பின்னணியத்தில் இயேசு கிறிஸ்து தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார்.
0: யாராவது படகுல போயிருக்கீங்களா? மீனவரோட படகுல இங்க யாராவது போயிருக்கீங்களா? ஃபிஷர்மேன் மீனவரோட படகு போன கை தூங்க பார்க்கலாம். இந்த தலகாணி எல்லாம் போட்டிருக்காது. யோசிச்சு பாருங்க, தலகாணியில வச்சு தூங்கிக்கிட்டார் ஆண்டவர். The disciples are screaming and Jesus is dreaming.
1: சீஷர்கள் கூச்சல் போட்டு கூச்சல் எடுக்கிறார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து கனவு கண்டு கொண்டிருக்கார்.
0: Thunder roars and Jesus snores.
1: இடிமுழக்கங்கள் கர்ஜிக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்து குரட்டை விட்டு கொண்டிருக்கிறார்.
0: Who could sleep so soundly in at a time like this?
1: இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் நிம்மதியாய் நித்திரை செய்ய?
0: ஆண்டவரே, வேல போயிருச்சு. ஆண்டவரே, என்னுடைய தகப்பனோ தாயோ என்னுடைய மனைவியோ கணவனோ பிள்ளையோ மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே. Why is he sleeping soundly at a time like this?
1: இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து ஏன் நிம்மதியாய் தூங்கிக்
0: கொண்டிருக்கிறார்? Did he take the pillow
1: அவர் அந்த
0: போட் சோ தட் ஹி could sleep?
1: அவர் படகில் போய் தூங்கிக் கொள்ளும்படியாய் தலையணை எடுத்துக்கொண்டாரா?
0: We don't know.
1: நமக்கு தெரியாது.
0: But this much we know.
1: இது மட்டும் தெரியும்.
0: This is a premeditated, pre-planned sleep, slumber.
1: இந்த தூக்கம் முன் குறிக்கப்பட்ட, முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு தூக்கம்.
0: He didn't accidentally go to sleep.
1: அவர் ஏதோ எதிர்பாராத விதமாக அவர் தூக்கத்துக்கு போகவில்லை.
0: He had full knowledge of the coming storm.
1: வரக்கூடிய புயலை குறித்து சரியான அறிவு அவருக்கு இருந்தது.
0: And Jesus decided it was a siesta time.
1: இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், இது
0: நான் தூங்க வேண்டிய டைம்.
1: நான் இது தூங்க வேண்டிய நேரம் அல்ல.
0: So he went to தூங்க வேண்டிய நேரம். அல்லன்றே இவர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொன்னது நான் தூங்க வேண்டிய நேரம்.
1: இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் நான் தூங்க வேண்டிய நேரம்.
0: நம்பவே இல்ல பாருங்க அவருக்கு. So he went to a corner.
1: அவர் ஒரு மூலைக்கு போனார்.
0: He put his head on a pillow.
1: அவர் தலையின் மேல், அதான் தலையணையின் மேல் தலையை போட்டு அவர் நிம்மதியான ஒரு தூங்கி கொண்டார்.
0: அந்த சீஷர்கள் போய் தட்டி கிட்டி கத்தி எழுப்ப வேண்டியிருக்கு. ஆமென். அபிஷேக நேரத்தில் கூட இங்கே சில பேர் தூங்குவாங்க. அதோட பயங்கரம், அந்த இடமே அசையும் போது எப்படி இருக்கு பாருங்க தூங்குறது. இஸ் ஸ்லீப் இஸ் ஸ்னூஸ் ட்ரபிள் த டிசைபிள்ஸ்.
1: அவருடைய தூக்கம் சீஷர்களை ரொம்பவும் திகழடைய செய்தது.
0: Dying.
1: ஆண்டவரே, காப்பாற்றும், நாங்கள் மரிக்கிறோம்.
0: Their question was, teacher, do you not care that we are perishing?
1: அவருடைய கேள்வி, போதகரே, நாங்கள் அழிந்து போகிறதை குறித்து கவலை இல்லையா?
0: எத்தனை பேர் கேட்கிறோம் அதை தினம் ஜபிக்கும் போது? உங்களுக்கு ஒரு கவலை இல்லையா? ஒரு கரிசனம் இல்லையா? They don't ask whether Jesus had the strength, or they don't doubt his knowledge, they don't doubt his experience, but they are raising doubts about his character. Do you not care?
1: Yes, Christ, we could do this.

0: அவர்களுக்கு அவருடைய அவர்களுடைய வல்லமையை குறித்தோ அல்லது மற்ற காரியங்களை குறித்தோ கவலை பயம் இல்லை, ஆனால் அவருடைய குணாதிசயத்தை குறித்து அவர்களுக்கு பயம் இருந்தது.
1: Do you not care?
0: நீங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லையா?
1: That's what fear does.
0: இதுதான் பயம் நமக்கு செய்கிற
1: காரியம். When fear comes inside me, I am talking to me myself. When fear comes inside me, my confidence in God's goodness is eroded.
0: நான் என்னை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே பயம் வரும்பொழுது தேவனை குறித்த அந்த நம்பிக்கை அழிந்து போகிறது.
1: அவர் நல்லவர் என்கிற ஒரு காரியத்தை குறித்த நம்பிக்கை எனக்குள்ளே குறையுது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? Sometimes we begin to wonder, is God really love? Does he have love in heaven?
0: சில வேளை நாம் நினைக்கிறோம், உண்மையிலேயே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறாரா, பரலோகத்திலே அன்பு இருக்கிறதா என்று நாம் நினைத்து
1: விடுகிறோம். If God can sleep in my storms,
0: என்னுடைய புயலில் தேவனால் தூங்க கூடுமானால்,
1: if he permits storms after I get on his boat, not my boat, his boat, he is allowing storms,
0: என்னுடைய படகில் அல்ல அவருடைய படகில் என்னை அவர் ஏற அனுமதித்த பிறகு அவர் அந்த புயலை அனுமதிப்பார் என்றால்,
1: does he really care?
0: உண்மையிலே அவர் என்னை குறித்து கரிசனையுடையவராய் இருக்கிறாரா?
1: See, the fear unleashes lot of doubts and anger stirring doubts.
0: அந்த பயம் அநேக நம்முடைய சந்தேகங்களை கட்டவிழ்த்து விடுகிறது.
1: And when the disciples wake him up, the question of Jesus Christ is a good one.
0: சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினபோது இயேசு கிறிஸ்துவினுடைய கேள்வி இதா இருந்தது.
1: அப்படியே மெதுவா எந்திரிக்கிறார் தலகாணியிலிருந்து. He steps out of his head, he takes his head from the pillow.
0: அவர் அந்த தலையணையிலிருந்து தன்னுடைய தலையை எடுத்தார்.
1: He looks at the storm.
0: புயலை பார்த்தார்.
1: And he asked the disciples.
0: சீஷர்களிடத்தில் கேட்டார்.
1: Why are you fearful? You of little faith.
0: அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று கேட்டார்.
1: When you I think many times we don't read these things properly.
0: அநேக தடவை இந்த வசனங்களை நாம் தெளிவாக வாசிக்கிறதில்லை.
1: You may first wonder, if you read it properly, is Jesus Christ kidding? Is he serious? Can't he see what's going on around me?
0: நீங்கள் அதை அந்த வசனங்களை சரியாக வாசித்தீர்களென்றால், இயேசு கிறிஸ்து எதுவும் விளையாட்டாக சொல்கிறாரா அல்லது தீவிரமாக சொல்கிறாரா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள்.
1: But he is not smiling, he is serious.
0: ஆனால் அவர் அதை சிரித்துக்கொண்டே சொல்லவில்லை, அவர் ரொம்ப தீவிரமாக
1: சொல்கிறார். For a natural man, this question may seem very strange.
0: ஒரு இயற்கையான சாதாரண ஒரு மனுஷனுக்கு இந்த கேள்வி வினோதமானது.
1: கண்ணை திறந்து பாருங்க ஆண்டவரே, தெரியலையா ஏன் பயப்படுறேன்னு? நீங்க பாருங்க நினைப்போம். You don't understand my situation?
0: என்னுடைய சூழ்நிலை குறித்து உங்களுக்கு புரிய முடியலையா?
1: But Jesus is asking that serious question to us.
0: ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அந்த அதே தீவிரமான அந்த கேள்வியை என்னிடத்திலும் உங்களிடத்திலும்
1: Today what the Lord taught me. Before he calms the seas, he first corrected the disciples.
0: இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்றால், அவர் காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கு முன்னதாக தன்னுடைய சீஷர்களை சீர்படுத்தினார்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: உங்க சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன்பாக, உங்க பயத்தை உண்டாக்கிய சூழ்நிலையை மாற்றி பயத்தை எடுத்து போடுவதற்கு முன்பாக, உங்க பயத்தை முதலாவதாக எடுத்து போட விரும்புகிறார். புரியுதா?
0: ஆமென்.
1: பயம் வருகிற சூழ்நிலை மாறிவிட்டால் இயற்கையாகவே பயம் போயிடும். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. முதலாவதாக எனக்குள்ள இருக்கிற பயம் போக வேண்டும், பிறகு அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். யாருமே ஆமேன் சொல்றது இல்லை.
0: ஆமேன்.
1: நம்ம எல்லாரும் அந்த சூழ்நிலையை மாறணும்னு ஜெபிச்சுட்டு இருக்கோம். இல்லாத வேலை கிடைத்து விட்டால், தீராத நோய் தீர்ந்து விட்டால், நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன், நான் தேவன் மேலே நம்பிக்கையா இருப்பேன். அருமையான ஒரு சங்கீதம் படித்தோம், நான் பயப்படுகிற நாளிலே
0: கர்த்தரை நம்புவேன்,
1: கர்த்தரை நம்புவேன். அப்படியே அந்த சங்கீதத்தை நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு போனீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் ஸ்தோத்திர பாடல் வரும், அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய விடுதலை வரும். எல்லாரும் சொல்லுவோமா, நான் பயப்படுகிற நாளிலே,
0: நான் பயப்படுகிற நாளிலே
1: நம்புவேன்,
0: கர்த்தரை நம்புவேன்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: பிகாஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யூ கேனாட் கிளைம் காம் த ரேஜிங் சீ ஃப்ரம் அ ஸ்டேட் ஆஃப் ஃபியர். பயந்து கொண்டிருந்து நீங்கள் இந்த கொந்தளிக்கிற கடலை நீங்கள் அமர்த்த முடியாது. பயத்தோடு இருக்கிறவன் ஒரு நாளும் கொந்தளிக்கிற கடலை அமர்த்த முடியாது. ஆமென்.
0: ஆமென்.
1: புரியுதா? பட் ஒன்லி யூ கேன் ஒன்லி புட் டவுன் த காம் தி சீ ஒன்லி ஃப்ரம் த ரீஅஷூரன்ஸ் அஷூரன்ஸ் ஆஃப் ஃபெய்த் தட் த லார்ட் யுவர் லார்ட் ஹூ இஸ் வித் யூ said he will never leave you nor forsake you. He is with you.
0: கொந்தளிக்கிற கடலை நீங்களும் நானும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த நிச்சயத்தின் மேல் மாத்திரமே அதை செய்ய முடியும்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: In the name of Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
1: We first cast out the fear.
0: பயத்தை முதலாவதாக நாம்
1: வெளியே. And then command the seas to be still.
0: அதற்கு அதை தொடர்ந்து அந்த காற்றையும் கடலை நாம் அமைதியாக இருக்க சொல்ல வேண்டும்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: The Bible says perfect love casts out fear.
0: வேதம் சொல்கிறது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
1: I want you to listen to me carefully.
0: இதை கவனமாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
1: One of the first demons, evil spirit, to break into a believer's life is a spirit of fear.
0: ஒரு விசுவாசிக்குள்ளே வந்து அவனை உடைத்து உள்ளே வரக்கூடிய முதல் காரியம் பயத்தினாவி.
1: முதல் அசுத்தாவி. ஆமென். காரியம் இல்ல, முதல் அசுத்தாவி. விசுவாசியே அசுத்தாவி நிச்சயமாய் தாக்கும். முதலாவதாக வருகிற அசுத்தாவி பயத்தினாவி. Then it opens the door for all kinds of other evil spirits.
0: அதை தொடர்ந்து மற்றும் அநேக அந்த அசுத்த ஆவிகளுக்கு கதவை திறந்து கொடுக்கும்.
1: But this spirit of fear can take many forms, but the intention is clear to keep you from fulfilling your destiny that God has for your life.
0: இந்த பயத்தின் ஆவி பல விதத்தில் அது காணப்படும். ஆனால் அதனுடைய குறிக்கோள் என்னவென்றால் உங்களை அந்த தேவனிடத்திலிருந்து பிரித்து மாற்றி போடும்படி.
1: ஸ்பர்ஜியன் சொன்ன மாதிரி இந்த பயத்தின் ஆவி வரும்போது எனக்கும் சரி ஸ்பர்ஜியனான பல ஊழியக்காரர்கள் சொல்றதை கேட்டிருக்கேன், ஆண்டவரே என்னை எடுத்து விடும், ஐ வாண்ட் மை லைஃப் டு பி ஃபினிஷ்ட். நிறைய பேர் குவைட்டா இருக்கீங்க. இது தனியா ஒரு ஆளுக்கு வர்றதில்லை, எல்லாருக்கும் வர்றது. ஏனென்றால் இந்த பயத்தின் ஆவி உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சுருக்கி முடித்து ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில நிறைவேறாமல் முடியும்படியாக இந்த பயத்தின் ஆவி நமக்குள்ள வருகிறது. ஆமென்.
0: ஆமென்.
1: That the intention is very clear.
0: And அதனுடைய குறிக்கோள் மிகவும் தெளிவானது.
1: And this spirit of fear, it's keeping you from living a joyful, spirit-led life.
0: இந்த பயத்தின் ஆவி மகிழ்ச்சியான ஒரு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையிலிருந்து உங்களை பிரித்து
1: it stops you from giving to other people out of the overflow of love in your life.
0: உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அன்பின் பிரவாகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் அதை தடை செய்கிறது.
1: The night you wake up with nightmares.
0: ராத்திரி வேளையில் அந்த திகில் கனவுனால் நீங்கள் எழும்பி விடுகிறீர்கள்.
1: Spirit of fear will keep you from leaving your home.
0: அந்த அசுத்த ஆவி அந்த பயத்தின் ஆவி உங்களை வீட்டை விட்டு துரத்தி விடுகிறது.
1: Or overcoming past wounds and hurt feelings.
0: நீங்கள் முன்னாட்களில் அனுபவப்பட்ட அந்த காயங்கள் அது உங்களை நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கும்.
1: Sometimes the spirit of fear comes when you lose somebody very close to you.
0: உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உங்களை நீங்கள் இழக்கும்போது இந்த பயம் உங்களை ஆட்கொள்ளும்.
1: We may also inherit this spirit of fear from our parents.
0: நம்முடைய பெற்றோர்களிடத்திலிருந்து இந்த பயத்தின் ஆவியை நானும் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ள வாய்ப்பு
1: இருக்கு. However comes, we have to remember, let's read 1 John 4th chapter.
0: ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம்
1: பதினாறாவது
0: வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கிறோம். ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: வாட் இஸ் பெர்ஃபெக்ட் லவ்?
0: பூரண அன்பு என்றால் என்ன?
1: இங்க இருக்கிற யாருக்கும் பூரண அன்பு கிடையாது, உண்மைதானே?
0: ஆமென்.
1: ஆமென். சோ இட் இஸ் நாட் அபௌட் அவர் லவ்.
0: அது நம்முடைய அன்பை பற்றியது அல்ல.
1: You see the previous the beginning of this, it says God is love.
0: ஆரம்பத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
1: Jesus is love.
0: இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார்.
1: Amen.
0: Amen.
1: When it says perfect love cast out fears, you can say Jesus cast out fear.
0: வசனம் பூரண அன்பு பயத்தை தள்ளும், வெளி புறம்பே தள்ளும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் இதை நினைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பயத்தை புறம்பே தள்ளுகிறார்.
1: The one who died on the cross.
0: சிலுவையில் மரித்தவர்.
1: He sets you and me free from these spirits of fear.
0: பயத்தின் ஆவியிலிருந்து உங்களை விடுவிக்கிறார்.
1: Jesus name.
0: இயேசுவின் நாமத்தினால்.
1: Jesus name.
0: இயேசுவின் நாமத்தினால்.
1: Jesus name.
0: இயேசுவின் நாமத்தினால்.
1: Amen.
0: Amen.
1: It is also the same Jesus Christ moving through us in love to other people.
0: அதே இயேசு கிறிஸ்து நம் மூலமாக அன்பிலே மற்றவர்களையும் சந்திக்கிறார்.
1: பயப்படுகிறவன் தன்னையும் நேசிப்பதில்லை, யாரையும் நேசிப்பதில்லை. உண்மைதானே? ஆமென். ஆனால் இயேசுவின் அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும் போது பயம் குறைகிறது, மற்றவர்கள் நேசிக்க ஆரம்பிக்கிறோம்.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: It, you know how it happens. Some of us are very selfish. We indulge in carnal flesh with lying, cheating, stealing, gossiping and being manipulative, all this stuff, and you will reap what you sow. When you indulge in things like this, selfish things, the spirit of fear will come inside you.
0: நாம் ஒரு ஒரு காரியத்தை நம் உதாரணமாக பார்த்தால், நானும் நீங்களும் சுயநலவாதிகளாக அல்லது மாம்சத்தில் காரியங்களில் நாம் அதிகமாக செய்கிறவர்களாக இருந்தால், பொய் சொல்லுகிறவர்களாக, ஏமாற்றுகிறவர்களாக, திருடுகிறவர்களாக, புறங்கூறுகிறவர்களாக, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தால் நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுப்போம்.
1: நிறைய கிறிஸ்தவங்க ரொம்ப சுயநலக்காரங்களா இருக்காங்க. சபைக்கு வராங்க தங்களுக்காக, மற்றவர்களை போய் சந்திக்கிறாங்க தங்களுக்காக. We want something for us. That is why we do many things.
0: நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். அதற்கு பின்னதாக என்ன இருக்கிறது என்றால், ஏதோ எனக்கு தேவை.
1: When I continue like this, even inside a church, sooner or later I will reap what I sow.
0: நான் இதையே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் என்றால், இப்பொழுது அல்லது கொஞ்ச நாளுக்கு பிறகு நான் எதை விதைக்கிறேனோ அதையே நான் அறுப்பேன்.
1: Any kind of sin attracts demonic spirits and the spirit of fear is usually the first one to knock at the door.
0: நாம் எந்த ஒரு சாத்தானுடைய இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது முதலாவதாக பயத்தின் ஆவி நம்மை நம்முடைய கதவை தட்டுகிறது.
1: This is the good news.
0: ஆனால் நற்செய்தி என்னவென்றால்,
1: Jesus cast out fear, all fear.
0: இயேசு எல்லா பயத்தையும் புறம்பாக்குகிறார்.
1: Because God is love.
0: ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
1: He lives in you.
0: உங்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார்.
1: You live in God.
0: நீங்கள் தேவனுக்குள் வாசமாய்
1: இருக்கிறீர்கள். Such a loving fellowship casts away all fears.
0: அப்படிப்பட்ட அந்த அன்பின் ஐக்கியம் எல்லா பயத்தையும் புறம்பே
1: தள்ளும். Amen. Bible gives you practical steps. Why if I am bound by fear, I am not talking theory. Even here and in other places, I know Christians who cannot stand up, who have lost young people, who have lost movement in their, there is nothing medically wrong, it's the fear makes them paralyzed, literally paralyzed. They cannot go out, they cannot see people, their face is dark, everything is dark around them.
0: வேதம் நமக்கு நடைமுறை காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏதோ ஒரு இறையியலை அல்ல, நமக்கு நடைமுறையாக கற்றுக் கொடுக்கிறது. நான் இங்கேயும் பல மற்ற சபைகளிலையும் பார்க்கிறேன், ஜனங்கள் மனுஷர்களுக்கு முன்பதாக சென்று அவளை சந்திக்க முடியாமல் முடங்கி இருக்கிறார்கள் பயத்தின் ஆவியினால்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: பட் தட் ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் கெட்டிங் தட் பிஃபோர் தட் அட்டாக்ஸ் யூ, பால் சேஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் டூ இஸ் ஆன்சைட்டி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஃபியர். இட் ஸ்டார்ட்ஸ்
0: பயத்தின் ஆவியை நாம் அது நம்மை பிடிக்கிறதுக்கு முன்னதாக பவுல் சொல்கிறார்,
1: அது நம்ம கவலைப்படுகிறது. ஆன்சியஸ் ஆன்சைட்டி தட்ஸ் டசன்ட் ஹவ் அ குட் தமிழ் டிரான்ஸ்லேஷன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன செய்யலாம் இன்னைக்கு, தலையை சொல்லிடுறது, நாளைக்கு என்ன சொல்லுவார், ஆஃபீஸுக்கு போனால் திட்டுவாரோ, ஆஃபீஸில் போனோன்னா அவர் ஒரு மாதிரி இருக்காரு, அவர் முகம் இப்படி இருக்குதே. ஸோ ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ் ஸ்மால் திங்ஸ்.
0: இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களிலிருந்து ஆரம்பிக்கும்.
1: And we turn with me to Philippians 4th chapter.
0: பிலிப்பியர் 4வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்வோம்.
1: Philippians 4th chapter.
0: பிலிப்பியர் 4வது அதிகாரம்.
1: If you do not want to allow the spirit of fear, demonic spirit of fear to come and control your life, you have to listen to Paul. Philippians 4th chapter.
0: நீங்கள் பிசாசின் இந்த பயப்படுத்துகிற ஆவி உங்களை பிடிக்காமல் இருப்பதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், பவுல் சொல்கிற இந்த காரியங்களை நீங்கள் கவனமாக பாருங்கள்.
1: யாராவது வாசிங்க 6-8 வரைக்கும். எல்லாரும் சொல்லுங்க,
0: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
1: That is the first step.
0: அதுதான் முதல் படி.
1: ஒன்றுக்கும்னா ஒன்றுக்கும். ஆமென்.
0: ஆமென்.
1: என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம், சின்ன காரியம், நாளைக்கு என்ன என்ன சமைப்போம், இதை குறித்து கவலைப்படாமல் Amen.
0: Amen.
1: The trick is this. When you start worrying about, I will talk to our children, they are all going to exams. Don't wait for the exam to start praying about the exam.
0: ஒரு இதனுடைய அந்த காரியம் என்னவென்றால், நான் ஒரு ஒரு பிள்ளைகளோடு கூட சொல்கிறேன், அந்த பரீட்சைக்காக போகிறதுக்கும் போகும் பொழுது அந்த பரீட்சை வரைக்கும் பொறுத்திருக்க கூடாது.
1: You start praying on the first day of your school.
0: உங்களுடைய பள்ளி ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாளிலேயே ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும்.
1: Small things. You don't like this teacher.
0: சின்ன சின்ன காரியங்கள், ஒருவேளை அந்த டீச்சரை உங்களுக்கு பிடிக்கவில்லை.
1: Or you don't like your the guy who's sitting next left and right. You start praying, Lord help me.
0: உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் பிடிக்கவில்லை என்றால், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள்.
1: You don't understand the first 5 pages in your book. Pray, Lord, I want to understand.
0: உங்கள் புத்தகத்தின் முதல் 5 பக்கங்கள் உங்களுக்கு புரியவில்லை என்றால், ஆண்டவரே எனக்கு சொல்லி தாருங்கள் என்று ஜெபிக்க ஆரம்பியுங்கள்.
1: You are totally confused and you go to the final exam, Lord help me. It doesn't work like that.
0: நீங்கள் வருஷம் பூரா குழப்பத்தில் இருந்து கொண்டு பரீட்சையில் போயிருந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் அதனால் அர்த்தம் இல்லை.
1: Same thing with all of us.
0: இதே காரியம் நம் எல்லாருக்கும்.
1: முளையிலேயே கிள்ளி எறியணும்னு சொல்லுவாங்க, இல்ல இப்படிதான் சொல்லுவாங்க, அது புல்ல ஏதோ அந்த முளை வரும்போதே கிள்ளி எறிஞ்சிடணும். That's what Paul is talking about. When things start bugging you, small things, maybe the gas cylinder is not okay at home, you tell the Lord, maybe the gas cylinder will go out, I'm praying it should not go out, God will keep the gas cylinder on.
0: சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு எதிராக வர ஆரம்பிக்கும் பொழுதே உடனடியாக ஜெபம் பண்ண வேண்டும். உதாரணமாக ஒருவேளை கேஸ் சிலிண்டர் முடியக்கூடிய அந்த தருவாய் என்று நீங்கள் உங்களுக்கு புரிந்தால் உடனே ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே இதை எனக்கு சரி செய்து தாருங்கள்.
1: காலையில் பார்க்கிங் கிடைக்குமான்னு கொஞ்சம் கவலை இருக்குது, என்ன செய்யணும்? காலையில் ஜெபம் பண்ணுங்க பார்க்கிங்கா, சின்ன காரியத்துக்கு. டோன்ட் பி ஆன்சியஸ் அபவுட் எனி திங், பட் இன் எவ்ரி திங் பை ப்ரேயர் அண்ட் பெட்டிஷன் வித் தேங்க்ஸ் கிவிங் ப்ரெசன்ட் யுவர் ரெக்வஸ்ட் டு காட்.
0: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்ப வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
1: எல்லாரும் செய்வோம் அப்படி.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: அப்ப பயத்தின் ஆவி நம்மை பிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது.
0: ஆமென்.
1: சின்ன காரியத்திலே ஆரம்பிச்சிட்டா அப்பப்ப க்ளீன் பண்ணிட்டே போகணும் தினம் தினம். Hallelujah.
0: Amen.
1: Lastly,
0: கடைசியாக,
1: we have to confess Christ is all sufficient.
0: நாம் கிறிஸ்துவே எனக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவர் என்று எப்பொழுதும் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: Amen.
0: Amen.
1: So let's turn to Matthew 10 chapter 31 to 33.
0: மத்தேயு 10வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும்
1: வாசிங்க.
0: ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன்.
1: என்ன சொல்றாரு? அதனால்
0: பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள்
1: It's like what Jesus is saying, Peter, you know that you have 127,550 hairs on your head.
0: ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், பேதுருவே உன்னுடைய தலையில் 127,550 முடி இருக்கிறது.
1: Now, since you know I have counted every hair on your head, won't you trust me?
0: உனக்கு தெரிந்திருக்கிறபடி உன்னுடைய தலையில் உள்ள மயிரை எல்லாம் நான் எண்ணி எண்ணி வைத்திருக்கும் பொழுது உன்னால் என் மேல் நம்பிக்கையே இருக்க முடியாதா?
1: Don't you trust that I know every detail of your life?
0: உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் காரியங்களும் நான் அறிந்திருக்கிறேன் என்பது உனக்கு புரியாதா?
1: And he turns to James.
0: அவர் யாக்கோபுக்கு பக்கமாக திரும்பி,
1: Beloved James,
0: அன்பான யாக்கோபே,
1: Do you know there are 2 billion 396 million 65 sparrows on the earth.
0: The bhoomiyil 239 kodiye 60,65 adaikalan kurigal endru unakku theriyuma?
1: In the last 24 hours alone, 2,603 sparrows died natural death.
0: இந்த கழிந்த 24 மணிக்கு நேரத்துக்குள் 20,603 அடைக்கலான் குருவிகள் இயற்கையாகவே மரித்து விட்டது.
1: In Jerusalem marketplace today there are 2,950 for sale.
0: இன்னைக்கு எருசலேம் அந்த சந்தையில் 2,950 அடைக்கலான் குருவி மாத்திரமே மீதி இருக்கிறது விற்பனைக்கு.
1: விற்பனைக்கு ஆண்டவர் அப்படி உங்ககிட்ட சொன்னார்னா அப்படிதான் சொல்றாருங்க, அப்படிதான் நம்ம இமேஜின் பண்ணோம். ஆமென். எத்தனை பேருக்கு உங்க தலையில எத்தனை முடி இருக்குன்னு தெரியும் தெரியுமா? ஆக்சுவலா அந்த இந்த வழுக்க உழுவரம் கூட பின்னாடி இருக்கிறது தெரியாது, இல்ல உங்க பார்பருக்கு தான் தெரியும். பட் த லார்ட் நோஸ்.
0: அதனால தான் ஆண்டவர் அறிவார்.
1: அவர் லார்ட் சாவரின் காட் கேர்ஸ் அபவுட் ஸ்பேரோஸ் தட் ஆர் சோல்ட் சோ சீப்லி இன் த மார்க்கெட் அண்ட் ஈவன் இ நோஸ் யுவர் ஹேர் அண்ட் இட் that you yourself do not count or do not know.
0: ராஜரிகம் செய்கிற கர்த்தர், அநேகமாயிரம் அடைக்கலான் குருவிகளை குறித்த கரிசனி உள்ள தேவன், உங்களுடைய என்னுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணி இருக்கக்கூடிய தேவன், உங்களை குறித்தும் உங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் கரிசனி அற்றவராயிருக்கிறாரா?
1: சீஷர்கள் கேட்டாங்க, don't you care?
0: சீஷர்கள் கேட்டாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா?
1: Don't you care?
0: உங்களுக்கு கவலை இல்லையா?
1: Of course he cares.
0: நிச்சயமாக அவர் கரிசனி.
1: The Lord who counts your hair. Not only in your head, in your eyebrow, in your mustache, in your beard, everywhere he counts. He doesn't care.
0: உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணி இருக்கக்கூடிய தேவன், தலையெல்லாம் மீசை தாடி எல்லா மயிரையும் அவர் எண்ணி இருக்கிறார். அவர் உங்களை குறித்து கரிசனையற்றவராய் இருக்கிறாரா?
1: எதுக்கு அதை சொல்றார் பிரதர்? அந்த முடி பிரயோஜனம் இல்லாதது அவருக்கு தெரியும், அது பரலோகத்துக்கு போக போதில்ல. அந்த அடைக்கலான் குருவி ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவியாம், அது பிரயோஜனம் இல்லை. அதுக்கே இவ்வளவு கரிசனை இருக்கிறவர் உங்களை என்னையும் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா. யூ அண்ட் ஐ, ஃபார் யூ அண்ட் மீ ஹி ஹஸ் சென்ட் ஹிஸ் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி சன் டு டை ஃபார் அஸ்.
0: உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மரிக்கும்படியாய் அனுப்பினார்.
1: உன் தலையில் இருக்கிற முடியை எண்ணுகிறவர் உன்னுடைய நாட்களை எண்ண மாட்டாரா?
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: என்னுடைய நாட்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கு.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஒருவனும் தேவனுடைய கரத்திலிருந்து என்னை பறித்து கொள்ள முடியாது.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். கண்ணின் மணியை போல வைத்திருக்கிறேன் சொன்னார்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: உங்களுக்காக இல்ல, எனக்காக இல்ல, உங்கள் மேலும் என் மேலும் சிந்தப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தமாய்.
0: ஆமென். ஆமென்.
1: யூ ஆர் பிரஷியஸ்.
0: நீங்கள் விலையேறப்பட்டவர்கள்.
1: You are precious.
0: நீங்கள் விலையேறப்பட்டவர்கள்.
1: Because the blood on you is precious.
0: ஏனென்றால் அவருடைய அந்த உங்கள் மேல் தெளிக்கப்பட்ட இரத்தம் விலையேறப்பட்டது.
1: How much more you are valuable, Jesus asked.
0: இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பக்கத்துல விட்டு சொல்லுங்க, எவ்வளவு விசேஷித்தவங்க.
2: எவ்வளவு விசேஷித்தவங்க.
1: பிள்ளைங்களை யாரும் தண்டம் மண்டலம் கூப்பிடாதீங்க, விசேஷமான பிள்ளையன் தான் கூப்பிடணும் நம்ம. ஆமென்.
0: ஆமென்.
1: நீங்க என்ன சொன்னாலும் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
0: ஆமென்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: You see that the world is not looking for a powerful preacher or a beautiful sermon or a big theology.
0: உலகம் அழகான பிரசங்கிமார், நல்ல செய்தி அல்லது நல்ல உபதேசம் பண்ணுகிறவர்களை உலகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது.
1: It is looking for Christians who stand up in every crisis, who remain calm and at rest in the middle of the crisis.
0: நெருக்கடியான சூழ்நிலையில் கலங்காமல் திகைக்காமல் பயப்படாமல் நிற்கக்கூடிய விசுவாசியை தேவன் பார்க்கிறார்.
1: The world is looking for Christians who are God's children, trusting wholly in the Lord.
0: தேவனை மாத்திரம் சார்ந்து நம்பி இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளையை இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது.
1: நீங்க போய் உங்க கிறிஸ்தவ பேரை சொல்லி நான் கிறிஸ்து சபைக்கு போறேன்னு சொல்றதுனால சாட்சி இல்லை. The world to point out to a Christian and say, here goes the one who is not a complainer.
0: இந்த உலகம் ஒரு கிறிஸ்தவனை பார்த்து சொல்ல வேண்டும், முறுமுறு இந்த இதோ ஒரு நபர் போகிறார், இவர் முறுமுறுக்க மாட்டார்.
1: He doesn't fret or fear or run in times of trouble.
0: நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த நபர் கலங்க மாட்டார், திகைக்க மாட்டார், ஓடி போக மாட்டார்.
1: His faith holds in tough times.
0: கடினமான சூழ்நிலையில் அவருடைய விசுவாசம் நிலைத்திருக்கக்கூடிய.
1: Whether you know or not, every day you are witnessing to other people.
0: உங்களுக்கு நீங்கள் அறிகிறீர்களோ புரியாமல் இருக்கிறீர்களோ தெரியாதானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்.
1: Amen.
0: Amen.
1: Everybody is watching. Will he do what he preaches? Will he say what he preaches?
0: நீங்கள் பேசுகிறதை, நீங்கள் பிரசங்கிக்கிறதை நீங்கள் செய்கிறீர்களா என்று ஒவ்வொருவரும் கவனிக்கிறார்கள்.
1: Will his Jesus let him down?
0: அவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை தாழ்த்தி விடுவாரா?
1: Or will he just walk and talk like us and who do not confess Christ? Will he be just like us?
0: இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடாத மற்றவர்களை போல விசுவாசிகளும் இருப்பார்களா என்று அவர்கள் பார்க்கிறார்கள்.
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓட செய்வதற்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமா இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், நமக்கு தஞ்சமா இருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கட்டளை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க இந்த வார்த்தையை? அறிக்கை செய்யுங்க, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது, எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அறிக்கை செய்ய, எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க, எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும், இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களில் பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரதுதன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார், அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற மாசில் களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது, அந்த ரத்தத்தினால் மீண்டும் கொள்ளப்பட்டிருக்கிறாய், அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு, ஆவியானவர் நமக்குள் உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர், அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார், அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன அணுகாது? ஆமென், என்ன அணுகாது? ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை அணுகாது, உங்களை ஒண்ணும் செய்யாது, தைரியப்படுத்துங்கய்யா. பாருங்க, அந்த நாட்களில் பலர் பயப்பட மாட்டேன் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவர் மரவில் இருக்கிறவர் சர்வ வல்லமுடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மரவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யார பார்த்தாலும் ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் உருமாறி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டு விட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்க, அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்லா தாமேன் சொல்லுங்களேன். ஆமென். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க விடுதலை உண்டு, அங்க அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை

கலர் தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

நம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலங்களை தாங்கி, உம்முடைய கிருபையாலங்களை சுமந்து கொண்டு, உம்முடைய கிருபையாலங்களை மீட்டுக் கொண்டு இதுவரைக்கும் நடத்தி வர்றீங்களப்பா. நாங்கள் அழியாமல் இருப்பது உம்முடைய கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருபை ராஜா, உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால நடத்தி வருகிற பரிசுத்தரே,

அப்பா, பாதுகாத்து வருகிற பரிசுத்தரே, எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தரே, நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கத்தரங்கள் மத்தியில் ஆளுதி செய்யுங்கப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்குறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை அப்பா, உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். வா, மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே.

அன்பின் சுரபியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஒப்புரவா தப்புரவா, ரெக்கன்சிலியேஷன். வாசிக்க வேண்டிய பகுதி யாக்கோபு 3:8-18 வரை. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகமா இருக்கிறவன் எவனோ, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் செயல்களை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உன் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய்

பட்சமில்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 22:39. உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல பிறனிடத்திலும் அன்பு செலுத்து. லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப். முதியோர் இல்லத்திற்கு தன் தந்தையை அழைத்து அல்லது இழுத்து சென்ற மகன் ஒரு பாலத்தை அடைந்த போது தந்தை தேம்பி தேம்பி அழுதார். மகன் கரிசனையோடு தந்தையை பார்த்து வினவிய போது, பல ஆண்டுகளுக்கு முன் இதே வழியாய்த்தான் என் தந்தையை நான் இழுத்து சென்றேன் என்றான். குடும்ப பொறுப்புகளில் எவ்வளவு பின்னடைவு பாருங்கள். சுபாவ அன்பற்ற ஒரு தலைமுறை இன்று தோன்றியுள்ளது. சண்டையும் சச்சரவும் விசுவாசிகளின் பிறப்புரிமையாக இன்று விளங்குகிறது. சக விசுவாசியின் சுகவீனம், உடன் ஊழியரின் மன உளைச்சல், பணியாளரின் பண தேவை, இவையெல்லாம் நம் கண்ணில் படுவதில்லை. தேவனோடு நான் சரியாக இருக்கிறேன் என்பதுதான் நாம் மார்தட்டிக் கொள்ளுகிற நமது நியாயம். சுயநீதிக்காரனாகிய ஒரு திருமறை சட்ட அறிஞன் இயேசுவை பார்த்து, கட்டளைகளிலெல்லாம் முக்கிய கட்டளை எது என்று வினவினார். அவர் அவனிடத்தில், இறைவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறு என்று சொல்லி நிறுத்தாமல், இதற்கு ஒப்பான இரண்டாம் கட்டளை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போலவே உன் அயலானிடத்திலும் அன்பு கூறு என்று அவர் சேர்த்து சொன்னார். ஆண்டவருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் தீவிரம் காட்டிய பரிசேயர் தங்கள் அயலகத்தாருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் தவறினர். ஒருவரோடு ஒருவர் அன்பில் நடந்து கொள்வதுதான் இறைவனுக்கு பிரியமான பலியாம். ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன், கவனியங்கள். எபேசியர் 4:31 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்கள், அயலாரை நேசிப்பதுதான் தேவனுக்கு பிரியமான பலியாம். மிகவும் கவனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். மனிதரோடு உள்ள நமது சமதள உறவு, அதாவது ஹரிசான்டல் ரிலேஷன்ஷிப், அது சரியில்லை என்றால் கடவுளோடு உள்ள நம்முடைய செங்குத்துறவு, தி வெர்டிகல் ரிலேஷன்ஷிப், அது சாத்தியமில்லை. நம்மை போல் அடுத்தவரை நேசிக்க வேண்டும் என்ற இரண்டாம் கட்டளை, இரண்டாம் கட்டளையே ஒழிய அது இரண்டாம் தரமான கட்டளை அல்ல. இட் இஸ் அ செகண்ட் கமாண்ட்மெண்ட், இட் இஸ் நாட் அ செகண்டரி கமாண்ட்மெண்ட். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் கட்டளைக்கு அது இணையானது, சமமானது, அதே முக்கியத்துவம் வாய்ந்தது. கடவுளை துதிக்கும் நாவால் தன் தோழரை சபிப்பது எப்படி என்று மூத்த அப்போஸ்தலன் யாக்கோபு வினவினார். கண்டோம் அல்லவா, தான் கண்ட சகோதரனிடம் அன்பு செலுத்தாதவன் தான் காணாத கடவுளிடம் அன்பு செலுத்துவது எப்படி என்று இயேசுவுக்கு அன்பான சீடர் யோவானும் சவால் விடுகிறார். கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவது குறித்து ஆண்டவரது போதனை ஆணி அறைவது போல் உள்ளது. அவர் என்ன சொன்னார், பரிபீடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வரும்பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயில் காணிக்கை அங்கே வைத்துவிட்டு முதலாவது போல் சகோதரருடைய ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. வரிசையை மாற்ற முடியாது. அமெரிக்காவின் அசாதாரண எழுப்புதலில் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதன் சார்ல்ஸ் ஃபென்னி, 17:92-18:75 வாழ்ந்தவர். தனது பிரசங்கங்களில் அவர் மனிதரோடு ஒப்புரவாகி தவறுகளை சரி செய்வதை வெகுவாய் வலியுறுத்தினார். அவரால் கர்த்தரை கண்டுகொண்டவர்களில் பெரும்பாலானோர் பின்வாங்கி போகவில்லை, வெகு சிலரே பின்மாற்றமடைந்தனர். ஒப்புரவாக வேண்டுமானால் மனத்தாழ்மையும் சுயம மறுப்பும் அவசியம். பிரியமானவர்களே, இன்னொரு மைல் தூரம் இன்னொருவருக்காய் போவதை விட இன்னொரு மணி நேரம் இறைவனை போற்றி துதிப்பது சுலபம். நாம் இந்த சுலபமானதை தான் தெரிந்து கொள்கிறோம்.

அர்த்தமற்ற ஆராதனையை ஆண்டவர் அருவருக்கிறார். கடவுள் மீதுள்ள பாசம் ஆராதனையின் ஒரு பக்கம் மட்டுமே, மனிதர் மீதுள்ள பாசமே அதன் அடுத்த பக்கம். மனிதரை மதிப்பதே கடவுளுக்கு பயப்படுவதின் மறுபக்கம். எனவேதான் லூக்கா 18 அத்தியாயத்தில் இயேசு நியாயாதீதியை பற்றி பல ஓமையிலே இப்படி சொன்னார், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதரை மதியாதவனுமாயிருந்தான். இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது யார் யாரோடு நீங்கள் ஒப்புரவாக வேண்டும், கசப்பண்ண கொண்டுள்ளீர்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் தயாரிங்க. மேக் எ லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூம் யூ ஹவ் ராங், வித் ஹூம் யூ ஹேவ் டு ரெக்கன்சைல். நேரம் பிந்தி போவதற்கு முன்பதாக முதலாவது உங்களை தாழ்த்தி யார் தவறு என்று யோசிக்க வேண்டாம். பலிபீடத்தில் வரும் நீ போய் ஒப்புரவாக காரியங்களை சரி செய்யுங்கள். உங்கள் தனி வாழ்விலும் குடும்பத்திலும் உங்கள் சபையிலும் ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சி உருவாகும். உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல பிறனிடத்திலும் அன்பு செலுத்து. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அன்பின் இலக்கணமாய் உம்முடைய குமாரனை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சத்ருவை கூட நேசித்தார், சத்ருவை கூட சிநேகிதனே என்று அழைத்தார். கர்த்தாவே, தேவ அன்பு உம்முடைய ஆவியானவர் மூலமாக எங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறதே, அதை வெளிக்காட்டவாவது நாங்கள் உம்மோடு ஒத்துழைக்க வேண்டுமே. கர்த்தரை எங்களுக்கு உதவிதார், எங்களைப் போல் மற்றவர்களை நேசிக்க உதவிதார். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சீடர்களையும் மக்களையும் துவக்கு முதல் முடிவு வரை ஒன்று போல் நேசித்தாரோ, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நேசித்தார். நாட் பிகாஸ் ஆஃப் தேர் குட்னஸ், பட் இன் ஸ்பைட் ஆஃப் தேர் பேட்னஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஹீ லவ்ட் தம் டில் தி எண்ட். அபித மனப்பான்மையினால் எங்களை நிரப்பியறும். அன்புக்கு பதிலாக வேறு எதையும் நாங்கள் சுலபமாய் மாற்றாக்கி விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அன்பிலே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து பெருகி அபிதமான வழியை உமக்கு சுகந்த வாசனையாய் கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ, ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு நெட்டிசன் கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் ஃபார்வர்டு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அது என்ன ஃபார்வர்டுன்னு கேக்குறீங்களா? அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நடைப்பயிற்சி சாதனத்தை கண்டுபிடித்தவர் தனது 54வது வயதில் காலமானார். ஜிம்னாஸ்டிக்கை கண்டுபிடித்தவர் தனது 57வது வயதில் காலமானார். உடற்கட்டமைப்பில் உலக சாம்பியனாக இருந்தவர் தனது 41வது வயதில் இறந்தார். அமெரிக்காவில் ஜேம்ஸ் புல்லர் என்பவர் ஓட்ட உடற்பயிற்சியில் புரட்சியை தோற்றுவித்தவர். ஆனால் அவர் தனது 52வது வயதில் ஓடும்போது மாரடைப்பால் இறந்தார். எதிர்மாறாக நுடெல்லா சாக்லேட்டை கண்டுபிடித்தவர் தனது 88வது வயதில் காலமானார். சிகரெட்டை கண்டுபிடித்த வின்ஸ்டன் தனது 102வது வயதில் இறந்தார். அபினை கண்டுபிடித்தவரும் 116 வயதில் ஒரு நிலநடுக்கத்தில் சிக்கி இறந்தார். முயல் எப்போதும் மேலும் கீழும் குதித்து கொண்டே இருக்கும். ஆனால் அது 2 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்கிறது. அதே நேரம் உடற்பயிற்சி ஏதும் செய்யாத ஆமை 400 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறது. இதுதான் அந்த ஃபார்வர்ட். இந்த கண்டுபிடிப்புல இருந்து அவர் என்ன சொல்ல வராரு? நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சவங்க, ஒழுக்கமா வாழ்ந்தவங்க சீக்கிரமே இறந்துடுறாங்க. கெட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சவங்களுடைய ஆயுசு அதிகம். அதனால ஜாலியா வாழுங்க, நீங்க விருப்பப்பட்டதை சாப்பிட்டு குடிச்சு ரிலாக்ஸ்டா வாழுங்கன்னு சொல்றாரு. இது ரொம்ப தப்புங்க. ஒருத்தன் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றானா இல்லையா அப்படிங்கறத கணிக்கும் கருவி நிச்சயமா அவனுடைய ஆயுள் இல்ல. நாம எத்தனை வருஷம் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, நாம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கடவுள் கொடுக்கும் சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் ஒருத்தன் வாழ்ந்தானா அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. நோயோடும் வேதனையோடும் மனசுல நிம்மதி இல்லாம வாழ்றவன் பல ஆண்டு காலம் உயிரோட இருந்தா அது மத்தவங்களுக்கும் கஷ்டம், அவனுக்கும் நரக வேதனை. வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.

பிரைஸ் அல்லாட். கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. யோவான் சுவிசேஷம் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. மீன் பிடிக்க போகிறேன் என்று சீமோன் சொல்லுகிறான். இதில் என்ன இருக்கிறது என்று கேட்கலாம். இதே சீமோன் மீன் பிடித்து கொண்டுதான் இருந்தான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் இருந்த இடத்தில் அவனிடத்தில் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை தம்முடைய சேவைக்காய் அழைக்கிறார். அழைப்பை பெற்றவன் அழைப்பை கனப்படுத்தும்படியா என்ன செய்கிறான் என்றால், அவன் செய்து வந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டு, போட்டையும் வலையையும் அவ்விடத்திலே விட்டு விட்டு இயேசுவுக்கு பின்பாக வருகிறான். 3.5 ஆண்டுகள் இயேசுவுக்காக நிற்கிறான், இயேசுவோடு இருக்கிறான். பின்னானவைகளை விட்டு மறந்து இயேசுவோடு இருக்க, அவருடைய சேவை செய்ய, அவர் எதற்காய் அழைத்தாரோ அதை நிறைவேற்ற எல்லாவற்றையும் விட்டு வந்தவன் தான் பேதுரு. அப்படிப்பட்ட பேதுரு ஒரு சூழலிலே இயேசுவை மறுதலிக்க நேர்ந்தது. இயேசு தெளிவாய் சொல்லிவிட்டார், மாம்சம் பலவீனம் உள்ளது பேதுருவே. அந்த பலவீனத்து நிமித்தமாய் பேதுரு மறுதளித்தான். 1, 2, 3 முறை இயேசுவை மறுதளிக்கிறான். அவன் அப்படி 3ஆம் முறை மறுதளித்த போது இயேசு திரும்பி பார்த்தார் என்று லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பார்வை பட்டதும் சேவல் கூவுகிறது. அப்பொழுது பேதுரு இயேசு தன்னோடு சொன்ன காரியத்தை நினைத்து, நான் இப்படிப்பட்டவரை மறுதளித்து விட்டேனே என்று உள்ளம் உடைந்து வசனத்தை நினைத்து மனம் கசந்து அழுதான். அதன் பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புகிறார். அதன் பிறகு மீண்டும் பேதுரு என்ன செய்கிறார் என்றால், எதை இயேசுவுக்காக விட்டு வந்தானோ அதை நோக்கி போகிறான். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் வார்த்தை இதுதான். சில வீழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். நீ மனம் திரும்பி தேவனிடத்திலே உன் காரியங்களை அறிக்கையிடுவானால் கர்த்தர் அந்நேரமே உன்னை மன்னிக்க போதுமானவராய் இருக்கிறார். அதே வேளையில் நான் விழுந்துட்டேன், அதனால என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி மனமடிவாகி பின்வாங்காதே. உன்னை கர்த்தர் பாழான நிலத்திலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்தும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்தும் கிருபையாய் சந்தித்து ரட்சித்து பிரித்தெடுத்து இதுவரை கொண்டு வந்து விட்டார். ஆமென். பாதி வழியில் விட்டு செல்ல அவர் விரும்பவில்லை, அவர் உன்னை நேசிக்கிறார். எனவே என் பலவீனத்தை நிமித்த நான் இப்படி ஒரு தப்பில் விழுந்துட்டேன், இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி ஆண்டவரனை மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்லி நீ பின்வாங்கி விடாதே. இந்த நாள் ரட்சண்யத்தினால் அன்று எப்படி பேதுரு வசனத்தை நினைத்து தான் செய்த பாவங்கள் நிமித்தமாய் மனம் கசந்து அழுதானோ, அதே போல இந்த நாளில உன் தவறுகளை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நீ உன் பாவங்களை அறிக்கையிட்டு நீ மனம் கசந்து அழுவாயனா, பேதுருவுக்கு இறங்கின கர்த்தர் உனக்கும் இறங்குவார். உன் பாவங்கள் அற உன்னை கழுவி முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுகிறதில்லை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறபடி பழைய மனுஷன் களைந்து புது சிருஷ்டியை உன்னை உருவாக்குவார். நீ எவ்விதத்திலும் மனமடிவாகி பின்வாங்காதே. கர்த்தர் உன்னை அன்போடு அழைக்கிறார். கர்த்தருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள் அல்லவா. இந்த பேதுரு மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன பிறகும் கர்த்தர் அவனை தேடி வருகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் அவனை அழைத்து அவனை விசாரித்து அவனிடத்தில் என்ன கேட்கிறார் தெரியுமா? நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய பேதுருவே. பின்வாங்கி நிற்கிற சகோதர சகோதரி இதே கேள்வியை தான் உன்னிடத்தில் கேட்கிறா, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று. பேதுரு ஆம் என்று சொன்னதும் கர்த்தர் அழைப்பை மாற்றவில்லை. அன்று என்ன சொல்லி அழைத்தார்? உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று. அதே தான் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் பலவீனத்து நிமித்தம் நீ விழுந்து விட்டாய். கர்த்தர் உன்னை எழும்ப கட்டளையிடுகிறார், உன்னை உற்சாகப்படுத்துகிறார். நீ அந்த பாவங்களை விட்டுவிட்டு கர்த்தரிடத்துல வா, கர்த்தரிடத்துல வா. கர்த்தர் உன்னை புது சிருஷ்டியாக்கி உன்னை கழுவி சுத்திகரித்து உனக்கு நியமித்த ஓட்டத்தில் உன்னை ஓட வைக்க போதுமானவராக இருக்கிறார். மனமடிவாகி பின்வாங்காதே. அந்த இளைய குமாரன் அப்படிதான் தேசத்தில் ஆமென் பஞ்சம் உண்டான போது அவன் தகப்பனிடத்தில் போகாமல்
ஆமேன், அவன் செய்த காரியங்கள் நான் போய் எப்படி தகப்பனிடத்தில் கேட்க என்று சொல்லி தேசத்தின் கொடிகளிடத்தில் தான் ஒட்டி கொண்டான். மனமடிவாகி பின்வாங்கி தான் போனான். அது நிமித்தம் அவன் இன்னும் மோசமான நிலையில் தான் பாதிக்கப்பட்டான். ஆனால் தகப்பனிடத்தில் திரும்பின போது அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. மீண்டும் அவன் வந்தது வேலைக்காரர்களில் ஒருவனாக இருக்க தான் வந்தான். ஆனால் தகப்பன், ஆமன், அந்த உறவை மாற்றவில்லை. பார்த்தீர்களா, பிள்ளையாக தான் சேர்த்து கொண்டார். அதே போலதான் உன் பலவீனத்தினால் நீ விழுந்து விட்டாய், அதையே நினைத்து பின்வாங்கி விடாதே. விழுந்தவன் எழும்புகிறதில்லையோ? வா, எழும்பு, அப்பா கிட்ட வா. உன்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு உன்னை சேர்த்து கொண்டு, ஆமேன், உன்னை வாழ்ந்திருக்க வைக்க அவர் காத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், பின்வாங்காதே, முன்னே வா. கர்த்தருனை நேசிக்கிறார், கர்த்தருனை நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பல நேரங்களில் எங்கள் பலவீனங்கள் நிமித்தம் நாங்கள் விழுந்து, இனி எப்படி ஆண்டவர் சமூகத்தில் போவது, இனி எப்படி ஆண்டவரை தேடுவது, இனி எப்படி அவரோடு நெருங்கி நிற்பது என்று நாங்களே எங்களுக்குள்ள எண்ணி பின்வாங்கி இருக்கிறோம்ப்பா. இந்த நாளில் உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த நிலையிலும் பின்வாங்காமல் முன்னேற எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

மகிமை ஊற்றுங்கப்பா. Lord, let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளின் வாழ்வும் வார்த்தையும் நிகழ்வு கூடாக உங்களை சந்திக்கிறதில் இன்றைக்கான தலைப்பு சுட்டரிப்பின் ஆவி. அதற்கான எடுத்துக் கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தையானது எசாயா 4:3. ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி விடுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இரண்டு அனுபவத்தை பார்க்கிறோம். முதலாவது ரட்சிப்பின் அனுபவம், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம். அந்த அபிஷேக அனுபவத்தோடு அக்கினியாலும் நிரப்பப்படுகிறீர்கள். அந்த அக்கினி உங்களுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணும்படி சுட்டரிக்கிற ஆவியாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனை சுற்றிலும் இரண்டு வித போராட்டங்கள் இருக்கின்றன. முதலாவது பாவ போராட்டம், இரண்டாவது பாவ பழக்க வழக்க போராட்டம். ஒரு மனிதன் எத்தனையோ ஆயிரம் பாவங்கள் செய்தாலும் அவன் சிலுவை அண்டை வந்து நிற்கும் போது இயேசுவின் இரத்தம் அவன் மேல் விழுந்து பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்கி விடுகிறது. இதோடு பிரச்சனைகள் தீர்ந்து விடுகிறது இல்லை. ஒரு சர்ப்பத்தை போல பாவ பழக்க வழக்கங்கள் சந்தர்ப்பம் தேடி அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. பின்தொடருகிற பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை பெற என்ன வழி? அதற்காகத்தான் நாம் பரிசுத்த அக்னியிலிருந்து வருகிற சுட்டரிப்பின் ஆவியை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அக்னிமயமானவரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள் இறங்கிவார். கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ சுபாவங்களை, தீய நினைவுகளை, எண்ணங்களை இருதயத்திலிருந்து சுட்டரித்து நீக்கி போடும் என்று கேட்க வேண்டும். சாதாரணமாக உங்கள் வீட்டுக்கு ஒரு விஷப்பாம்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது அதை தலையில் அடித்துக் கொள்ள வேண்டும். பின்பு அதை அக்கினியால் சுட்டரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பூரண நிம்மதியும் ஜெயமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆதாம் ஏவாளை வஞ்சித்து மனுக்குலத்தை பின்தொடர்ந்த வலுசற்பமாகிய பாம்பை ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தோற்கடித்தார். அதன் தலையை நசுக்கினார். இயேசுவின் பாதங்களிலே வழிந்த இரத்தம் அவன் மேல் நமக்கு ஜெயத்தை தருகிறது. அதோடு காரியம் முடிந்து போய்விடவில்லை. அந்த வலுசற்பத்தை சுட்டரிக்க வேண்டும். சிலுவையிலே பாம்பை நசுக்கின 50வது நாள் பெந்தகோஸ்தே நாளாகும். அன்றைக்கு சீசர்கள் மேல் ஆண்டவர் அக்னி அபிஷேகத்தை ஊற்றி பாம்பின் சுபாவமாகிய பாவ பழக்க வழக்கத்தை சுட்டரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினர். தேவ பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சும்மா இருந்து விடாதிருங்கள். உங்களுடைய மாம்சத்தின் ஒவ்வொரு அணுக்களும் பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கும்படி ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. பாம்பை போல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் சுட்டரிப்பின் ஆவியினால் உங்களை நிரப்ப வேண்டியது அவசியம். ஆஸ்பத்திரிகளிலே விஷக்கிருமிகளோ வைரஸோ பரவாதபடி நோயாளிகளின் பழைய உடையை தீக்கொளுத்துவார்கள். இஸ்ரவேலருக்குள் சாபத்தை கொண்டு வந்த ஆகானையும் அவனுடைய வீட்டாரையும் சுட்டரித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பிசாசின் சுபாவங்களையும் பாவ உறவு முறைகளையும் சுட்டெறியுங்கள். அப்பொழுது ஆவியில் விடுதலையும் சமாதானமும் உண்டாகும். ஆமென். உங்களுடைய நினைவுக்காக, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா 12:41. நாளைய தினத்தில் மீண்டும் ஒரு வாழ்வும் வார்த்தை நிகழ்வு கூடாக உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அன்பு வணக்கம்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதின் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி நாம் சேர்ந்து பாடுவோம்.

ஷம்மா, எகவா ஷம்மா, கூடவே இருப்பவரே, என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என் கைவிடுவதும் இல்லை. Wonderful Lord, you are so wonderful.

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

0: கிறிஸ்தவர்கள் நடுவில் மூன்று பஞ்சங்கள் என்ற தலைவில் ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன். கர்த்தர்தாமே உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் சில பஞ்சங்கள் காணப்படுகிறது. பஞ்சம் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு அடிப்படையாக தேவைப்படுகின்ற ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத, அடைய முடியாத ஒரு நிலைமை, ஒரு ஃபேமின், பஞ்சம். ஆவிக்குரிய உலகத்திலும் சில பஞ்சங்கள் காணப்படுகிறது. அவற்றில் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நம்முடைய நேரம் அனுமதிக்காது. இரண்டு அல்லது மூன்று பஞ்சங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க செல்கிறோம். முதலாவது பஞ்சம் என்னவென்று சொன்னால், அதற்கு ஒரு அடிப்படை ஒரு வசனத்தினை வாசித்துக் கொள்ளலாம். முதலாவதாக ரோமர் 12 அத்தியாயத்தினுடைய 1 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:1.
2: அப்படி இருக்க சகோதரரே,
1: நீங்கள் உங்கள் சரீரங்களை
2: பரிசுத்தமும்
1: தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுவேன். இட்ஸ் எ மீனிங்ஃபுல் சர்வீஸ். ஜீவனுள்ள பலியாக நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸோ டோட்லி வி ஹவ் டு சப்மிட் அவர்செல்ஸ் டு காட். வி ஹவ் டு ஃபுல்லி டெடிக்கேட் அவர் லைஃப் டு காட். ஆண்டவருக்கு நம்மை வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறது. டெடிக்கேட் பண்ணுறேன்னு சொல்லுகிற பொழுது, ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது என்று சொல்லுகிற பொழுது, இந்த வாழ்க்கை எப்பொழுது நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோமோ, என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்வை இரட்சகரை ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்றிலிருந்து இந்த வாழ்க்கை முழுமையாக தேவன் பயன்படுத்துகின்ற விதமாக, தேவனுக்கு ஏற்ற விதமாக நம்மை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அதாவது தேவன் பயன்படுத்தத்தக்க விதமாக நம்முடைய வாழ்க்கையை வைத்து கொள்வது. அதாவது இந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இதனுடைய பேர் தான் ஒப்பு கொடுத்து. அவருடைய பர்பஸுக்காக ஒரு கட்டடத்தை ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்காக இப்பொழுது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்ததாக அந்த கட்டடத்தை நாம் இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுக்கிறோம். கொடுத்த பிறகு நாம் இதுவரையும் எப்படி இந்த கட்டடத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தோமோ அந்த அடிப்படையில் அங்கு சென்று நாம் அதை பயன்படுத்த போகக்கூடாது. அந்த கட்டடம் எந்த பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பர்பஸை நிறைவேறும் விதமாக அந்த நிறுவனத்தினுடைய முழுமையான ஆளுகையை நாம் கொடுக்க வேண்டும். அவ்விதமாகவே இந்த வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ஒப்பு கொடுத்திருக்கிற பொழுது, அகெயின் அந்த தேவனுடைய நோக்கம் நிறைவேறும் விதமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடரோடு பேசுகிற பொழுது கூட, கவர்ச்சியான வார்த்தைகளை சொல்லியோ, வசீகரமான வார்த்தைகளை சொல்லியோ, அவர்களுக்கு எளிதாக ஒரு விருப்பம் ஏற்படுகின்ற விதமான வார்த்தைகளை சொல்லியோ ஆண்டவர் சீடரை அழைக்கவில்லை. லூக்கா 9 அத்தியாயத்தினுடைய 23 வசனத்தைகள் வாஸ்து பார்க்கும் பொழுது, ஒருவன் என் பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அதாவது தன் சுயத்தை அவன் வெறுக்க வேண்டும், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என் பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்போது என்ன பார்க்கிறோம் சொன்னால், இதுவரையிலும் அவன் தன்னுடைய சுயத்தின் வழி நடந்திருக்கிறான். எபேசியர் 2 நாம் பார்க்க முடியும். மாம்சம் மனதும் விரும்பின விதமாக வாழ்ந்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வருகிற பொழுது, நம்மை நாமே வெறுத்து சிலுவையை சுமக்கும்படியாக முன்வர வேண்டும். இந்த வசனங்களெல்லாம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவ உலகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவிதத்தினுடைய காரியங்களை பார்ப்பதுதான் மிகவும் கடினமாக இருக்கிறது. கிறிஸ்தவ ஊழியர்களிடத்திலும் கிறிஸ்தவ விசுவாசிகளிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் மேன்மையை பார்ப்பது அரிதாக இருக்கின்றது, அபூர்வமாக இருக்கின்றது. அர்ப்பணம் என்பது இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் அவ்வப்பொழுது உபயோகிக்கிற ஒரு வார்த்தையாக மட்டும் இருக்கிறதை ஒழிய, அந்த அர்ப்பணம் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இன்னொரு அறிந்து கொள்ளத்தக்க விதமாக வாழ்கின்ற வாழ்க்கை முறைகள் காண்பது அரிதாக இருக்கிறது. இன்றைக்கு அர்ப்பண தோற்றம், அதாவது ஒப்பு கொடுத்த தோற்றத்தை கிறிஸ்தவ மக்களிடத்திலும் கிறிஸ்தவ ஊழியர்களிடத்திலும் பார்ப்பது மிக அரிதாக இருக்கிறது. ஆண்டவர் ஒப்பு கொடுத்தோம் என்ற காரணத்துக்காக வாழ்க்கையை நம்ம மிகவும், அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு வறுமை தோற்றத்தோடு, ஒரு அற்ப தோற்றத்தோடு, எல்லா காரியத்திலும் நம்மை நாம் வெறுத்து விட்டோம் என்று மற்றவர்கள் பார்க்கும் விதமாக நம்முடைய தோற்றங்களை உருவாக்கி கொள்வதால், அவ்விதமாக சிலர் தங்களை உருவாக்கி அவ்விதமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன் என்று சொல்லுகிற நிலைமை காணப்படுகிறது. அதில் அவர்கள் ஒரு திருப்தி இருக்கிறது. ஆனால் அவ்விதமான ஒன்றல்ல, நம்முடைய லைஃப் ஸ்டைல், நாம் மிக மிக குறைவான விலையுள்ள உடையை அணிந்து மிக மிக ஒரு அதாவது ரொம்ப அற்பமான ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி எல்லா விதத்திலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதையும் விரும்பவில்லை எதையும் அனுபவிக்க விரும்பவில்லை அவிதமாக நம்மை காண்பிக்கின்ற ஒரு தோற்றம் அல்ல அது பல மதங்களிலும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவருடைய நோக்கு நிறைவேறு விதமாக வாழ்வது, அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களாக நம்மை உலகம் பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவர்களாக நம்மை பார்க்க வேண்டும், அவர் சொன்ன வாக்களித்த சுபாவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது அது உண்மையாக இருக்கிறது என்பதை உலகம் பார்க்க வேண்டும் என்றால் மத்திய 5:16 வாசிக்கும் பொழுது மனிதர்கள் உங்களுடைய நற்கிரிகளை பார்க்க வேண்டும் அதன் மூலமாக பரலோகத்தில் இருக்கிற தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அர்ப்பணிப்பினுடைய ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளங்களை, அந்த அழகான தோற்றங்களை உலகம் பார்க்க வேண்டும். நம்மை சன்னியாசிகளாக காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, துறவிகளைப் போல காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, முற்றும் துறந்த முனிவர்களைப் போல காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நன்றாக உடுக்கலாம், நன்றாக உண்ணலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகள், செயல்முறைகள், நம்முடைய சிந்தனை சார்ந்த அணுகுமுறைகள் இவைகளெல்லாம் உலகத்தின் பார்வைக்கு ஒரு வித்தியாசமானதாக, விசேஷமானதாக, விவேகமானதாக, இந்த வாழ்க்கை என்பது தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அந்த தேவனால் இயக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பது அறியத்தக்கதாக இருக்கணும். ஆனால் பரிதாபகரமாக இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் ஆடம்பரம் என்பது இந்த அர்ப்பணம் என்ற இடத்திற்கு வந்துவிட்டது. கிறிஸ்தவ விசுவாசிகளிடத்திலும் கிறிஸ்தவ ஊழியர்களிடத்திலும் இந்த உலகத்திற்கு ஏற்ற விதமான ஒரு ஆடம்பரமான தோற்றத்தை அதிகமாக பார்க்க முடிகிறது. நல்ல ஒரு வசதியான சூழல் வருகிற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்விதமான தோற்றங்கள் மாறுமோ அந்த விதமான தோற்ற மாற்றங்களை எல்லாம் கிறிஸ்தவ மக்களது பார்க்கும்போது கிறிஸ்தவ ஊழியர்களும் பார்க்க முடிகிறது. இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நன்ற வசதியாக இருக்கிறார்கள், நன்றாக வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், நல்ல லக்ஸுரியாக தோன்றுகிறார்கள் என்று சொல்லுகின்ற விதமாக காணப்படுகிறது. இவ்விதமான தோற்றங்களை உருவாக்கி கொள்ளுவதில் தான் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளும் கிறிஸ்தவ ஊழியர்களும் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். ஆடம்பரமான ஒரு தோற்றம் எல்லா விதத்திலும் காணப்படுகிறது. கிறிஸ்தவ ஊழியர்கள் நடைபெறுகிற இட சூழல்களை பார்த்தாலும் சரி, இந்த கிறிஸ்தவ ஊழியர்களுடைய எல்லாவிதமான நிலைகளை பார்க்கும் பொழுது ஆடம்பரமாக வாழுகிற தோற்றத்தை பார்க்க முடிகிறது. இந்த ஆடம்பரமாக வாழுகிற தோற்றத்தை மற்றவர்களுக்கு காண்பிப்பதில் தான் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. ரோமர் 12:2 வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனைப் போல் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த ஒரு வேஷம் தரிக்கக்கூடாது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மர்வமாகுங்கள். அர்ப்பணம் இருக்க வேண்டிய இடத்திற்கு இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் என்ன வந்துவிட்டது? ஆடம்பரம் வந்துவிட்டது. நாம் மிக ஆடம்பரமாக தோன்றினால்தான் அது ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய அடையாளம் என்று சொல்லப்படுகிற அளவை காணப்படும். ஒரு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ ஊழியர்கள் எல்லாரும் அர்ப்பணத்தை குறித்து அதிகமாக பேசுவார்கள், ஒப்பு கொடுக்கப்பட்ட அனுபவத்தை குறித்து பேசுவார்கள், ஆண்டவருக்கு முற்றிலும் நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டிய அவசியம் பேசுவார்கள். பேசிக்கொண்டே வாழ்கின்ற விதங்களிலே கொஞ்சம் ஆடம்பரமாக இருப்பார்கள், கொஞ்சம் நல்ல அதாவது நல்ல வசதிகளை அனுபவிப்பதற்கு அதிக ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் அவர்கள் பேசுகிற உபதேசிக்கிற காரியங்கள் எல்லாம் வேதாகம வார்த்தையின்படியாக காரியங்களாக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி என்ன செய்வார்கள் சொன்னால், பேசுகிற அளவுக்கு வாழாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் ஆடம்பரத்தை அவர்கள் விரும்பி அவ்விதமாக அதை அனுபவித்தார்கள். இதை பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்லி கொண்டு வந்தார்கள் சொன்னால், பேசுகிறது ஒன்றாக இருக்கிறது, நடைமுறை இன்னொன்றாக இருக்கிறது. ப்ரீச்சிங் சம்திங் பட் ப்ராக்டிஸ் அனதர் திங், வேற ஒன்றாக இருக்கிறது அவ்விதமாக சொன்னால். ஆனால் இப்போ அந்த காலம் மாறி போய்விட்டது. இப்பொழுது பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழியர்கள் பேசுகிறதன்படி தான் வாழுகிறார்கள். அதாவது முற்காலத்தில் அப்படி இல்லை, உயர்ந்த விஷயங்களை பேசிவிட்டு அந்த அளவிற்கு இல்லாதபடிக்கு கொஞ்சம் இறங்கி வந்து கொஞ்சம் ஆடம்பரம், கொஞ்சம் அதிக அதாவது உலகத்தை அதிகமாக அனுபவிக்கிற அந்த அனுபவங்கள் காணப்பட்டது. இப்போ அப்படி இல்லை, ஊழியர்களே வெள்ளியரங்கமாக ஆடம்பரமாக வாழ்வதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லுகிற சூழலை பார்க்க முடிகிறது. உபதேசங்களிலே, போதனைகளிலே, சபைகளிலே அவர்கள் கொடுக்கிற பிரசங்களிலே நாம் எல்லா விதத்திலும் இந்த உலகத்தில் மற்றவர்களை விட, அதை உலகத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறவளை விட, உலகத்தில் ரொம்பவும் லக்ஸுரியாக இருக்கிறத விட நாம் நல்லா லக்ஸுரியாக இருக்கணும், நன்றாக தோன்ற விட, நன்றாக வாழ வேண்டும், இதுதான் பிளஸ்ஸன்னஸ், இது ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை என்று வெளியரங்கமாக பேசுகிற நிலை காணப்படுகிறது. அதனால் வேத வசனங்களில் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ இந்த ஆடம்பரமாக வாழ்வது சம்பந்தமாக, இல்லைன்ற அதிக சுகபோகத்தோடு வாழ்வது சம்பந்தமாக, தற்பிரியத்தோடு வாழ்கிற சம்பந்தமாக என்னென்ன வசனங்கள் இருக்கிறோ அதை தேடி பிடிச்சி இதுதான் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிற சித்தம். எனவே நாம் வந்து நல்ல விதமாக உண்டு, நல்ல விதமாக உடுத்து, நல்ல விதமான உறவிடங்களை வாழ்ந்து, நல்ல விதமாக சமுதாயத்தில் ஒரு ஹை ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்ணி இப்படி வாழ்வதுதான் இது ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லுகிற வெளியரங்கமாக பேச நிலவே காணப்பட்டு விட்டது. ஆனால் அதிலே காணாமல் போன காரியம் என்னவென்றால் அர்ப்பணம், அர்ப்பணித்து வாழ்வது. அர்ப்பணித்தன ஆண்டவருக்காக நீ உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய், எனவே ஆண்டவர் உனக்காக வகுத்திருக்கிற வழிகளிலே நீ நடந்து உலகத்திற்கு ஒரு மாதிரியாக வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நீ உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய், எனவே அந்த வார்த்தையின்படியான ஒரு ஜீவிதம் உன்னுடைய வாழ்விலே காணப்பட்டு அது மற்றவர்களுக்கு மாதிரியாக வேண்டும். இவ்விதமான போதனைகளை நின்று போய்விட்டது. இப்பொழுதெல்லாம் தேடி தேடி வேதாகமத்தில் யார் யார் வசதியாக வாழ்ந்தார்கள், யார் யார் நல்ல லக்ஸுரியாக இருந்தார்கள், இது போன்ற சம்பவங்களையும் தேடிப்பிடித்து, அது மட்டுமல்ல வேறொரு அர்த்தம் கொடுக்கும்படியாக சொல்லப்பட்ட வசனங்களையும் அந்த எழுத்தின் தோற்றத்திலே இருக்கிற அந்த அடிப்படையில் இதை எடுத்துக்கொண்டு இதை இந்த வார்த்தைகளை பாருங்கள், ஆண்டவர் நாம் ரொம்ப நன்றாக வாழ்வு, அதை நன்றாக ஆண்டவர் நன்றாக தான் வாழ விரும்புகிற அது வேறு விஷயம். இவ்விதமாக எல்லா விதத்திலும் சுகபோகமாகத்தான் வாழ சொல்லுவதைப் போல காண்பித்து வெளியரங்கமாக இதுவே பிரசங்கமாகிவிட்டது. இப்போ வார்த்தைகளை பேசுகிற, வழிகளில் நடப்பு சம்பந்தமாக பேசுகிற, சாட்சியாக ஜீவிப்பது சம்பந்தமாக பேசுகிற பிரசங்கங்கள் மிக குறைவாக காணப்படுகிறது. எல்லா விதத்திலும் நாம் வந்து இந்த உலகத்தில் மிக உயர்ந்த ஒரு லக்ஸுரி வாழ்க்கையை வாழ்கிறது தான் கிறிஸ்தவ ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிற நிலைமை காணப்படுகிறது. 2 தீமோத்தேயு 3 அத்தியாயத்தினுடைய 2 வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:2
2: எப்படியெனில்
1: மனுஷர்கள் தற்பிரியராயும் செல்ஃப் லவ்வர்ஸ், அதாவது தங்களை நேசிக்கிறவள், தங்களை நேசிக்கணும்னு சொன்னால் நாம் நல்லா சாப்பிடணும், நாம் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நம்ம நல்ல ஒரு அக்கோமடேஷனில் இருக்கணும், நல்ல விதமாக லைஃப் என்ஜாய் பண்ணணும், நல்ல ஸ்டேட்டில் இருக்கணும். தற்பிரியம், நாம் நன்றாக இருப்பதற்கு வேதமும் எதிராக இருக்கவில்லை, ஆண்டவர் எதிராக இருக்கவில்லை. ஆனால் மனிதன் தன்னையே நேசித்து தன்னுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிறது வேதாகம் எதிர்க்கிறது. தொடர்ந்து என்ன படிக்கிறோம்? தற்பிரியராயும்
2: வீம்புக்காரராயும்
1: பணப்பிரியராயும். வீம்புக்காரராயும் சொன்னால் ஒரு தாழ்மை பண்பு இல்லை, ஒரு அடக்க பண்பு இல்லை, எப்பொழுது நான் பெரியவன் என்று. இன்றைக்கு பெரும்பாலான போதகர்களுடைய பிரசங்களிலும் கூட அந்த பெருமை வெளியரங்கமாகவே தெரிகிறது. அவர்கள் தாழ்ந்து போகாதோ, நாங்கள் யாருக்கும் தாழ்ந்து போக தேவையில்லை, யாருக்கும் நாங்கள் சாதாரணமாக காணப்பட வேண்டிய தேவையில்லை என்ற விதமாக சொல்லுகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. பணப்பிரியராக இருப்பது மட்டுமல்ல வீம்புக்காரர்களாகவும் அடுத்த என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறார்?
2: அகந்தை
1: உள்ளவர்களாக இருக்கிறாள். இவைகளெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையில் தான் தோன்றும். இதை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது இப்படிப்பட்ட மனிதர்கள் கடைசி காலங்களில் தோன்றுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறது அதிசயம் கிடையாது. ஆனால் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற மக்கள் மத்தியிலும், ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற என்று சொல்லிக்கொள்ளுகிற மத்தியிலும் காணப்படுகிற பொழுது அதுதான் வேதனைக்குரியதாக இருக்கிறது. எனவே இக்காலங்களிலே ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வட்டாரத்திலே பஞ்சமில்லை, அது மிகுதியாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அடையாளமான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, டெடிக்கேட்டட் லைஃப், அதுதான் மிஸ்ஸிங்காக இருக்கிறது, அபூர்வமாக மாறிவிட்டது. இப்பொழுது வெளியரங்கமாகவே நாம் ஒன்றும் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டிய தேவையில்லை, நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நாம் வந்து எதையும் அனுபவிக்காமல் இருக்க தேவையில்லை. எல்லாரை விட லக்ஸுரியாக வாழணும். என்ஜாய், என்ஜாய், என்ஜாய். இதை அந்த பிரசங்கி புஸ்தகத்தில் சாலமோன் சொன்ன வார்த்தைகளை கூட சிலர் உபயோகித்து இந்த விதமாக வாழ்வுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்கிற நிலைமை காணப்படுகிறது. சாலமோன் எழுதுகிற பொழுது 8 அத்தியாயத்தினுடைய 15 வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். பிரசங்கி 8 அத்தியாயத்தினுடைய 15 வசனம்.
2: ஆகையால் நான் களிப்பையும் புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதும்.
1: ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், அதாவது ரொம்ப என்ஜாய் பண்றத, ரொம்ப வந்து சுகபோகமாக இருக்கிறத, ரொம்ப பிளஷர் வந்து அனுபவிக்கிறத நான் என்ன செய்தேன், பிரேஸ் பண்ணேன். லைஃப்னா இதுதான்ப்பா. தொடர்ந்து என்ன சொல்ற? புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. இதை எப்படி இன்றைக்கு எடுத்துக்கொள்கிறோன்னா, தேவன் கொடுத்த ஞானத்தில் சாலமன் என்ன சொல்லியிருக்காரு? ஏன்னா தேவனுக்கு சாலமனுக்கு ஞானம் கொடுத்தது யார்? தேவன் தானே. தேவன் கொடுத்த ஞானத்தில் சாலமன் என்ன சொல்லியிருக்கிறாரு? நமக்கு புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே இல்லாமல் சூரியனு கீழே நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ஜாய் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். லைஃப் என்ன செய்வோம்? எவ்வளவுக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்கிறோம் அதை அளவு என்ஜாய் பண்ணுவோம். ஆமாம், அருமையானவளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதற்காக நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், ஒரு தரித்திரனை போல தோன்றி, ஒரு சன்னியாசியை போல தோன்றி, முற்றுமுறந்து துறந்த முனிவரை போல் தோன்றுவதல்ல. வாழ்க்கை முறைகளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு ஜீவிக்கிறேன். தேவனுக்காக வாழ்வதற்கு எந்த ஒரு வாழ்க்கை முறை தடையாக இருக்கோ அந்த வாழ்க்கை முறையை நான் மாற்றுகிறேன். தேவனுடைய பிரியத்துக்கு உட்பட்டு வாழ்வதற்கு என்னுடைய சுயம் தடையாக இருந்தால் அந்த சுயத்தை நான் கீழ்ப்படுத்துகிறேன். தேவனுடைய நோக்கு நிறைவேறுவதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே சில சௌகரியங்களையும் கூட நான் இழப்பதற்கு தேவைன்னா நான் இழக்கிறேன். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் தாழ்ந்து போக வேண்டியதும், என்னை விட்டு கொடுக்க வேண்டியதும், ஒரு அவமானத்தை சகிக்க வேண்டியதும், ஒரு இழிவை ஏற்றுக்கொள்ளும் அவசியம் என்றால் அதற்கு நான் தயாராகிறேன். என்ன எப்படியாயிலும் என்னுடைய வாழ்க்கையிலே காட் மஸ்ட் பி க்ளோரிஃபைட், காட்ஸ் வில் மஸ்ட் பி டன். இதுதான் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்மை ரொம்ப தாழ்ந்த ஒரு தோற்றத்தில் காண்பிக்கிறது என்று கூட சொல்ல முடியாது. வாழ்க்கை ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கிறோம்? எனவே அருமையார்களே, இந்த அர்ப்பணிக்கப்பட்ட அனுபவம், அர்ப்பணிப்பு, இது கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு காணப்படாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஒரு பெரிய பஞ்ச நிலவுகிறது அந்த இடத்துல. இன்றைக்கு மேலோங்கி நிற்பது இது ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது ஆமோஸ் கீர்த்தனை புஸ்தகத்தினுடைய 8 11 வசனத்திலே ஒரு உண்மையை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற உண்மைதான். இன்னொரு பஞ்சத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். தேவன் சொல்கிற முன்கூட்டிய பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டது. ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம். நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய வசனத்திற்கான பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத. அப்போ கர்த்தருடைய வசனம் இருக்குது, அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஈவன் நவ் காட் இஸ் ஸ்பீக்கிங், காட் இஸ் கிவிங் ஹிஸ் வேர்ட்ஸ், ஆனதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தருகின்ற ஆட்கள் குறைந்து போய்விட்டார்கள். தேவன் கடைசி நாள் வரைக்கும் பேசிதான் இருப்பார், இன்றும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். இப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு ஒன்றும் பஞ்சம் வரல, ஆனால் அந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற, டு லிசன் த வேர்ட் ஆஃப் காட், அங்கேத்தான் தேர் கேம் எ பிக் ஃபேமன். அப்போ ஆண்டுடைய வார்த்தையை கேட்க முடியலை. இன்றைக்கு வசன பஞ்சம் மிகுதியாக இருக்கிறது. நம்ம இந்த வாழ்கிற இந்த புதியற்பாட்டு காலத்தில், இந்த கடைசி காலத்தில் இதை கேட்டால் நிறைய பேருக்கு இது ஒரு விந்தையான கூற்றாக கூட இருக்கும். என்ன பிரதர், எங்கே பஞ்சம் இருக்குது? எந்த காலத்தை விட கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்கள் இப்போ தான் அதிகமாக கேட்கறதுக்கான சான்ஸ் பெற்றிருக்காங்க. அப்படி தானே, மேடைகள் மூலமாக, சபைகள் மூலமாக, இன்னும் நிறைய மாடர்ன் டிவைசஸ் வந்திருக்கு இல்லையா? நிறைய சோசியல் மீடியாஸ் வழியாக, டிவி வழியாக கேட்கலாம், யூடியூப் வழியாக கேட்கலாம், வாட்ஸ்அப் வழியாக கேட்கலாம், இன்ஸ்டாகிராம் வழியாக கேட்கலாம், ட்விட்டர் வழியாக கேட்கலாம், இன்னும் நிறைய நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை கொட்டோ கொட்டன்னு செய்கிறது, கொட்டி கொண்டிருக்கிற எந்த காலத்தில் இந்த காலத்தை மாதிரி ஜனங்கள் அதிகமாக வார்த்தைகளை கேட்கும்படியான சூழல் இருந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்பெஷலாக ஒரு கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும்னா ஏதோ ஒரு ஊரில் நடக்கிற கன்வென்ஷன் மீட்டிங்ஸுக்காக எத்தனையோ மைல்ஸ்னு ஆட்கள் வந்து நடந்து போய், இல்லைன்னா பிரயாணம் பண்ணி போய் மிக கஷ்டப்பட்டு வார்த்தைகளை கேட்டாங்க. அந்த அளவுக்கு ரேராக இருந்த காலம், அதை பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் குறைவாக இருந்த காலம். ஆனால் நாம் வாழுகிற காலம் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி தானே, யூடியூப்பை திறந்துட்டால் மழை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்படி தானே, ஒரு சர்ச்சு பாஸ்டருடைய பிரசங்கம் நமக்கு கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னா உடனே என்ன பண்ணிடலாம், அடுத்ததுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம், அப்படியே மாற்றி போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ பைபிள்ஸ் இருக்குது, எவ்வளோ பைபிள் ரிலேட்டட் புக்ஸ் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வசனத்துக்கு எங்கே சார் பஞ்சம் அப்படின்னு நாம் கேட்கலாம் இல்லையா? இப்போது நான் சொல்வது பிரசங்கங்களுக்கு பஞ்சம் என்றல்ல, கிறிஸ்தவ சொற்பொழிவுகளுக்கு பஞ்சம் என்றல்ல, பஞ்சம் தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு. தேவன் ஏற்கனவே எழுதி வைத்த வேதாகமத்திலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தைகளுக்கும் பஞ்சம் வரல. ஏன்னா நிறைய பைபிள்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம், டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் 3-4 பைபிள் இருக்குது. அப்படித்தான், அதனால் பைபிள் இல்லாத பஞ்சமோ இல்லைன்னு சொன்னால் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை எடுத்து போதிக்கிற பஞ்சமோ வரலை. ஏற்கனவே எடுத்து எழுதப்பட்ட வார்த்தைகளை எடுத்து பிரசங்கிக்கின்ற ஏராளமான போதகர்கள் இருக்கிறார்கள். பிரசங்கங்களுக்கு பஞ்சமே இல்லை, சொற்பொழிவுகளுக்கும் பஞ்சமே இல்லை. பஞ்சம் எதுன்னு சொன்னால், கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். உபாகமம் 8:3 என்ன சொல்லுகிறேன் சொன்னால், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, நவ் இட் இஸ் ப்ரொசீடிங் ஃப்ரம் த மவுத் ஆஃப் காட். ஆண்டவர் என்றைக்கே ஒரு நாள் சொன்ன வார்த்தைகளை நாம் பதிவு பண்ணி வைத்திருக்கிறோம், இதைத்தான் நமக்கு இறுதியாக கொடுத்துருக்கிறான்ல. இந்த வார்த்தைகள் மூலமாகவும் ஆண்டவர் என்ன செய்கிறார், இன்று பேசுகிறார். டுடே நவ் காட் இஸ் ஸ்பீக்கிங். இன்று அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அவ்விதம் வருகிற வார்த்தைகள் ஒன்றும் ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு முரண்பாடாக இராது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வழியாக பேசினால்தான் தட் வில் பி த ட்ரூ வேர்ட் ஆஃப் காட். அவன் பிரசங்கங்கள் ஏராளம், நிறைய சர்ச்சஸ், நிறைய பிரசங்கங்கள், எப்படியா ஒரு பிரசங்கத்தை ஒப்புவிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியும். நிறைய நம்ம டிவியில் யூடியூப்பில் நிறைய பிரசங்கள் இருக்கிறது. ஆனால் எதற்கு பஞ்சம்? தேவனுடைய வாயிலிருந்து இன்று புறப்படுகிற வார்த்தைகளுக்கான பஞ்சம். காரணம் என்னவென்றால், வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் புறப்படுகிறவில்லையா? புறப்படுகிறது. அந்த புறப்படுகிற வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகின்ற நிலைமையில் உள்ள ஊழியர்கள் மிகவும் குறைந்து போய்விட்டார்கள். இரண்டாவது, எங்கேயாவது சில ஊழியர்கள் பேசுகிறன்றால் அதை கேட்கிற காதுகளை உடைய விசுவாசிகள் குறைந்து போய்விட்டார்கள். காரணம் என்னவென்றால், உண்மையான தேவனுடைய வார்த்தை வருகிற பொழுது அந்த வார்த்தையை எல்லாரும் விரும்பி கேட்க முடியாது. யோவானுடைய சுவிசேஷம் 8 47 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது,
2: தேவனால் உண்டானவன்,
1: தோஸ் ஆர் பார்ன் ஆஃப் காட், அவன்தான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறான். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு பெரிய பஞ்சம். மக்கள் நிறைய பிரசங்க கேட்குறாங்க, நிறைய உபன்யாசங்கள் கேட்குறாங்க, நிறைய ஸ்பீச்சஸ் கேட்குறாங்க, நிறைய சொற்பொழி கேட்குறாங்க. ஆனால் ஆர் தே லிசனிங் த ட்ரூ வேர்ட் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வரவில்லை தான், அதுக்கு பட்டன ஆன்சர் பண்ண முடியலை. தேவனுடைய வார்த்தைகள் எப்படி வித்தியாசம்? இன்றைக்கு தேவன் அப்படி செய்வார், இப்படி செய்வார், அதை செய்வார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், வியாதியை குணமாக்குவார், உடைய வாழ்க்கையை அவிதமாக உயர்த்துவார். இவ்விதமாக நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கும், நம்மளை வந்து எக்ஸைட் பண்ணுறதுக்கும், நம்மளை எக்யூப் பண்ணுறதுக்கும், நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் நிறைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஆனால் இவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் தானா என்பதை கவனிக்கப்படத்தக்கவில். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்றால், வேதாகம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஒரு தீர்க்கத்தரிசியுடைய வாயிலிருந்து வந்த தேவ வார்த்தைகளும், முக்கியமாக மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது அவர்கள் எந்த விதமாக இருக்கிறார்கள், எந்த விதமாக இருக்க வேண்டியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருந்தது. ஆகையால் தான் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை கேட்டபொழுது ஜனங்கள் பல நேரங்களில் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. அந்த தீர்க்கதரிசிகளை விருக்கிற அளவுக்கும் போனாங்க. ஏன்னா அது அவர்களுடைய பாவங்களை எல்லாம் கண்டித்து உணர்த்தினது. அவர்களுடைய நிலைமை எவ்விதமாக இருக்கிறது என்பதை அது அவர்களுக்கு விளங்கி வெளியரங்கப்படுத்தினது. தேவனுடைய வார்த்தைகள் முதலாவது ஒரு மனிதனை அவன் எப்படி இருக்கிறான் அறிய வைக்கும். இன்றைக்கு அப்படி இல்லை, நாம் எப்படி இருந்தாலும் இப்படி இருக்கலாம் என்று ஒரு நம்மை ஊக்குவிக்கின்ற விதமான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அது ஆவிக்கேற்ற ஊக்குவிப்பு அல்ல, உலகத்துக்கேற்ற ஊக்குவிப்பு. நாம் எந்த லோ லெவலில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை ஹை லெவலுக்கு கொண்டு போக போகிறார் என்று தூண்டுகின்ற விதமான வார்த்தைகள் இவைகளெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது அழகாக நாம் அதை பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 2 முதலாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுதும், 5 வாசிக்கும் பொழுது சில உண்மைகளை பார்க்கலாம். முதலாவது 1 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2
2: சகோதரரே,
1: நான் உங்களிடத்தில் வந்தபோது
2: தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது
1: ஞானத்தோடாவது அறிவிக்கிறோம் வரவில்லை. இவ்வளோ பெரிய ஒரு கிரேட் மேன் ஆஃப் காட், வெரி பிக் அப்போஸ்டல். அந்த மனுஷன் எப்படி சொல்கிறான்னா, நான் ஒரு வசனிப்பு, அதாவது நய வசனிப்பு, அதாவது பேச்சு திறமை என்று சொல்லுவாங்க இல்லையா, பேச்சு திறமை, எலக்வன்ஸ், பேச்சு திறமை. நான் உங்களிடத்தில் வருகிற ஒரு பெரிய பேச்சு திறமை, நான் ஏதோ ஒன்று சொல்ல வந்ததை நீங்கள் ரொம்பவும் விரும்புகிற மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுற அந்த விதமான ஒரு எபிலிட்டியோட வரலை. இன்னும் 5 வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம்,
2: என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய
1: நயவசனம் சொன்னால் அவங்கள வந்து ரொம்பவும் அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி, அதை அவங்கள ரொம்ப கிக் பண்ணுறது மாதிரி, அதை அவங்கள ரொம்ப எக்ஸைட் பண்ணுறது மாதிரி. வார்த்தை ஜாலம் என்று சொல்லுவார்கள்லாம், வார்த்தை ஜாலம் சினிமாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டயலாக்கெல்லாம் அந்த விதமாக தான் என்ன செய்வாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அந்த வார்த்தை பஞ்சு டயலாக் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னும் எந்த ஒரு வார்த்தை பேச எழுதும், அது வந்து செயற்கையாக உருவாக்கப்படுகிற வார்த்தை, இயல்பாக வருகிற வார்த்தையில் செயற்கையாக உருவாக்கப்படுகிற வார்த்தைகள். அவைகள் கேட்கிறவர்களுக்குள்ள ஒரு தூண்டுதலை, ஒரு உணர்த்து, அதாவது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆனால் பவுல் சொல்கிறார், இந்த மாதிரி நாம் வரலை, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய, அதாவது மனிதனுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி நயவசனம் உள்ளதாக இராமல் அது எப்படிப்பட்டதாக இருந்தது. ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அதனால தான் இன்னும் கொலோசிய 2 4 வசனம் சொல்லுகிற பொழுது,
2: ஒருவனும் நயவசனிப்பினாலே,
1: ஒருவனும் நயவசனிப்பினாலே
2: உங்களை
1: வஞ்சியாதபடி. அப்ப நயவசனிப்பட பேச்சு திறமையினால சில விஷயங்களை விளக்கி சொல்லுகிற ஆற்றலால். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ், ஃபால்ஸ் பாஸ்டர்ஸ், அவங்க பேசுகிறத பற்றி நல்லா உட்காந்து கேட்கலாங்க. வெரி குட் சர்மன், வெரி குட் ஸ்பீச். ஏன்னா நல்ல விதமாக ப்ரெசன்ட் பண்ண தெரிகிறது. எந்த ஒரு வார்த்தையும் அதனுடைய அந்த பக்கம் அர்த்தம் என்ன, இந்த பக்கம் அர்த்தம் என்ன, இதே வார்த்தை இன்னொரு இடத்துல என்ன அர்த்தம், இதெல்லாம் கவனிக்கிறது, எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த விதமான நோக்கத்தில் சொல்ல, இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட வசனத்தை தனியாக எடுத்து விட்டு அதை விளக்குகின்ற விதம் இருக்கிறது பாருங்கள், ஒரு பெரிய திறமை தான். இட்ஸ் எ வெரி பிக் டேலண்ட். இந்த டேலண்ட் தான் இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸ் இருக்குது. அப்படி ஒன்றும் இல்லைனா கூட வெறும் வார்த்தைகளை, ஏற்கனவே எழுதப்பட்ட வேத வார்த்தைகள், எழுதப்பட்ட ஆல்ரெடி ரிட்டன் வேர்ட்ஸ், அதை எடுத்து வைத்து அதுக்கு, அதாவது அதில் ஒரு ஸ்டஃப்பு ட்ரூத்தின் சொல்லலை, ஒரு பெரிய வெளிப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைகளை வைத்து மிக அதிக சத்தத்தோடு ஹை டெம்போவில் பேசுகிற விதங்களை பார்க்கும் பொழுது கேட்குறவங்களுக்கு என்ன வருது, அந்த சத்தமே அவங்களை எக்ஸைட் பண்ண வச்சிருது. ஆனால் அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க, அந்த வார்த்தைகளால் நமக்கு என்ன கிடைக்கிறது, இது என்ன தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறது, என்ன சத்தியம் ஏற்பட்டிருக்கிறது, அதை சத்தியம் சொல்லியிருக்கிறது, இதனால் வாட்ஸ் அ ட்ரூ அவுட்கம், அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நத்திங். நய வசனம் இப்போ கேட்டே இருக்கலாம். இன்னைக்கு உலகமெங்கிலும் பார்க்கலாம் மிகப்பெரிய திருச்சபை தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனல் டாக்ஸுக்காக ரொம்ப அறியப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு விஷயம் நடக்க போதாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் அவங்க மிஸ் பண்ணுறதுன்னு சொன்னால், இன்றைக்கு உண்மையாக அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், அவர்களுடைய நிலைமை ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் சொல்ல வருகிற வார்த்தையில் இவர்கள் கேட்க முடியாது. ஏன்னா இவர்களுக்கு கேட்கிற அந்த நிலையே இல்லை. ஏன்னா உண்மையான தேவ மனிதர்கள் வழியாகத்தான் அதை பேசுவார். அப்போ இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பிரசங்க டேலண்ட், ஸ்பீச் கொடுக்குற டேலண்ட்ஸ், விஷயங்களை வந்து விளக்கி சொல்லுவதற்கு இருக்கிற திறமை, ஆனால் அவர்கள் விளக்கி சொன்ன வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நார்மலாக உட்கார்ந்து நீ யோசித்தீங்கன்னு சொன்னால் அது அங்கே இடிக்கும் அங்கே இடிக்கும். நம்மளை பொறுத்தவரைக்கும் அந்தந்த வசனத்தை தனியாக பிரித்தெடுத்து அதனுடைய வார்த்தையின் தோற்றல் அர்த்தம் கொடுத்தோன்னா, ஆஹா என்ன அருமையாக அவர் விளக்கிக்கிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் சொன்ன உண்மை வேறு பல வசனங்களை ஒப்பிடுகிற பொழுது அது என்ன பண்ணும், கிளாஷ் பண்ணும். அப்போ இதை நயவசனிப்புள்ள வார்த்தை, பவுல் இப்படியெல்லாம் வரலான்னு எப்படி வந்திருக்கிறாரு, கர்த்தருடைய ஆவியினாலும் வல்லமையினால் வந்திருக்கிறார். இன்னொரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா 1 Thessalonians 1:5 வாசிப்போம். 1 Thessalonians 1:5 சார், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, எப்படி வந்தது, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அப்போ நாங்கள் பேசினதை வந்து எங்களுடைய திறமை மூலமாக பேசலை, பேச்சாற்றல் மூலமாக பேசலை, ஒரு உண்மையே நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வல்லமையின் மூலமாக அந்த வார்த்தையோடு ஆவி இணைந்திருந்தபடினாலே அது உங்களுக்குள்ளே வந்து மாற்றுவேன். இப்போது எது நயவசனிப்பு, எது உண்மையான தேவ வார்த்தை என்பதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொன்னால், உண்மையான வார்த்தை ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும், அவனையுடைய உண்மை நிலையை அறிய வைக்கும், அதற்கு அடுத்தபடி அவனுடைய என்னென்ன சீர்திருத்தங்கள் ஏற்பட வேண்டுமோ அந்த சீர்திருத்தங்களை அவனுக்கு சொல்லும், அந்த சீர்திருத்தங்கள் ஏற்படுவதற்கு தேவன் எந்த விதமான ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காரோ அதையும் சொல்லும். இந்த நயவசனிப்புள்ள வார்த்தை எப்போவுமே நம்ம ஒரு ஆடிட்டோரியத்தில் உட்கார்ந்துட்டு ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்குறோம், ரசிக்கிறோம், ரசிக்கிற நேரத்துக்கு மட்டும் நமக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும், உத்வேகம் இருக்கும். அந்த ஆடிட்டோரியத்தை வெளியே போன பிறகு, அந்த தியேட்டரை விட்டு வெளியே போனோன்னே எவ்ரிதிங் வில் பி லாஸ்ட். ஆனால் உண்மையான தேவ வார்த்தைகளை ஒரு மனிதன் கேட்டிருந்தால் அவன் வெளியே சென்ற பிறகும் அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு உணர்வு வேலை செஞ்சிட்டே இருக்கும். ஆண்டவர் தன்னை எப்படி காண்பித்திருக்கிறார், நான் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார், என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த சூழலுக்கு எது காரணம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த விதமாக தனக்குள்ளே உணர்கிற நிலையில் எப்படி. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பஞ்சம், கவர்ச்சியான பிரசங்கங்கள் இருக்கிறது, கவர்ச்சியான சொற்பொழிவுகள் இருக்கிறது, சினிமாவில் டயலாக் பண்ணுறது மாதிரி, சினிமா ஆக்டர்ஸ் வந்து டயலாக் பேசுறது மாதிரி இன்றைக்கு சர்ச்சிலையும் இன்னும் மேடைகள்லையும் டயலாக் பேசி அந்தந்த வசனங்களை தனியாக எடுத்து வைத்து மக்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, அவளை வித்தியாசமாக வழிவிலகி போக செய்கிற வார்த்தைகளுக்கான உண்மையான தேவ வார்த்தைகளுக்கு பஞ்சம். இந்த உண்மையான வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னேன், வார்த்தைக்கு பஞ்சங்கிறத விட வார்த்தை கேட்கிற பஞ்சம். இந்த வார்த்தையை கேட்கிறதற்கு ஜனங்கள் விரும்புவதும் இல்லை, என்றால் அவர்களுக்கு அந்த விதமான காதுகள் இல்லை. இதுவும் ஒரு விதமான, அதாவது சத்தியத்திற்கு செவி கொடாமல் அதுவும் தொடர்ந்து செவி ஓடாமல் போனவருடைய விளைவாக அடுத்து என்ன நடைபெறால் சத்தியத்தை அதற்கு பிறகு அவள் அறிவிற்கான வாய்ப்பு இழக்கிறார்கள். இதைத்தான் நம் ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் கூட 6:10 பார்க்க முடியும். சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போக போக என்ன நடைபெறுகிறேன்னு சொன்னால் அதற்கு பிறகு உண்மையான தேவ வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் அங்கே இழக்கப்படுகிறது. எனவே இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் வாழ்கிற கடைசி நாட்கள் கவர்ச்சியான பிரசங்களுக்கு பஞ்சமில்லை, கவர்ச்சியான சொற்பொழிவுகளுக்கு பஞ்சமில்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பஞ்சம். கர்த்தருக்கேற்ற விதமாக மனிதனை நடத்துகிற வார்த்தைகள், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் விதமாக மனிதனை கொண்டு செல்கிற வார்த்தைகள், கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த மாற்றங்களை ஒரு மனிதனுக்குள் உருவாக்குகிற வார்த்தைகள், கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கையை சார்ந்து கர்த்தருக்கேற்ற வழியிலே செல்லும்படியாக தூண்டுகிற வார்த்தைகள் இன்றைக்கு கேட்கின்ற வாய்ப்புகள் குறைந்துவிட்டது. ஒரு மிகப்பெரிய பஞ்சம் இருக்கிறது. எனவே அதை உணர்ந்தவளாக நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக இன்னொரு பஞ்சத்தை நாம் சுருக்கமாக பார்த்து முடிக்கப் போகிறோம். வல்லமை பஞ்சம், த ஃபேமின் ஃபார் த பவர். வல்லமைக்கான பஞ்சம் இன்றைய கிறிஸ்த உலகத்தில், வல்லமைக்கான பஞ்சம். இது கூட உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும். என்ன வல்லமைக்கு பஞ்சம்? எந்த காலத்தை விட இப்போ தான் சர்ச்சுக்கு போகிறவங்கெல்லாம் அதிகமாக வல்லமையாக உணர்கிறாங்க. அதைத்தான் நிறைய பேர் எழுப்புதல் கூட எடுத்துக்கிறாங்க. எந்த ஸ்பெஷல் மீட்டிங்ஸுக்கு போனாலும் சரி, எந்த சர்ச் மீட்டிங்ஸ் போனாலும் சரி, எந்த ப்ரேயர் மீட்டிங்ஸுக்கு போனாலும் சரி, எந்த விதமான ஒரு வர்ஷிப் மீட்டிங்ஸ் போனாலும் சரி, அங்கே போகிறவர்கள் எல்லாரும் மேலே இப்பொழுது என்ன வந்து இறங்குகிறது? பரிசுத்த ஆவியான வந்து இறங்குகிறாரோ, வல்லமை வந்து இறங்குறது, வல்லமை இறங்குதுன்னா சொல்லப்படுகிறது. அதனால் வல்லமைக்கு பஞ்சம்னு சொல்கிறத கேட்குற வெளியே நமக்கு கொஞ்சம் இது என்ன இப்படி சொல்கிறார் அப்படின்னு. ஆம் அருமையார்களே, வல்லமைக்கு ஒரு பெரிய பஞ்சம். தேவன் வாக்களித்த வல்லமை இன்றைக்கு திருச்சபை மக்களிடத்தில் பார்ப்பதை மிக குறைவாக இருக்கிறது. தேவன் வாக்களித்ததான வல்லமையை திருச்சபை ஊழியர்களை பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. தேவ வல்லமைக்கு ஒரு பெரிய பஞ்சம். நீங்கள் நினைக்கலாம், அது இங்கே எப்படி? இப்போதான் நம்ம எந்த கூட்டத்துக்கு போகிறவங்களும் ஒரு பெரிய வல்லமை பெற்றுக்கொண்டு தானே வெளியே வர்றாங்க. அந்த இடத்துல நிறைய வல்லமை பெற்றுக்கொண்டு தானே உற்சாகப்படுறாங்க. அருமையாவிலேயே அப்போஸ்தலர் அப்படிகள் 1 8 வாஸ்து பார்ப்பீர்கள் சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். த ஹோலி ஸ்பிரிட் வில் கம் அப்பான் யூ, தென் வாட் வில் ஹேப்பன்? யூ வில் பிகம் மோர் பவர்ஃபுல், யூ வில் பி மேட் பவர்ஃபுல், யூ வில் பி ஸ்ட்ரென்தன்ட். அந்த வல்லமை வருகிற பொழுது அந்த வல்லமை என்ன பண்ணோன்னு சொன்னால், தட் வில் ஸ்ட்ரென்தன் யூ. அது உங்களை யாராக மாற்றும். இட் வில் மேக் யூ பவர்ஃபுல் பர்சனாலிட்டி. அதனுடைய அவுட்கம் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன என்னன்னு பார்க்கும் பொழுது, யூ வில் பிகம் விட்னஸஸ் ஃபார் ஜீசஸ். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ வில் ரிஃப்ளெக்ட் ஜீசஸ். நீங்கள் இயேசுக்கு சாட்சியாக மாறுவீங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு வல்லமைக்கு மிகப்பெரிய பஞ்சம் இருக்குன்னு சொன்னேன்னு சொன்னேன். நான் அந்த அப்போஸ்தலனுடைய வழி 1:8 சொல்லுகிற விதமான அந்த வல்லமை. ஏன்னா அந்த வல்லமை வந்தால் என்ன நடைபெறும் என்று சொன்னால், அந்த வல்லமை பெறுகிறவர்கள் சாட்சிகளாக மாறுவார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் சாட்சிகளுக்கு ஒரு பெரிய பஞ்சம் இருக்கு. சாட்சிகள் எப்படின்னா, கிறிஸ்தவை பிரதிபலிக்கிறவர்கள், கிறிஸ்தவ வழிகளை பிரதிபலிக்கிறவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையை பிரதிபலிக்கிறவர்கள், கிறிஸ்தவ நோக்கத்தை பிரதிபலிக்கிறவர்கள் இன்றைக்கி ரொம்ப ரேராக இருக்கிறாங்க. ஒரு பெரிய பஞ்சம். சாட்சிகளுக்கு பஞ்சம், பக்தர்களுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது, ஆராதிக்கிறவர்களுக்கு பஞ்சம் கிடையாது, ஜபம் பண்ணுறவர்களுக்கு பஞ்சம் கிடையாது, ஊழியம் செய்கிறவர்களுக்கு கூட பஞ்சம் கிடையாது, பல்வேறு விதமான ஆவிக்குரிய நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் பஞ்சம் யாருக்குன்னு சொன்னால், உண்மையான சாட்சிகளுக்கு, ஒரு டெஸ்டிமோனியல் லைஃப் வாழ்றவங்களுக்கு ரொம்ப பஞ்சம் இருக்கிறது. அந்த பஞ்சத்திற்கு காரணம் என்னவென்று சொன்னால், வல்லமை பஞ்சம். ட்ரூ பவர் ஆஃப் காட் தட் ஹஸ் பிகம் வெரி ரேர் அமங் அஸ். நம்மத்தில் உண்மையான தேவ வல்லமை மிக குறைந்து போய்விட்டது. காரணம் என்னவென்றால், உண்மையான வல்லமை ஒரு மனிதனை மாற்றும். உண்மையான வல்லமை கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு ஒரு மனிதனை உத்வேகப்படுத்தும். அதுதான் உண்மையான வல்லமை. அந்த வல்லமை இல்லாதபடிக்கு நாம் ஆராதனை வேலைகளிலே, ஜப வேலைகளிலே, கூடி வருகிற வேலையிலே, பாடல் வேலைகளிலே, நம்முடைய சரீரத்தில் நாம் ஒரு வல்லமை உணரலாம். இதெல்லாம் பவர் ஃபீல் பண்ணுறது. ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறது மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறது. வைப்ரேஷனை ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதா மிக முக்கியம். எனவே இந்த நான் ஏற்கனவே பார்த்த அந்திகிறிஸ்தனுடைய ஆவியின் மூலமாக இன்றைக்கு ஒரு ஃபால்ஸ் பவர் அதிகமாக மக்கள் மத்தியில் அறிமுகமாக இருக்குது. பெரும்பாலான மக்கள் தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபால்ஸ் பவர். அது அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குறது, அவங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது, அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு இமோஷனல் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீலிங்கை கொடுக்குது. அதனால் தே லைக் இட் மோர். ஆனால் அது அவர்களை சாட்சியாக மாற்றவில்லை. அரங்கங்களிலே, ஜப கூடுகைகளிலே, ஆராதனை ஸ்தலங்களிலே அதிகமாக வல்லமையை பெறுகிற அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் வெளி உலகத்தில் பார்க்கும் பொழுது, அவருடைய சாட்சியத்தில் பார்க்கும் பொழுது, அங்கே அந்த வல்லமையினுடைய விளைவுகளை பார்க்க முடியாது. அவர்கள் ஆலயம், அந்த சபை என்று சொல்லப்படுகிற இடங்களில், கூடுகை நடைபெற இடங்களில் வருகிற பொழுது தான் வல்லமை உணர முடியும். என்றால் உண்மையான வல்லமை என்பது இரண்டு விதத்தில் வருகிறது. ஒன்று, அப்போஸ்தலன் அப்படி 2:38 வசனம் சொல்லப்பட்டபடி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிற பொழுது, அங்கே அவன் ஹீ வில் ரிசீவ் த பவர் ஆஃப் கிரைஸ்ட். அவன் என்ன செய்வா, ஹீ வில் பி கிவன் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இதான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவி. இதைத்தான் லூக்கா 24:49 வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம்.
2: என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு
1: அனுப்புகிறேன். இதான் ட்ரூ ஹோலி ஸ்பிரிட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த வல்லமை ஒரு மனிதன், வென் சம்ஒன் அக்செப்ட் ஜீசஸ் ஆஸ் இஸ் சேவியர், ஹி வில் ஹேவ் தி ஸ்பிரிட். இதான் ப்ராமிஸ் ஸ்பிரிட். இதுதான் ஃபவுண்டேஷன். அதன் பிறகு நெக்ஸ்ட் இந்த பவர் வந்து எப்படி லைஃப்பில் வந்து செயல்பட ஆரம்பிக்குன்னு சொன்னால், ஹீ நீட்ஸ் டு ஹாவ் ஏ க்ளோசர் கம்யூனியன் வித் கிரைஸ்ட். ஹீ நீட்ஸ் டு ஹாவ் ஏ க்ளோசர் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட். அதைத்தான் யோவான் 15 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடியில் நாம் எல்லாம் கொடிகளாக இணைந்திருக்க வேண்டும். ஒன்று, நாம் பேசிக்கில் என்ன பண்ணியிருக்கிறோம், காட்ஸ் பவர் பெற்றிருக்கிறோம். இரண்டாவது, அந்த பவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக, வி ஆர் சோ யுனைடட் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த ஹோலி ஸ்பிரிட்டினுடைய செயல்பாட்டை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த இரண்டு பவர் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் மிகவும் குறைவாக காணப்படுது, கிறிஸ்தவ ஊழியர்களிடத்திலே மிக குறைவாக காணப்படுகிறது. ஒரு பரவசம் ஏற்படுத்துகிற வல்லமை, ஒரு விதமான உற்சாகம் ஏற்படுத்துகிற வல்லமை, ஒரு விதமான உணர்ச்சி அலைகளை ஏற்படுத்துகிற வல்லமை, ஒரு விதமாக உணர்வுடைய, அதாவது தங்களுக்குள்ள ஒரு உணர்வின் ஒரு மேலோங்கி நிலைமை உணர்கிற அந்த வல்லமை இருக்கிறது. மனிதனை மாற்றுகின்ற வல்லமை, மனிதனை கிறிஸ்துவ சாட்சியை நிறுத்துகிற வல்லமை, மனிதனை கிறிஸ்துவுக்கேற்ற சுபாவளி கொண்டு வருகிற வல்லமை, மனிதனை கிறிஸ்துவின் நோக்கங்களுக்கு உகந்தன மாற்றுகிற அந்த வல்லமை மிஸ்ஸிங். ஏன்னா அதுதான் ட்ரூ ஹோலி ஸ்பிரிட் வருகிறது. இந்த வல்லமைக்குத்தான் இன்றைக்கு சபைகளிலே பஞ்சமான எந்த திருச்சபைக்கு என்று சென்றாலும் அங்கே வல்லமை அதிகமாக வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அது ஏன் சாட்சிகளாக மாறவில்லை? ஊழியர்களிடத்திலும் சாட்சிகளை பார்ப்பது கடினமாக இருக்கிறது. ஒரு ஊழியனுக்குரிய சுபாவங்கள் எது, ஒரு ஊழியக்குரிய நடைமுறைகள் எது என்று வேதம் என்ன சொல்கிறதோ, அப்படிப்பட்ட நடைமுறை ஊழியர்களை பார்ப்பது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. வல்லமை அதிகமாக விசுவாசிகள் மேல் ஊற்றுகிறவர்கள், வல்லமைக்குள்ளாக அதிகமாக விசுவாசம் நடத்துகிற எத்தனை ஊழியருடைய வாழ்க்கை வழிதவறி போன வாழ்க்கை முறைகளாக இருக்கிறது, வீழ்ச்சியற்ற வாழ்க்கைகளாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், ட்ரூ ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் ஒர்க்கிங் இன் தம். உண்மையான பரிசுத்த வல்லமை செயல்படவில்லை. அது உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக வேதம் கூறுகிற விதமாக ஏற்றுக்கொண்டுதான் வந்திருக்கும். எனவே இன்றைக்கு நாம் வல்லமைக்கு பஞ்சம் உள்ள ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா தேவன் வல்லமை அனுப்புவதில் வந்து தடை பண்ணி இல்லை. வல்லமை, உண்மையான வல்லமையை பெறும் விதமான ஒரு உண்மை தேடல் உள்ள மக்களை பார்ப்பது கடினமாக இருக்கிறது. ஜனங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு வல்லமை அனுபவிப்பதற்கு பதிலாக பாஸ்டர்களால் தூண்டப்பட்டு உணர்கிற வல்லமைத்தான் விரும்புகிறாள். வேதாகமும் வல்லமை உணர்வுக்கு என்ன சொல்கிறது, யோவான் 15:8 சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால், அவரோடு நிலைத்திருந்தால், அவரோடு சேர்ந்திருந்தால், அவர் உங்களிலும் அவருடைய வார்த்தையில் உங்களிலும் நீங்கள் அவர்களும் இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். சபையில் போய் பாஸ்டர் நம்ம மேலே உணர வைக்கிற வல்லமையை கொண்டு நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாறாது. அது அந்த நேரத்துக்கு அபிஷேகம், அக்கினி, வல்லமை இப்படி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். எனவே இவ்விதமான பஞ்சங்கள் நிலவுகிற காலகட்டங்களிலே உண்மையான கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தை விரும்புகிறவர்கள் இந்த பஞ்சத்திற்கு தப்பி கிறிஸ்துவனிடத்தில் நாம் எவைகளை பெற வேண்டுமோ அவைகளை பெறுவதற்கு பூர்ணமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். உண்மையாக அர்ப்பணிக்கிறவர்களுக்கு ஒருபோதும் வார்த்தை பஞ்சமில்லை. அவர்கள் எங்கிருந்து வராவிட்டாலும் ஆண்டவர் அவர்களுக்கு வார்த்தை கொடுப்பார். உண்மையான அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ வல்லமை ஒருபோதும் குறைவுபடாது. அந்த வல்லமை எந்த நேரமும் வந்து கொண்டே இருக்கும். எனவே நம் மத்தியில் நிலவுகிற இது போன்ற பஞ்சங்களை குறித்து அறிந்தவர்களாக, இந்த பஞ்சத்தினாலே நாம் பாதிக்கப்படாதபடிக்கு உண்மையான வேத வார்த்தையின் அடிப்படையிலும், வேதம் கூறுகிற வழியிலும் ஆண்டவரை தேடி, ஆண்டவர் ஐக்கியமாக இருந்து நாம் பஞ்சமற்றவர்களாக எல்லா தேவ நமக்கு அபரிதமாக கொடுத்துருக்க எல்லா ஆசீர்வாதம் அனுபவிக்கலாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை அபிதமாக வழி நடத்தி செல்வார், நம்மை ஆசீர்வதிப்பார்.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

pandemic, oh God, when many millions of people died, oh God. Hallelujah. We are not greater people, oh God, great people than them, oh God. செத்து போன அந்த ஜனங்களை காட்டிலும் ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அதனால அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோனால உங்கள் சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நம்பி நீர் வைத்திருக்கிறதான் அந்த வேலையை, என் ஆண்டவர் தந்திருக்கிற வேலையை உத்தமமா உண்மையா செய்து முடிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஹல்லேலூயா முடிப்பதற்கு, ஜெயத்தோடு நல்ல சாட்சியாய் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு

நேடி வரங்களோ இல்லையோ, ஹல்லேலூயா, ஹெல்ப் அஸ் ஓ காட் that we will of God will be able to speak the truth. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச நாட்களிலேயும் அநேகர் Hallelujah many followed him. Hallelujah. ஆனா அநேகர் இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு many left him. அநேகர் ஒரு பக்கத்தில் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன்னா இது பின்பற்றுவதற்கு கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. Hallelujah. But Jesus did not.

பூமியில பல காரியத்தை நாங்க இழந்து போகலாம். மெனி திங்ஸ், ஹல்லேலூயா. ஒருவேளை ப்ராஸ்பரிட்டி இல்லாம இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், நாங்க விரும்பினது எங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம்.

ஒன்றுக்கு உதவாது. ஆவியோ எங்களை உயர்த்தவும் எங்களுக்கு திறமை இருக்கு, தாளம் இருக்கு, எங்களுக்கு அந்தஸ்து இருக்கு. ஹல்லேலூயா. எங்களுக்கான நிலைமையில நாங்கள் யாரும் ஆண்டு

சொல்லி அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஹலே நெவர் காட் சேட் ஹல்லேலூயா. ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ப்ளே ஸ்கில்ஃபுல்லி, சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாட் மெனி பிளேசஸ் ஹல்லேலூயா வி கேன் சீ

God, before everything could, hallelujah, come back to the normality. Amen. சரியான சீரான ஒரு நிலைமைக்கு இந்த தேசத்தை எக்கானமி வேலை மற்ற காரியங்கள்ல ஒரு சீரான நிலைமைக்கு வருவதற்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகள் எடுக்கும். எல்லாருக்கும் தெரியும்,

மாத்திரம் உங்க சமூகத்துல வருங்க, கூட்டமா நாங்க இராதபடிக்கு. Hallelujah, hallelujah. We will be the dwellers in your presence, oh God. We will not be the visitors, oh God. We will be the dwellers, hallelujah, in your presence, hallelujah. அப்படிப்பட்டதான உள்ளத்திலிருந்து வருகிறதான ஆராதனையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. Change the yoke, oh God. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த நேரத்தில் ஆராதிக்கிற எங்க குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க பட்டணங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் தேசங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க வாலிப சந்ததி நீர், ஹல்லேலூயா. எதையும் பணத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக ஆண்டவரே, ஹல்லேலூயா, செய்யாதபடிக்கு ஆண்டவரே, அபிஷேகத்தோடு தேவ திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறவர்களாய் உத்தமமாய் ஓடுவதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் பெல தருவீராக.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: பதினைந்தாவது நூற்றாண்டில் இந்தியாவை ஆண்ட மன்னர் தான் அக்பர். இவருக்கு ஆலோசனை கூற அவருடைய மந்திரி சபையிலே பலர் இருந்தார்கள். அவர்களில் வேடிக்கை உணர்வு அதிகமான ஒரு மந்திரி இருந்தார். அவருடைய பெயர் பீர்பால். அந்த குறிப்பிட்ட நாளில் அக்பர் சற்று மனமுடைந்து இருந்தார். அதை அறியாத பீர்பால் வழக்கம் போல வேடிக்கையாக சில காரியங்களை பேசினார். கோபமடைந்த அக்பர், ஆக்ரா நகரத்தை விட்டு நீ நிரந்தரமாக வெளியே போ என்று கோபத்தோடு கூறினார். அரச கட்டளையானதால் உடனடியாக அவர் ஆக்ரா பட்டணத்தை விட்டு வெளியே போய்விட்டார். சில நாட்களுக்கு பின்பு அக்பர் கோபத்தில் தான் செய்த காரியத்தை எண்ணி வருந்தினார். நல்ல ஒரு நண்பனை இழந்து விட்டோமே என்று கவலைப்பட்டார். உடனே தன்னுடைய அரண்மனை வேலையாட்களை அழைத்து பீர்பால் எங்கிருந்தாலும் பத்திரமாக அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். பல மாதங்களாக பீர்பாலை அவர்கள் தேடினார்கள். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில மாதங்கள் கழித்து ஒரு சாது ஆக்ரா பட்டணத்திற்கு வந்தார். அவரோடு இரண்டு சீடர்களும் வந்தார்கள். அந்த சீடர்கள் எங்கள் குருதான் மிகவும் ஞானம் உள்ளவர் என்று அனைவரிடமும் சொல்லி வந்தார்கள். இதை கேள்விப்பட்ட அரண்மனை வேலையாட்கள் அதை குறித்து அரசனிடம் கூறவே அக்பரும், சரி, அவரை அழைத்து வாருங்கள், அவருடைய ஞானத்தை நான் பரீட்சை செய்கிறேன் என்றார். பீர்பால் இல்லாத நேரத்தில் ஒரு நல்ல ஞானி கிடைத்தால் நமக்கு நல்லதுதான் என்றும் கூறினார். உடனே அந்த சாதுவையும் சீடர்களையும் அழைத்து வந்தார்கள். அக்பர் சாதுவை பார்த்து, உன்னுடைய ஞானத்தை நான் பரீட்சை செய்யப் போகிறேன் என்று கூறி சபையில் இருக்கும் அனைவரும் அந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று ஒரு நாளை குறித்தார். அக்பர் கூறியது போலவே அந்த நாளும் வந்தது. ஒவ்வொருவராக அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள். கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியாக அந்த சாது உத்தரவு சொன்னார். கடைசியாக அக்பர் அவரை பார்த்து, சரி, இப்பொழுது நீ ஒரு அற்புதம் செய். அப்படியென்றால் உண்மையாகவே நீ ஞானம் உள்ளவன் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம் என்று கூறினார். அதற்கு அந்த சாது, சரி ராஜாவே, நீங்கள் சந்திக்க விரும்பும் ஒரு நபரை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த மனிதனை உங்கள் முன் நான் கொண்டு வருகிறேன் என்று கூறினார். சில வினாடிகள் சிந்தனை செய்தவராக, என் சபையில் இருந்து போய்விட்ட பீர்பாலை எனக்கு கொண்டு வா என்று கூறினார். சாது இதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறார் என்று எதிர்பார்த்த நேரத்தில் தனது வேஷத்தை கலைத்து சாதுவாக வந்த அவர்தான் பீர்பால் என்று எல்லோரும் அறிய தன்னை வெளிப்படுத்தினார். அனைவரும் ஆச்சரியமடைந்து பீர்பாலின் ஞானத்தை பாராட்டினார்கள். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வேதம் நமக்கு கூறுகிறதல்லவா? சம்பாதித்துக் கொள்வோமா?

ஒன்று சாமுவேல் 26 அதிகாரம். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கின்ற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கின்றான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனான். சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கின்ற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்தரத்திலே தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்தரத்திற்கு வருகின்றதைக் கண்டு தாவீது வேவுகாரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் படைத்தலைவனும் படுத்துக் கொண்டிருக்கின்ற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்களிலே படுத்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனைச் சுற்றிலும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். தாவீது ஏத்தியனாகிய அகிமலேக்கையும் செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து என்னோடே கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகின்றவன் யார் என்றதற்கு அபிசாய், நான் உம்மோடே கூட வருகின்றேன் என்றான். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கின்ற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி குத்தியிருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாப் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் 1 குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகின்றவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாத படிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன். இப்பொழுதும் அவர் தலைமாட்டில் இருக்கின்ற ஈட்டியையும் தன்னை செம்பையும் எடுத்து கொண்டு போவோம் என்றார். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்து கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள். தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போன்ற இடமுண்டாக தூரத்தில் இருக்கின்ற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னோருக்கும் எதிராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகின்றவர் நீர் யார் என்றான். அதற்கு தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலின் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமல் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே, நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காம போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்பொழுதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தமல்லவா என்றார். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன?
நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கின்றது? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பீராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக் கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களாகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். அவர்கள், நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் என்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு துரத்தி விட்டார்களே. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகின்றது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடினால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கின்றது, வாலிபரில் ஒருவன் இங்கே வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாயிருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீக்கலாக்கி விடுவாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான்.

யாக்கோபு 2:21 என்ன இருக்குன்னு பாருங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இந்த வசனத்தை மட்டும் நல்லா நீங்க கவனிச்சுங்க. இந்த வசனத்தை தான் மார்ட்டின் லூதர் எடுத்து இது வந்து வேதாகமத்தினுடைய மற்ற சத்தியங்களுக்கு விரோதமாக இருக்கிறது, ஆகையால் இந்த புத்தகத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொன்னார். உண்மையிலே மார்ட்டின் லூதர் சொன்னது போல அல்லது நினைச்சது போல இந்த புத்தகம் வேதாகமத்தினுடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு விரோதமாய் இருக்கிறதா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு சத்தியம் எல்லா இடத்திலும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் பொழுது இங்கே 2:21 கிரியையினாலே இவன் நீதிமானாய் மாற்றப்பட்டான் என்று சொல்லுகிற சத்தியம் எந்த அர்த்தத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது? இது முற்றிலுமாய் தவறான ஒரு நோக்கில சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு இன்னைக்கு நாம ஆராய போகிறோம். இதை நாம சரியா வாஸ்து பார்த்தோம்னா கடைசியில முடிவுக்கு வரும் பொழுது மற்ற எந்த புஸ்தகத்தையும் விட இந்த புஸ்தகம் ரட்சிப்பை மிக ஆணித்தரமாக உறுதியாய் போதிக்கிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி எந்தெந்த விஷயத்தை இவர் என்னென்ன அர்த்தத்துல என்ன நோக்கிலே பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத 3 முக்கியமான பிரிவுகள் கொண்டு உங்களிடத்துல நான் தியானிக்க விரும்புகிறேன். 14 வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 26 வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய சத்தியங்களை 3 நான் பிரித்திருக்கிறேன். அதுல முதல் குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அது 14:18 வரைக்கும் இருக்கிறது. அதை முதல் குறிப்பாக வைத்திருக்கிறேன். சேவிங் ஃபெய்த், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் என்று நாம் அதை சொல்லலாம். அது முதல் குறிப்பாக நான் எழுதி வைத்திருக்கிறேன். 2, அறிவு சார்ந்த விசுவாசம். அடுத்து பாத்தீங்கன்னா 20:26 வரைக்கும் கிரியை இல்லாத விசுவாசம். தயவுசெய்து மன்னிக்கணும், கடைசி பாயிண்ட்டை கிரியையுள்ள விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் அல்ல, கிரியை உள்ள விசுவாசம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 3 குறிப்பு நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதில் முதல் குறிப்பை இன்னைக்கு நாம வரிசையாக பார்க்கலாம். எந்த அளவுக்கு நாம தியானிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தியானிப்போம். சரி, ஓகே. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. முதல்ல யாக்கோபு விசுவாசத்தினாலே ரட்சிப்பு என்பதற்கு எதிராக இருக்கிறாரா? எதிராக அவர் ஒருபோதும் இருக்கவில்லை என்பதற்கு ஆதாரம்தான் இந்த 2 நன்றாக புரிந்து கொள்ளுங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் என்பதற்கு நேர் எதிராக அவர் இருக்கிறாரான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. சிலர் இந்த வசனத்தை தவறாக வாசித்து மேலோட்டமாக வாசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விசுவாசமும் கிரியையும் அவசியம். அதாவது விசுவாசம் பிளஸ் கூட்டல் குறியீடு பிளஸ் கிரியை, இது அவசியம் என்று நிறைய இடத்துல போதிக்கிறதை பார்த்திருக்க முடியும். ஆனால் யாக்கோபு அதை குறித்து பேசவே இல்லை. விசுவாசமும் தேவை பிரதர், கிரியையும் தேவை. எதற்காக? ரட்சிக்கப்படுவதற்கு. இப்படித்தான் சில இடங்களில இந்த நிருபத்தை விளக்கி சொல்லுவதுண்டு. இல்லை, யாக்கோபு அந்த சத்தியத்தை குறித்து எல்லளவும் பேசவில்லை. அப்படியானால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவை என்ன? நாம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? எதன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டோம்னு கேட்டீங்கன்னா ஒரே விஷயம்தான், விசுவாசத்தினாலதான் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு புரிதலுக்காக அதை இன்னும் அழுத்தமாய் சொல்லுவதற்காக எழுதி வைத்திருக்கிறேன். நாம எப்படியெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம்? 1, பை கிரேஸ், கிருபையினாலே நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய ரட்சிப்புல என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தா கிரியை எங்க இருக்குங்கிறத நீங்க சரியா புரிஞ்சுக்க முடியும். சரி, 1, ரோமர் 3:24, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். அது மாத்திரமல்ல, எபேசியர் 2:8 இது நம்மளுடைய கிரியையினாலே உண்டானதல்ல என்று சொல்லி இருக்கும் பொழுது கிருபையினாலே, பை த கிரேஸ் ஆஃப் காட், அப்ப கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிற இந்த ரட்சிப்பின் வாய்ப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். நாம் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வார்த்தையில சொல்லப்போனா ஆங்கிலத்துல அந்த தியாலஜிக்கல் வேர்ல சொல்லுவாங்க, ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொல்லுவார்கள். வி ஆர் ஜஸ்டிஃபைட், அதாவது நீதிமான் என்று தீர்க்கப்படுதல். எப்படி நாம தீர்க்கப்பட்டிருக்கிறோம்? பை த கிரேஸ் ஆஃப் காட். 2, நாம ஏற்கனவே தியானிச்சது போல பை ஃபெய்த். இவ்விதமாய், ரோமர் 5:1 இப்படித்தான வாசிக்கிறோம், இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க என்று வாசிக்கிறோம். By faith, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம்.
அடுத்து எந்த அடிப்படையில நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம்? ரோமர் 5:9. இதை மட்டும் நான் வாசிக்க வேண்டி இருக்கிறது, ஏன்னா அதனுடைய அழுத்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரட்சிப்பினுடைய சாரம்சங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாம எப்படியெல்லாம் நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிறோம், ஏன்னா ஆபிரகாம் எப்படி நீதிமானா எண்ணப்பட்டாருங்கிற ஒரு சத்தியத்தை குறித்து தான் யாக்கோபு எழுதுகிறார். அவர் கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டாராங்கிறத கடைசியிலே நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட மற்ற வேத வசனங்களின் பிரகாரம் நாம் எப்படியெல்லாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம்? பை த கிரேஸ் ஆஃப் காட். அடுத்து பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய பாவ கணக்குகள் நான் வந்து தேவனுக்கு முன்பதாக எல்லளவும் பக்கத்துல கூட வர முடியாதபடிக்கு நான் மிகப்பெரிய பாவியா இருக்கிறேன். ஐ ஹாவ் டு பே த பிரைஸ், நான் ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த விலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாய் அதை செலுத்தி இருக்கிறார். அந்த விலையின் மூலமாகத்தான் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிப்பு என்பது அது ஒரு வரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் எ கிஃப்ட். எப்படி அந்த கிஃப்டை நான் ஏற்றுக்கொண்டேன்? ஆண்டவர் செய்த அந்த கிரியை, அவர் எனக்காக செலுத்தின அந்த விலை கிரயத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அவர் விலை கிரயம் செலுத்தி சம்பாதித்து எனக்கு வைத்திருக்கிற அந்த நான் நீதிமான் என்று அறிக்கையிடப்படுவதற்காக அவர் செய்த அந்த செயலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் ஏற்றுக்கொண்டேன். தட்ஸ் அ ஃபெய்த். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு நாம் அடிக்கடி சொல்லுவோம், ஆபிரகாமுடைய விசுவாசம் வேறு ஒன்னும் இல்லை, அவர் ஆமேன் என்று சொல்லுவதுதான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்லுகிறார், உன்னை நான் இந்த மாதிரிலாம் மாத்த போறேன்னு சொன்ன உடனே அவர் அதை ஒன்னு சொல்லல, தாழ்மையாக ஏற்றுக்கொண்டார். இதுதான் விசுவாசம். நாம் அதை தாழ்மையாக ஏற்றுக்கொண்டோம். அவர் கிருபையாக எனக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த ரட்சிப்பை நான் என்ன செய்து கொண்டேன்? ஏற்றுக்கொண்டேன். தேவன் நான் ஏற்றுக்கொண்டதை வைத்து, அதைத்தான் விசுவாசம் என்று சொல்லுகிறார், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஏற்றுக்கொண்டதை வைத்து என்னை நீதிமான் என்று தீர்ப்பிடுகிறார். அப்ப பை கிரேஸ், பை ஃபெய்த், பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதையெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். யார் நீதிமானாய் ஆக்குகிறார்? நான் என்னை நீதிமானாய் ஆக்கல, நான் எது செய்யல, ஐ ஜஸ்ட் அக்செப்ட் இட், நான் ஏற்றுக்கொண்டேன். தேவனே நீதிமானாய் ஆக்குகிறவர், நம்மை நீதிமான் என்று அறிக்கையிட்டவர், அறிக்கை செய்கிறவர் தேவன். எந்த முகாந்திரத்திலே அறிக்கை செய்கிறார்? தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே அவர் ஒப்புரவாகுதலை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அதை அறிக்கை செய்கிறார், நீதிமான் என்று அறிக்கை செய்கிறார். இதுல வேற எதுவும் கிடையாது. ரட்சிப்பு பிளஸ் கிரியை என்று சொல்லுவது வேதத்திலே இல்லாத ஒன்று. இந்த யாக்கோபு நிருபத்தை நான் முற்காலத்தில் வாசிக்கும் பொழுது இதை நான் விளக்குவதற்கு சில உதாரணங்களை பயன்படுத்தி இருக்கிறேன். நாணயம் என்று சொல்லக்கூடிய அந்த காசை பயன்படுத்தி இருக்கிறேன். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் என்பது ஒரு பக்கம், கிரியை என்பது இன்னொரு பக்கம் என்று நான் விளக்குவதுண்டு. ஆனால் சமீப காலமாக அந்த உதாரணம் அந்த அளவுக்கு நல்ல உதாரணமாக எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு காசு வந்து ரெண்டு பக்கமும் இருந்தால்தான் அது செல்லுபடி ஆகும். அதுல ஒன்னு இல்லாட்டியும் கூட செல்லுபடி ஆகாது. அப்ப இது ஒரு வகையில மறைமுகமா எதை போதிக்குன்னா, ரட்சிப்புக்கு விசுவாசம் பிளஸ் கிரியை, இது ரெண்டு சேர்ந்து வர வேண்டும் என்று போதிக்கிறது. ஆனா யாக்கோபு அந்த அர்த்தத்துல பேசல, வேற என்ன அர்த்தத்துல பேசி இருக்கிறாருங்கிறத தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ரட்சிப்புக்கு விசுவாசம் பிளஸ் கிரியை இல்லவே இல்லை, ஒன்லி ஃபெய்த், விசுவாசம் மட்டும்தான். அப்படியானால் யாக்கோபு ஏன் அப்படி பேசினாரு? ஏதாவது தவறாக சொல்லி இருக்கிறாருன்னு கேட்டா இல்ல, நாம வாசிச்சு அந்த வசனத்தை பாருங்க. முதல் வசனமே அவர் விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைக்க முடியும் என்பதை ஆணித்தரமாய் பறைசாற்றுகிற வசனமா இருக்கு. பாருங்களேன், யாக்கோபு 2:14, நாம் அந்த 14 வசனத்தை நான் வாசித்தேன் பாத்தீங்களா. இப்ப வாசிங்க, அவர் என்ன சொல்ல வராருங்கிறது புரியும். நிறைய பேர் இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு யாக்கோபு ஏதோ கிரியையை பத்தி பேசுகிறார் என்று நினைத்து கொண்டாங்க. இப்ப வாசிங்களேன், நான் வாசிக்கிறேன், கேளுங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமான்னு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி கேட்கும் போதே
இதுக்குள்ள ஒரு அற்புதமான பதில் அடங்கி இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? யாக்கோபு என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஒருவனுக்கு ஒருவன் விசுவாசம் இருக்குன்னு சொல்லுகிறான்னு சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் குறிப்பு நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் நல்ல ஒரு வாஸ்தனத்தை சொல்றாரு. ஒருத்தன் விசுவாசம் இருக்குன்னு சொல்றான், ஆனா அவனுடைய வாழ்க்கையில எந்த கிரியையும் இல்லை. விசுவாசம் இருக்குன்னு சொல்லுகிறான், கிரியை இல்லை. அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமான்னு கேட்கிறாரு. அப்ப உண்மையிலே யாக்கோபுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு, விசுவாசம் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்க போகுதுன்றதுல தெளிவா இருக்கு. அவர் அந்த சத்தியத்துல ரொம்ப கிளீனா இருக்கிறாரு. அதனாலதான் இங்க என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அவன் ஒரு விசுவாசம் இருக்குன்னு சொல்றான், அவன் சொல்லிக்கிறான், அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்குன்னு அவன் சொல்லிக்கிறான், ஆனா கிரியை இல்ல. அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமான்னு கேள்வி கேட்கிறாரு. அப்படியானால் யாக்கோபு எதை சொல்ல வருகிறாருன்னா, ஏதோ ஒரு உண்மையான விசுவாசம் இருக்கு, அந்த உண்மையான விசுவாசத்திற்கு சில கிரியைகள் இருக்கிறது, அந்த விசுவாசம் தான் அவனை ரட்சிக்கும்னு புரிய வைக்க விரும்புகிறார். நான் எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட எல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிறதற்காக இந்த நிருபத்தை எழுதி இருக்கிறார். இந்த ரெண்டாம் அதிகாரத்தை ஏன் இதை சொல்லி இருக்கணும், அன்னைக்கு விசுவாசத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்படுவான்ங்கிற ஒரு சத்தியம் பவுலால் பேசப்படுகிறது, எல்லாராலும் பேசப்படுகிறது. உடனே யூதர்கள் சிலர் வந்து இதனுடைய அந்த எதிர்பக்கமா இருக்கக்கூடிய அந்த அந்த கடைக்கோடிக்கு போயிருப்பாங்க. நான் விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டுட்டேன், இனி வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எப்படி வேணாலும் வாழுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காகவே தெளிவாக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு மாத்திரம்தான் மற்ற ஆசிரியர்களை விட இந்த பிரச்சனையை பிரதானமா எடுத்து வச்சுட்டு பேசுறாரு. இந்த புஸ்தகம் மட்டும் இல்லைன்னு சொன்னா, தான் தோன்றித்தனமாக விசுவாசம் எனக்கு இருக்குன்னு நாம சொல்லிக்கிட்டு எதையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். இந்த நிருபம் இருக்கிறதுனாலதான் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு, இந்த விசுவாசம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுங்கிறத நம்ம தியானிச்சு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா யாக்கோபு இதற்கு எதிராக இல்ல, இந்த வசனம் அதற்கு ஆதாரமா இருக்கு. என்ன? 14வது வசனம் ரொம்ப ஆதாரமா இருக்கு. அதனாலதான் அதற்கு நான் தலைப்பு என்ன வச்சிருக்கிறேன்னா, ரட்சிப்பின் விசுவாசம், நம்மை ரட்சிக்கக்கூடிய விசுவாசம், சேவிங் ஃபெய்த். அப்ப இங்க வசனத்துல சொல்லப்பட்டது, ஒருவன் தனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லிக்கிறான், ஆனா கிரியையும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கண்டிப்பா, அது ஒரு ரெட்டோரிக்கல் க்வெஸ்டின், கண்டிப்பாக ரட்சிக்காது, ரட்சிக்கவே ரட்சிக்காது. அப்ப எந்த விசுவாசம் ரட்சிக்கும்? சரியான கிரியைகளை வெளிப்படுத்துகிற விசுவாசம் தான் ரட்சிக்கும், கிரியை அல்ல. சரியான கிரியைகளை வெளிப்படுத்துகிற விசுவாசம் தான் ரட்சிக்கும். பாருங்க, அதற்கு சில உதாரணத்தையும் கொடுக்கிறாரு, சில நார்மலான உதாரணம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல், அனுதினம் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசுவாசம் என்பது விசுவாசம் பிளஸ் கிரியை அல்ல, விசுவாசத்திற்குள்ளாக கிரியை இருக்கிறது. இதுதான் யாக்கோபு சொல்லுகிற விஷயம், விசுவாசமும் தன்னிலே தானே கிரியைகள் இல்லாமல் இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதை எப்படி நாம விளக்க முடியும்? ரட்சிப்பினுடைய, ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை அல்ல, ரட்சிக்கப்பட்டதினுடைய வெளிப்பாடு கிரியை. ஆங்கிலத்துல கமெண்ட்ரியில இப்படியா மெக்டொனால்டு எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, ஒர்க்ஸ் ஆர் நாட் த ரூட் ஆஃப் சால்வேஷன் பட் த ஃப்ரூட் ஆஃப் சால்வேஷன். எவ்வளவு அழகா அந்த வார்த்தை அமைஞ்சிருக்கு பாருங்க. ஒர்க்ஸ் ஆர் நாட் த ரூட் ஆஃப் சால்வேஷன் பட் ஃப்ரூட் ஆஃப் சால்வேஷன். இதை சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, விசுவாசமும் கிரியையும் இருந்தாதான் நான் ரட்சிக்கப்படுவேன், மறுபடியும் பிறக்க முடியும். இல்லை, நீங்கள் நீதிமான் என்று ஒரு நாள் தீர்ப்பிடப்பட்டீங்க, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டீங்க, அந்த விசுவாசம், the saving faith, அந்த ரட்சிப்பின் விசுவாசத்திற்குள்ள கிரியை இருக்கிறது. அந்த கிரியை தன்னிலே தானே அது கிரியை செய்து, அந்த அந்த விசுவாசத்தினுடைய குவாலிட்டி அது கிரியை செய்கிறது. மார்டின் லூதர் இப்படியாக எழுதுகிறார், we are saved by faith alone, but the faith is not alone. புரிஞ்சுக்கிட்டீங்களா? We are saved by faith alone. நாம விசுவாசத்தினால மாத்திரம்தான் நாம ரட்சிக்கப்பட்டோம்,
ஒரே அந்த ஒரே விசுவாசத்தினால. ஆனா அந்த விசுவாசம் பல கிரியைகளை உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லுகிறார். இதுதான் யாக்கோபினுடைய ஒரு அற்புதமான சத்தியமாக இருக்கிறது. பாருங்க அடுத்த வசனத்துல இதற்கான ஆதாரமாக ஒரு கதை, ஒரு அழகான உதாரணத்தை சொல்லுகிறார். அந்த உதாரணமும் யாக்கோபினுடைய உள்ளத்தின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கு. பாருங்க 18வது வசனம், ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. இப்ப இதுல இருந்து என்ன சத்தியத்தை அவர் விளக்க விரும்புகிறார் உங்களுக்கு புரியுதா? விசுவாசம் என்பதை யாராலும் பார்க்க முடியாது, நோ ஒன் கேன். ஆனா அந்த விசுவாசத்தினுடைய கனியை, இந்த விசுவாசத்தினுடைய விளைவை நாம பார்க்க முடியும். சோ ஒர்க் இஸ் நாட் அ காஸ், இஸ் அ எஃபெக்ட். கிரியை என்பது விசுவாசத்தினுடைய விளைவு. விசுவாசத்திற்காக கிரியை அல்ல, ரட்சிப்புக்காக கிரியை அல்ல, ரட்சிப்பின் அல்லது விசுவாசத்தின் ரிஃப்ளெக்ஷன், ஒரு எவிடன்ஸ், ஒரு விளைவு, ஒரு எஃபெக்ட், இதுதான் கிரியை. விசுவாசம்தான் கிரியையை உருவாக்க முடியுமே ஒழிய விசுவாசமும் கிரியையும் சேர்ந்து ஒன்றை உருவாக்கி விட முடியாது. அது வேதத்தின் பிரகாரம் தவறு. அதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வசனங்கள் பின்னாடி இருக்கின்றன. ஆனா யாக்கோபு எதை விளங்க சொல்லுகிறார் பாருப்பா, உனக்குள்ள விசுவாசம் இருக்கு, பட் நோ ஒன் கேன் சி, யாராலும் பார்க்க முடியாதுல்ல, அந்த விசுவாசத்தை யாரும் பார்க்க முடியாது. ஆனா விசுவாசத்தை காண்பின்னு சொன்னா நீ எப்படி காண்பிக்க முடியும்? விசுவாசத்தை எந்த அடிப்படையிலையும் காண்பிக்க முடியாது அல்லவா, ஏன்னா அது எனக்குள்ள இருக்கு. ஆனால் நீ விசுவாசத்தை ஒரே வகையில தான் காண்பிக்க முடியும், பை ஒர்க். நீ கிரியையினால மட்டும்தான் அதை காண்பிக்க முடியும். அப்ப ஒரு மனுஷன்கிட்ட நாம எப்படி பார்க்க முடியும்? அந்த கிரியைகள், விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியைகள் இருக்கும் பொழுது நாம என்ன பாக்குறோம்னா, அவர்கிட்ட என்ன இருக்குன்னு பாக்குறோம், விசுவாசம் இருக்குன்னு பாக்குறோம். நாம தேவன் கிடையாது, நாம சாதாரண மனிதர்கள். தேவன் எப்படி பார்ப்பாரு? ஒருவனுக்குள்ள விசுவாசம் இருக்கான்னு அவர் பார்த்தா போதும். அந்த விசுவாசம் எப்பேற்பட்ட கிரியையை செய்யுங்கிறது அவருக்கு தெரியும். ஆக அவர் விசுவாசத்தை பார்த்து நீதிமான் என்று தீர்ப்பிடுகிறார். நீங்கள் நானும் மனுஷங்க. நாம எதை பார்க்க முடியும்? ஒரு மனிதனுடைய விசுவாசத்தைய பார்க்க முடியும்? இல்ல, கிரியையை தான் பார்க்க முடியும். அப்ப நீங்கள் ஒரு மனிதனை விசுவாசி என்று தீர்ப்பிட வேண்டும் என்று சொன்னால் நீங்க எப்படி தீர்ப்பிடுவீங்க? அந்த மனிதனுடைய கிரியையை பார்த்து தான் சொல்லுவீங்க. யாக்கோபு அதை தான் சொல்ல வருகிறார். உன் விசுவாசத்தை எப்படி காண்பிக்க முடியும்? கிரியையினாலதான் காண்பிக்க முடியும். அப்படி இல்ல, இல்ல என்னால கிரியையை வந்து கொண்டு வர முடியல என்று சொல்லும் பொழுது யாக்கோபு ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், அது செத்த விசுவாசம், நோ ஃபெய்த்ங்கிறாரு. ஆக இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதிர் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசுவாசத்துல ஏதாவது கூட சேர்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க தான் விசுவாசத்தினுடைய கிரியையை செய்ய முடியும். அந்த கிரியைனா என்னங்கிறத நாம கடைசி பாயிண்ட்ல தியானிக்க போகிறோம். இங்க நற்கிரியைகள், கிரியைகள்னு இவர் சொல்லுகிறாரு, அதனுடைய அர்த்தம் என்ன, நாம அதை தியானிப்போம். நம்ம நம்பர் ஒன் பாயிண்ட்ல நீங்க தெளிவா இருங்க, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். அதை யாக்கோபு ரொம்ப தெளிவா வச்சிருக்கிறாரு. அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமான்னு கேட்கிறாரு. அப்ப அவருக்கு தெளிவா இருக்கு, எந்த விசுவாசம் ஒருவனை ரட்சிக்கும் என்று அவர் தெரிய வைக்க, தெளிவைக்க இந்த அதிகாரத்தை எழுதி கொண்டிருக்கிறார். சரி, ரட்சிப்பு கேட்ட விசுவாசங்கிற பாயிண்ட் நம்ம முடிச்சிட்டோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6 ஒரு சகோதரி தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு சுற்றுப்பயணம் செல்லலாமா வேண்டாமா என்பதை குறித்து தேவ சித்தத்தை அறிய விரும்பினாள். சுற்றுப்பயணத்தை குறித்த தகவல்கள் அடங்கிய கைப்பிரதிகளை பெற்று வந்தாள். அதை திரும்ப திரும்ப வாசித்தாள். ஆனால் அவளுக்கு போவதா வேண்டாமா என்று ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. தான் அந்த பயணத்தை மேற்கொள்வதா வேண்டாமா என்று தேவ சித்தத்தை அறிய பல முறை ஜெபித்தாள். அந்த குழுவில் பயணம் செய்ய வேண்டியவர்கள் பணம் செலுத்த வேண்டிய தேதியும் வந்தது. மீண்டும் சுற்றுலா ஒழுங்கு செய்யும் நிறுவனத்திடமிருந்து போயிங் 747 நியூயார்க்கிலிருந்து டெல்அவிவுக்கு செல்ல வேண்டும் என்ற தகவலும் வந்தது. இன்னும் குழம்பிய நிலையிலேயே அந்த சகோதரி இருந்தாள். இரவு படுக்க சென்ற அந்த சகோதரி மறுநாள் காலையில் எழுந்தவுடன் தன் படுக்கைக்கு எதிரே இருந்த டிஜிட்டல் கிளாக்கை பார்த்தாள். அது 747 என்று மணி காட்டிக் கொண்டிருந்தது. சுற்றுலா பயணிகளின் ஆகாய விமானமும் போயிங் 747 என்பதால் ஆண்டவர்தான் 747 என்ற எண்ணை தன் கண்ணில் காட்டியிருக்கிறார். எனவே தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போவது தேவ சித்தம் என்று முடிவு செய்தாள். பிரியமானவர்களே, நாமும் நம் வாழ்வில் பல முறை தேவ சித்தத்தை அறிய போராடி கொண்டிருக்கிறோம். இந்த சகோதரி போல கூட்டுத்தனமாக எதையாவது பார்த்துவிட்டு தேவ சித்தத்தை உறுதிப்படுத்த துடிக்கிறோம். பல நேரங்களில் நமது வாஞ்சையும் திட்டத்தையும் தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உண்மையிலேயே நாம் தேவ சித்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த காரியத்தில் நம்முடைய விருப்பத்தையும் வாஞ்சையையும் தேவ சமூகத்திலே ஒப்புவித்து விட வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நமது மனம் புதிதாக வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை சந்திக்க சற்று முன்பு கெத்செமனே தோட்டத்திலே சென்று மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபித்தார். அப்பொழுது தமது விருப்பத்தை பிதாவிடம் தெரிவித்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். ஆனால் பிதா இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பிதாவை கட்டாயப்படுத்தி நிர்பந்தித்து ஜெபிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய விருப்பத்தை பிதாவிடம் தெரிவித்துவிட்டு கூடவே, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபித்தார். பிரியமானவர்களே, நாம் பல சமயங்களில் தேவனை நிர்பந்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமண வரன் தான் கண்டிப்பாக அமைய வேண்டும். எனக்கு இந்த குறிப்பிட்ட வீட்டை தாரும், இந்த வேலையை எனக்கு தந்தே ஆக வேண்டும் என தேவனை கட்டாயப்படுத்துகிறோம். அதற்கு மாறாக தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். குருட்டுத்தனமாக அடையாளங்கள் எதையாவது பார்த்துவிட்டு இதுதான் தேவ சித்தம் என்று நாம ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. ஆகவே நமது விருப்பங்களை தேவனிடம் ஒப்புவித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் வேண்டாத பாதைகளை நமக்கு அடைத்து அவருக்கு சித்தமான பாதைகளை மட்டும் திறப்பார். அந்த காரியம் தேவ சித்தம் என்றால் நம்முடைய மனதில் தத்தளிப்பு இருக்காது. தேவ சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பும். தேவன் தமது சித்தத்தை அறிய நமக்கு உதவி செய்வாராக.

0: ஆழத்துக்கு போ என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எங்க பார்த்தால்

0: எழுப்புதலை குறித்து பேசுகிறோம் இல்லையா? ஒரு வீட்டு கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் எழுப்புதலை குறித்து பேசுகிறார்கள். ஒரு ஒரு கிராமத்து ஊழியத்தை எடுத்துக்கொண்டால் எழுப்புதலை குறித்து பேசுகிறார்கள். சபைகளை எடுத்துக்கொண்டால் சபைகளிலே எழுப்புதலை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் எழுப்புதல் என்பது எங்கிருந்தோ வருவதல்ல, எனக்குள் உருவாக்கப்படுகிறது என்று நான் சொன்னால் எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீர்கள்? ஆமென். இப்ப சிலர் எழுப்புதலை எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் சபைக்கு எழுப்புதலை தாரும், எங்கள் தேசத்தில் எழுப்புதலை தாரும், தூத்துக்குடி மாவட்டத்தில் எழுப்புதலை தாரும், ஆண்டவரே தமிழகத்தில் எழுப்புதலை தாரும், குமரி மாவட்டத்தில் எழுப்புதலை தாரும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நாம தமிழ்நாட்டுக்கு வர்றது ரெண்டாவது, எனக்குள்ள முதல்ல அதை தாரும் சுவாமி. இதை எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? எனக்குள் உருவாக்கப்படாத பட்சத்தில் தேசத்தில் உருவாக்கப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் தெளிவா சொல்லுவேன் உங்களுக்கு, ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் என்னை நீர் உருவாக்கும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தனி நபர் வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம்.
1: அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு
0: சீமோனை நோக்கி
1: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்.
0: நல்ல கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரை ஓரம், அதாவது கடற்கரை ஓரத்தில் அவர் ஊழியம் செய்கிறார். இயேசு கிறிஸ்தவனுடைய எழுப்புதல், கடலோர பட்டணத்தை சார்ந்துதான் இருந்திருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமா. அதனால தூத்துக்குடியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், கடலோர மாவட்டங்கள் எழுப்புதலை விரும்புவது ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. ஆமீன். யோவானுடைய காலத்து எழுப்புதல் யோர்தான் நதிக்கரையை சார்ந்து இருந்திருக்கிறது. சரியா, நதிக்கரையை சார்ந்து இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலோர பட்டணத்தில் நின்ற வண்ணமாய் அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் அவரை நெருக்க ஆரம்பிக்கிறார்கள். இது போன்ற ஒரு மேடை அவருக்கு தேவைப்படுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார், சுத்தி முத்தி பார்க்கிறார், அங்கே ஒரு படகு இருக்கிறது, அந்த படகு யாருடையது என்று விசாரித்த பொழுது அது பேதுருவின் படகு என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் பேதுருவனிடத்தில் கேட்கிறார், எப்பா அந்த படகு எனக்கு சற்று தருவாயா என்று கேட்க பேதுரு ஆவலோடு தன் படகை அவருக்கு கொடுத்து விடுகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்தவனுடைய ஊழியத்திற்கு பேதுருவனுடைய படகு உதவியாக இருக்கிறது. அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு பேதுருவின் படகு உதவியாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் பூமியில் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். அப்ப தேவ ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கட்டப்படுவதற்கு பேதுருவினுடைய படகு உதவியாக இருந்தது. நீங்க நல்லா கவனிக்கணும், தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டப்படுவதற்கு பேதுருவினுடைய படகு உதவியாய் இருந்தது. அன்பான பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இத்தனை வருடங்கள் உங்களுடைய தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் உதவியாக இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெறுமையாய் விடமாட்டார். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏதாகிலும் ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படுவதற்கு நாம் அல்லது என் குடும்பம் அல்லது என் பிள்ளைகள் அல்லது என் பணம் அல்லது என்னுடைய உழைப்பு அல்லது என் கண்ணீர் அல்லது என் நேரம் அல்லது என்னுடைய பிரயாசம் அல்லது என் கண் விழிப்புகள் உதவியாக இருந்திருக்குமானால் இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ஆண்டவர் எவருக்கும் எப்பொழுதும் கடனாளியாக இருப்பதில்லை. கர்த்தர் அதை நூறு தடவையாய் திருப்பி தருவார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கடனாளியாக இருப்பது இல்லை. பரிசுத்த பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாக போவதில்லை. ஒன்று கொரிந்தியர் 15:58 வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போவதில்லை. புரிந்து கொள்ள வேண்டும், ஆமீன், நான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாக போவது இல்லை. ஒருவேளை மனிதன் அதை அறியலாம், அறியாமல் இருக்கலாம். மனிதர்கள் அதை அங்கீகரிக்கலாம், அங்கீகரியாமல் இருக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. நான் பிரயாசப்படுவேனே ஆனால் நிச்சயம் என் பிரயாசத்திற்கு தக்க பலனை என் ஆண்டவர் எனக்கு தர வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களாம்மா? டெய்லி ஒரு 5 நிமிஷம் உங்களால ஜெபிக்கிற முடியும்னா அது கூட உங்க வாழ்வுக்கு ஜெயமா தான் இருக்கும். கர்த்தர் நல்லவர். பவுல் சொல்லுகிறார், உங்கள் பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் போவது இல்லை. ஆனா லூக்கா 5 அதிகாரத்திற்கு வரும் பொழுது பேதரு சொல்லுகிறார், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு எனக்கு என்ன கிடைக்கவில்லை, பலன் ஒன்றும் கிடைக்கவில்லை. நான் இந்த பகுதியில் உங்களோடு கொஞ்ச நேரம் மனமிட்டு பேசலாம்னு நினைக்கிறேங்க. ஒன்று கவனிங்க, பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பிரயாசம் படுகிற பிரயாசம் வீணாக போவது இல்லை. ஆனா பேதரு சொல்லுகிறார், ஆண்டவரே, ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு எனக்கு பலன் கிடைக்கவில்லை. நீங்க நல்லா கவனிக்கணும், பேதரு சொல்லுகிற பிரயாசம் ஏது, பவுல் சொல்லுகிற பிரயாசம் ஏது? நல்லா கவனிங்க, பேதரு சொல்லுகிற பிரயாசம் ஏது, பவுல் சொல்லுகிற பிரயாசம் ஏது? கவனிங்க, பேதரு சொல்லுகிறார், நான் பிரயாசப்படாம இல்லை, நான் பிரயாசப்பட்டேன், ஆனா ஒண்ணுமே இல்லைன்ட்ட. பவுல் சொல்லுகிறார், இல்லப்பா, பிரயாசத்திற்கு பலன் உண்டு. நிறைய பேர் இன்னைக்கு பிரயாசப்படுறாங்க பிரதர், ஆனா பிரயாசத்திற்கு தக்க பலன் அனைவருடைய வாழ்க்கையில இல்லை. ஊழியத்தில் இல்லை, குடும்பங்களில் இல்லை, தனிநபர் வாழ்க்கையில் இல்லை. நான் அதை கவனமாக சிந்திக்கிறேன். பேதருவும் பிரயாசப்பட்டார், பவுலும் பிரயாசப்பட்டார். பேதரு சொல்லுகிறார், பட்டேன், பலன் இல்லைன்னா. பவுல் சொல்லுகிறார், பட்டேன், பலன் இருக்குன்ற. அப்போ பேதரு பட்ட பிரயாசம் என்ன, பவுல் பட்ட பிரயாசம் என்ன? நீங்க நல்லா கவனிங்க, பவுல் என்ன சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாக போவது இல்லை. அப்ப நான் பிரயாசப்படுகிறேன், ஆனால் என்னுடைய பிரயாசம் கர்த்தருக்குள் இருக்கிறதா அல்லது கர்த்தருக்கு வெளியில் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். ஆவியானவருக்குள் இருக்கிறதா, ஆவியானவருக்கு வெளியில் இருக்கிறதா, தேவ சித்தத்திற்குள் இருக்கிறதா, தேவனுடைய சித்தத்திற்கு வெளியில் இருக்கிறதா, தேவன் என்னை அழைத்த அழைப்பிற்குள் இருக்கிறதா, அழைப்பிற்கு வெளியிலே இருக்கிறதா என்பதை கவனிக்கணும். நிறைய பேர் பிரயாசப்படுகிறாங்க, பிரயாசப்படுகிறாங்க, ஆனால் கர்த்தர் அவர்களுடைய பிரயாசத்தை அங்கீகரிக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய பிரயாசம் கர்த்தருக்கு வெளியில் இருக்கிறது. நான் சொல்றேன் கேளுங்க, எபேசு சபையை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது 2 அதிகாரத்திலே Revelation chapter 2 2 அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிவேன். நீ ரொம்ப பிரயாசப்படுகிறாய், ஆனா உனக்கு மேல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு, என் சமூகத்தை மறந்த பிரயாசம். ராத்திரி பகல ஓடிக்கிட்டே இருக்க, ஆனா இப்ப முன்னால மாதிரி என் சமூகத்தில் நீ அமர்றது இல்ல, முன்னால மாதிரி ஜபிக்கிறது இல்ல, முன்னால மாதிரி என் சமூகத்தில் அமரல, ஓடுற ஓடிட்டே இருக்கிறேன். ஆனா உன்னுடைய ஓட்டம் கிறிஸ்துவுக்குள் இல்லை, மாம்சத்திற்குள் இருக்கிறது. சுயமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய். நீ உன் மனதிலே நினைக்கிறதை செய்து கொண்டிருக்கிறபடியினால் உன்னுடைய பிரயாசத்திற்கு தக்க பலனை உன்னால் அனுபவித்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம சிந்திக்கணும், ஆண்டவரே பிரயாசப்படுவது நல்லது, அதைவிட நல்லது என்ன தெரியுமா? நம்முடைய பிரயாசம் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக பேதுரு படுகிற பிரயாசம் என்ன? பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே மறுபடியும் வலையை போடுகிறேன், அல்லது மறுபடியும் பிரயாசப்படுகிறேன். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டதற்கும் இப்ப பிரயாசப்படுகிறதுக்கு வித்தியாசம். காரணம், இப்ப படுகிறது உம்முடைய வார்த்தையின்படி. அப்போ பேதுரு இதுவரையிலும் பிரயாசப்பட்டது வார்த்தைக்கு வெளியிலே, இப்பொழுது பிரயாசப்பட போகிறது ஆண்டவருடைய வார்த்தைக்கு உள்ளே. ஆண்டவர் சொல்லுகிறபடி ஒரு மனிதன் பிரயாசப்படுவானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். நம்முடைய சித்தப்படி ஒரு மனிதன் பிரயாசப்படுவானே ஆனால் 50 வருஷம் பிரயாசப்பட்டாலும் பலன் பார்க்க முடியாது. ராமேன் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரே நான் ஓடுகிறேன், நான் சித்தப்படி ஓடுகிறேனா? நான் பாடுகிறேன், உம்முடைய சித்தத்தின்படி பாடுகிறேனா? நான் செய்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிறேனா? நான் செயல்படுகிறேன், நீர் விரும்புகிறது என்னால் செய்யப்படுகிறதா? அப்படி செய்யப்படுமே ஆனால் இன்றைக்கு ராத்திரி புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்முடைய பிரயாசத்திற்கு பலனை நம்முடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி என்னுடைய திருச்சபைக்கு சொல்லுவேன், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்வதில்லை. பிரயாசப்படுகிறது நான், நன்மையை அனுபவிக்கிறது என் தலைமுறை அல்ல. எந்த கண்கள் உண்மையாய் தெய்வ சமூகத்தில் அழுகிறதோ அந்த கண்களை ஆண்டவர் நிச்சயம் பலனை காணும்படி செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ ஆண்டவர் பவுல் தேவ மனிதனாகிய பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்பொழுது கரை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய், சற்று ஆழமாய் செல்லும்படி உன்னை நான் வற்புறுத்துகிறேன். பேதுருவை பார்த்து பேசுற, நீ இதுவரைக்கும் கரையில் நின்று கொண்டிருக்கிறாய் பேதுரு, 2021 இந்த ஜனவரி மாதம் வரையிலும் கரை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கரையோர கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், சற்று ஆழமாய் செல்லும்படி கர்த்தர் நம்மை வற்புறுத்துகிறார். நான் சொல்லுகிறதை புரிகிறதா? தனிநபர் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், குடும்பத்திலே மாற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், திருச்சபையிலே மாற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் சொல்லுவேன், நாம் இன்றைக்கு நிற்கிற நிலையை பார்க்கிலும் இன்னும் சற்று ஆழமாய் ஒன்று கூட நாம் ஆவிக்குரிய வாழ்வில் புறப்பட்டு செல்வோமே ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நமது வாழ்க்கையில் ஒரு சபையில் ஒரு மாற்றத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றார் இரண்டு அனுபவங்கள். ஒன்று, ஆமீன், பேதுருவின் கரையோர வாழ்க்கை, பேதுருவின் ஆழமான வாழ்க்கை. பேதுருவின் கரையோர வாழ்க்கையினால் இதுவரையிலும் அந்த தேசத்து ஜனங்கள் பிரயோஜனப்பட்டார்கள், பயனடைந்தார்கள். ஆண்டவர் சொல்றார், எப்பா உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஆழமாய் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிங்க, நம்ம கரையோர கிறிஸ்தவ வாழ்க்கை செய்தா உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்ம ஆழமா புறப்பட்டு சென்றோமானால், ஆழமாய் புறப்பட்டு சென்றோமானால், நம் நிமித்தம் நமக்கும் நம்முடைய தேசத்தின் ஆவிக்குரிய நிலைக்கும் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஆமென், தேவ மனிதனாகிய பேதுரு ஆழமாய் சென்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? இதை நம்ம சீக்கிரமா படிச்சுட்டா எவைகளில் ஆழமாய் செல்ல வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்ம ஆழமாய் இன்றைக்கு இருக்கிறதை விட கொஞ்சம் கூட, இன்றைக்கு இருக்கிறதை விட இன்னும் சற்று, இன்றைக்கு இருக்கிறதை விட இன்னும் அதிகமாய் தேவனுடைய சமூகத்திலே புறப்பட்டு செல்ல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி புறப்பட்டு செல்லும் பொழுது நமக்கு ஏற்படுகிற மாற்றத்தையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பேதுரு சொல்றார், ஐயா ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறேன், ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறேன், வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேனே. ஆண்டவர் சொல்றார், இல்ல ஐயா கொஞ்சம் வந்துரு, சிரமத்தை பாராத, சிரமத்தை பாராத, கொஞ்சம் வந்துரு, கொஞ்சம் ஆழமா போலாம் அப்படின்னு இயேசு கட்டாயப்படுத்துற. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆழமாய் செல்லுவதற்கு பேதுருவுக்கு சொன்ன உடனே பேதுரு கீழ்ப்படிந்து ஆழத்தில் செல்ல தன்னுடைய படகை இயக்கிய பொழுது அவருடைய வாழ்க்கையில் உண்டான மாற்றம் என்ன என்று கவனிக்கும் பொழுது 5:5 வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள்.
1: அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை,
0: இல்லை
1: ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான்.
0: கைகளை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. அவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். இந்த பகுதியில அவர் ஆழமாய் புறப்பட்டு சென்ற பொழுது அவருக்குண்டான மாற்றம் என்ன? பிரயாசப்பட்டு இத்தனை வருடங்கள், ஆனால் பிரயாசப்பட்டதற்கு ஒத்த பலன் எனக்கு உண்டாகவில்லை, எனக்கு உண்டாகவில்லை. ஆனால் எப்பொழுது எனது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சற்று ஆழமாய் சென்றேனோ அப்பொழுது இத்தனை வருடம் பலனில்லாமல் கிடந்த பிரயாசத்திற்கு என்னுடைய வாழ்வில் பலன் கிடைக்க ஆரம்பித்தது. நீங்க நல்லா கவனிங்க பிரதர், இதுவரைக்கும் பிரயாசப்பட்டார் பலன் இல்லை, இப்போ ஆழமாய் சென்ற பொழுது அவர் பிரயாசப்படுகிறார், அவர் பலன் பெற்றுக் கொள்ளுகிறார். அப்ப முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆழமாய் கடந்து செல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று ஆழமாய் செல்லுகிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் பிரயாசத்திற்கு பலன் உண்டாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதுங்களா? தனிநபர் வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை, கையின் பிரயாசங்களில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை, ஊழியத்தில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை. ஆண்டவர் சொல்ற, கடமைக்கான ஒரு வாழ்க்கை இனி வேண்டாம், உலகம் பார்க்கிற ஒரு வாழ்க்கை இனி வேண்டாம், சற்று ஆழமாய் புறப்படுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரயாசத்திற்கு பலன் வர வேண்டும் என்று சொன்னால் ஆழத்துக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். வராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இரவில் இதை நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னார், அநேக குடும்பங்களில் பிரயாசம் இருக்கிறது பலன் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் பிரயாசம் இருக்கிறது பலன் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை கரம் பிடித்து உன் ஆழத்திற்கு இறக்கிவிடு, இத்தனை வருடம் அவர்கள் எதிர்பார்த்த சில பலன்களை நான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் என் பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்க போகிறேன், நான் என் பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்க போகிறேன். அவர்கள் இன்னும் ஆழமாய் வருவார்களே, ஆனால் அவர்களுக்கு பலன் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக 6 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
1: அந்தபடியே
0: அந்தபடியே அவர்கள் செய்து
1: தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
0: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக கவனிங்க பிரதர், இவர் ஆரம்பத்திலே வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஆழத்திற்கு செல்வதற்கு முன்னே வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஆழத்திற்கு சென்ற பின்பு எந்த வலையில் வெறுமையை கண்டாரோ அதே வலை ஆசீர்வதிக்கப்படுவதை அவர் கண்டார். நான் சொல்றது பெரியா பிரதர், ஊழியர்கள் சொல்லுவாங்க இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ஊழியத்தை செய்யுங்க, இன்னும் ஆண்டவருக்காக செயல்படுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பலரும் நினைக்கிறோம், பஸ்ரியா எதுக்குயா, எதுக்கு ஆழமா, எதுக்கு ஆண்டவருக்குள்ள, எதுக்கு இன்னும் இருக்கிற நிலைமையே போதுமானதா இல்லையே, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று ஆழமாய் வந்து பார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்று ஆழமாய் வந்து பார், இத்தனை வருடங்கள் எந்த வலையை வெறுமையாய் பார்த்தீர்களோ அதே வலையை நிரம்பி பார்க்க என் ஆண்டவர் உதவி செய்வார். சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சிலரை அழைக்கும் பொழுது காரணம் சொல்றாங்க பிரதே, ஆண்டவர் சிலரை ஆழமா அழைக்கும் பொழுது நிறைய ரீசன் சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் சொல்ற காரணம் சொல்லுகிற காலம் அல்ல இது, காரணம் சொல்லுகிற காலம் அல்ல இது. மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் புறப்பட்டே ஆக வேண்டும். என் கையில வலை இருந்துச்சு, ஆனா அது வெறுமையா இருந்துச்சு, அது வரையிலும் பிரயாசம் இருந்துச்சு, ஆனா பலன் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஆழமாய் புறப்படுவதற்கு கொடுக்கப்பட்டதோ என்னுடைய வாழ்க்கையில் இருந்த வலையை நிரம்பி பார்க்க என் ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க பிரதர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு கரையோரமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். கரையோரமாக வாழ்வோம் என்று சொன்னால் பாரம்பரியம் சொல்ல முடியும், அனுபவத்தில் ஜீவிக்க முடியாது. கர்த்தர் என் மூலமாய் செய்தார் என்று அடையாளமிட்டு சொல்ல முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்படியே வருவோம். இப்படி பைபிளில் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஏன் பிரத, ஆண்டவர் படைச்ச ஒண்ணு இப்படி இருக்குமா? ஆண்டவர் படைச்ச ஒண்ணு ஒழுங்கில்லாம இருக்குமாப்பா? இருக்காதுல்ல. வெறுமையா இருக்குமா? இருக்காது. அப்ப இதற்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒருவன், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒருவன், ஆவிக்குரிய சபைக்கு வருகிற ஒருவன், ஆனா வாழ்க்கையில என்ன இருக்கு தெரியுமா? ஒழுங்கின்மை, டிஸ்ஆர்டர், வெறுமை இருக்குங்க. ஒழுங்கு இன்மையும் வெறுமையும் இருக்குங்க. ஆனா சொல்றான், நான் ரட்சிக்கப்பட்டவன் தெரியுமா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தெரியுமா, நானும் சபைக்கு மிகவும் பிரயோஜனமானவன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், அது தெரியுமடா, ஆனா வாழ்க்கையில என்ன இல்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்து அரை மணி நேரம் ஜெபிக்க உன்னால முடியலையே. தேசத்தின் எழுப்புதலை தார், ஒத்துக்கிறேன், தூத்துக்குடிக்கு எழுப்புதல் வேணும், ஆனா எனக்கு என்னைக்கு வரும்? என்றைக்கு என்னால் ஒரு மணி நேரம் தேவ சமூகத்திலே தெளிவாய் ஜெபிக்க நான் கற்றுக்கொள்ளுவேன்? என்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கப்படும்? நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே அவர் படைத்தார், அது ஒழுங்கில்லாததும் வெறுமையுமா இருந்துச்சு. ஏன்? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். மூன்று ஸ்டெப்ப சொல்றேன். மேலே யார் இருக்கிறார்? ஜலத்தின் மேல என்ன இருக்கு? ஆவியானவருடைய அசைவாடுதல். கொஞ்சம் கீழே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமை, அதுக்கு கீழே ஆழத்தின் மேல், நல்லா கவனிங்க, மறைவிடத்தில் இருள் இருக்கிறதுனால வெளியரங்கமாக ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கு. ஆனா ஏதோ ஆவியானவர் மேலோட்டமாய் செயல்படுகிறதுனால அழிஞ்சு போகாம நிக்குது. மேல இருக்கிற அசைவாடுதலை கண்டு திருப்திப்படக்கூடாது. தோத்திரம் ஆழத்தில் இருக்கிற இருளை ஒழுங்குபடுத்தணும், இல்லை என்று சொன்னா சபை நிக்காது. மூன்றாவதாக பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அங்கே என்ன நடக்குது பாருங்க. ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அந்த படகு நிரம்பி மற்ற படகுகளும் நிரம்புவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஒரு ஆமீன் சொல்லுவா? ஆமாவா இல்லையா? கவனிங்க, தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இதுவரையிலும் பேதுருவின் படகு தன் தேவையை சந்திப்பதற்கு கூட தன் கையில் ஒன்றுமில்லை. ஆழமாய் இறங்கின பொழுது தன்னையும் நிரப்பி தன் அருகாமையில் இருக்கிறவர்களையும் நிரப்புவதற்காக கர்த்தர் ஆழத்திற்கு அழைத்தார். ராமேன் சொல்லுங்க. இதுவரைக்கும் பேதுருவே பிரயாசம் இருந்தது, பலன் இல்லை. பலன் தருவதற்கு உன்னை நான் ஆழத்திற்கு அழைக்க போகிறேன். இரண்டாவதாக, இதுவரையிலும் வெறுமை இருந்தது, அந்த வெறுமையை மாற்றுவதற்கு உன்னை ஆழத்திற்கு அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, இதுவரை உன் தேவையை சந்திப்பதற்கு உன்னால் முடியவில்லை, இனி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உன்னை நான் அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வராமேன் சொல்லுங்க. நாலாவதாய், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இதுவரையிலும் ஆமென் ஸ்தோத்திரம் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவரை ஆழத்திற்கு சென்ற பொழுது ஆண்டவர் மனிதர்களை பிடிக்கிறவர்களை மாற்றி வாழ்க்கை மாறுவதற்கு அது காரணமாயிருந்தது. ஆண்டவர் என்ன சொல்ற, இந்த அனுபவத்தில் திருப்திப்படாதேன்ற, இந்த அனுபவத்தில் திருப்திப்படாதப்பா, கொஞ்சம் ஆழமா வாயே, கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாய் வாருங்களே, என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்க, எசேக்கியேல் 47 அதிகாரத்திலே தேவ மனிதனாகிய எசேக்கியேல் ஒரு அருமையான தரிசனம் ஒன்றை பார்க்கிறார். எடுங்க 47 அதிகாரத்தில் ஒன்றாம் அல்லது 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசல் படியின் கீழ் இருந்த தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாக இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கை நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்தில் இருந்து பாய்ந்து இருந்தது. மூணாவது வசனத்தை படிங்க. அந்த புருஷன் தனது கையை நூலை பிடித்துக் கொண்டு
1: கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது.
0: கைகளை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. ஆண்டவர் ஒருமுறை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு குறிப்பிட்ட தரிசனத்திற்குள்ளே கர்த்தர் நடத்துகிறார். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், ராமை காண்பிக்கிறார், ஒரு பெரிய நதி ஒன்று பயங்கரமாய் பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த நதி பாய்ந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய தூதர் வந்து சொல்லுகிறார், நீ ஒன்று செய். ஆமே இப்ப பாருங்க, அவருக்கு முன்னே இருக்கிற அந்த நதியிலே 1000 முழம் அளக்க சொல்லுகிறார். எத்தனை முழம் சொல்லுங்க? இந்த வார்த்தையே ஒரு முறை கூட சொல்லுங்க. 1000 முழம் அளக்க சொல்லுகிறார். இப்பொழுது 1000 முழம் அளந்தாயிற்று. இப்பொழுது தண்ணீரின் அளவு என்ன? தண்ணீரின் அளவு கணுக்கால் அளவு. ஆண்டவர் அதிலே திருப்திப்படவில்லை. மறுபடியும் சொல்லுகிறார், இன்னும் 1000 முழம் அளப்பாயாக. அளந்தாச்சு. இப்ப தண்ணீரின் அளவு என்ன? முழங்கால் அளவு. மறுபடியும் கச்ச, இதுலையும் திருப்திப்படக்கூடாதுப்பா, மறுபடியும் 1000 முழம் அளந்து விடுன்றார். மறுபடியும் அளந்தாச்சு 1000 முழம். இது எத்தனை அளவு? அரை அளவு. ஆண்டவர் சொல்றார், இதுவே எனக்கு திருப்தியாக இல்லை. மறுபடியும் ஆயிரம் முளம் அளந்த பொழுது தண்ணீர் நீந்தினால் ஒழிய கடக்க முடியாத ஒரு ஜலப்பிரவாளமாய் மாறிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்களேன். முதல் அனுபவம் கணுக்கார், இரண்டாவது அனுபவம் முழங்கார், மூன்றாவது அனுபவம் அரை அளவு, நாலாவது அனுபவம் நீந்தினால் ஒழிய கடக்க முடியாத அனுபவம். ஒரு காரியத்தை சொல்றேன் பிரதே, இந்த கணுக்கால் அளவு நடக்கிற விசுவாசிகள் இருக்காங்க. நிக்கிறது நதியில தான் நிக்கிறான், ஆனா ஆவிக்குரிய அனுபவத்தில் இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும், இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இவங்க என்ன செய்வாங்க, கணுக்கால் அளவு நிக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, பிரதர் நீங்க எங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நதியில் இருக்கிறேன். முழங்கால் அளவு நிக்கிறவன்ட்ட கேளு, பிரதர் நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நதியில் இருக்கிறேன். அரை அளவு நின்று கொண்டிருக்கிறவர்கள்ட்ட கேளுங்க, நீங்க எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நதியில் இருக்கிறேன். ஆமை கழுத்தளவு தண்ணியில நிக்கிறான் ஒருத்தன், அவன்கிட்ட கேளுங்க, நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? ஆமை நதியில் இருக்கிறேன். நாலு பேரு நதியில தான் நிக்கிறான், ஆனா அனுபவம் தான் வேற வேற. நல்ல கவனிங்க, சிலர் நிற்கிறது நதியில, ஆனா பூதாவும் உலகம், பூதாவும் உலகம். சில கால அளவு உலகம், கால அளவு ஆத்மீகம், முக்கால் அளவு உலகம். சில அரை அளவு ஆத்மீகம், அரை அளவு உலகம். ஆனா ஆண்டவர் சொல்ற, சபையில் கடமைக்கா இருக்க கூடாது, ஆழமான ஒரு அனுபவத்திற்கு நேரே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரதர் நீச்சல் தெரிகிறவர்களுக்கு இப்ப தண்ணியில நீந்திக்கிட்டே இருக்கும், நம்ம உடம்புல இருந்து வெளியே தெரிகிற உறுப்பு எது? தலை மட்டும்தான். நம்முடைய தலை யாரு? அதுதான், அதுதான் ஆத்மீகம். நான் அதெல்லாம் வீட்டில், நான் டாக்டர் அது ஆஸ்பத்திரியில, பிரதர் நான் கம்பவுண்டர் அது கிளினிக்கில, பாஸ்டர் நான் லாயர் கோர்ட்ல, பாஸ்டர் நான் மாஸ்டர் அது டீ கடையில். இங்க நீ யாரு? கிறிஸ்து மட்டுமே. நான் சிறுகவம், நீர் பெருகவம். இதுதான் தெய்வீகம். பிரதர் வெளியில நான் யாரா வேணாலும் இருக்கலாம், சபைக்குள்ள நான் யார்? ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை. தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். தெய்வீகத்திற்கு வருகிற பிள்ளை கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. நான் ஒன்றுமில்லையப்பா, கர்த்தர் ஒருவரே. என் பெருமை ஒன்றுமில்லை, என் அந்தஸ்து ஒன்றுமில்லை, என் மேன்மை ஒன்றுமில்லை, என் படிப்பு ஒன்றுமில்லை, இயேசு மட்டுமே. அந்த மனிதனால மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆழத்துக்கு போலாம், கிறிஸ்து மட்டும் வெளிப்பட வராமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லுது புரியுதா பிரதே? எந்த மனுஷன் நான் என்று சொல்லுகிறானோ அவன் இன்னும் சரியா வேகலேன்னு அர்த்தம். என் குடும்பம் என்னன்னு தெரியுமா? வேகலேன்னு எனக்கு தெரியும். என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். நீ அறவேக்காடுன்னு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த ராத்திரியில் இல்லப்பா, ஆழமாவா. இயேசு மகிமைப்படட்டும், இயேசு மகிமைப்படட்டும், இயேசு மகிமைப்படட்டும், இயேசு மட்டும் மகிமைப்படட்டும். என் மனம், என் பணம், என் செல்வம், என் மேன்மை, என் அந்தஸ்து சகலமும் செருகட்டும், நான் கர்த்தருக்காக. எத்தனை பேர் சோத்திரம் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சோத்திரம் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சோத்திரம் சொல்லுவீங்க? இன்றைக்கு ராத்திரி பொழுது சொல்லுகிறேன், கணுக்கால் அளவு நிற்கிறவர்கள் அரை அளவு வரட்டும், முழங்கால் அளவு நிற்கிறவங்க அரை அளவு வரட்டும், அரை அளவு இருக்கிறவர்கள் நீந்தினால் உள்ளாது உள்ளுக கடக்க முடியாத ஒரு அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வரட்டும். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னை ஆழத்துக்கு அழைத்து செல்வீராக. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் ஒண்ணுமே இல்லப்பா, என்னை இறக்கிவிடும், நான் ஆழத்திற்கு வர விரும்புகிறேன். நான் சொல்றது சரிதானா பிரதர்? நான் ஒண்ணுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லை. ஆமா பிரதர், ஒண்ணுமே இல்லை பிரதர், நம்ம எல்லாம் மேன்மை ஒண்ணுமே கிடையாது. நம் ஆலயத்திற்கு இறங்கும் ஆழத்திற்கு இறங்குவோமே நாம் ஆத்மீக அனுபவத்தின் மேன்மையை காண கத்தர் உதவி செய்வாராக. ஜபத்தின் ஆழத்திற்கு வர வேண்டும், ஆவிக்குரிய ஆழத்திற்கு வர வேண்டும், தேவ கிருபையின் ஆழத்திற்கு வர வேண்டும், மகிமையின் ஆழத்திற்கு வர வேண்டும். அப்படி வருவோமே ஆனால் கத்தர் இன்னும் நம்மிலே ஏதோ ஒன்றை கத்தர் வைத்திருக்கிறார்.
2: ஓ பிரசன்னரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னிறேன். ஊற்றுங்கப்பா, we need it right now. இப்பொழுதே

ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன், என்னை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், என்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் பெரியவர், பரிசுத்தர், அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் எங்களை கொடுக்கிறோம் சுவாமி. ஆராதனை உமக்கு பிரியமாயிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இந்த ஆண்டவரை நான் கும்பிட வேண்டும்? இவரை ஏன் நான் ஆராதிக்க வேண்டும்? ஆண்டவருடைய படைப்புகளிலே ஒன்று சூரியன். ஆண்டவர் அநேகத்தை படைத்தார், அந்த உலகத்தை படைத்தார், சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார். இதெல்லாம் படைத்த தேவன் அவைகளை காட்டிலும் மிகவும் பெரியவராயிருக்கிறார். ஆமென். அவர் படைத்த அந்த சூரியனை நம்ம கண்ணால பார்க்க முடியல, பார்த்த கண்ணு குருடாயிரும். அவ்வளவு பெரிய தேவன். ஆனால் மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த கடவுளுக்கு ஒரு உருவம் உண்டு என்று சொல்லி பெரிய ஒரு உருவத்தை செய்து ஒரு பிரமிப்பு உண்டாக்கி இதை நீ வணங்கு என்று சொன்னான். அதை எவ்வளவுதான் பார்த்தாலும் கண்ணு கூசாது, அது எவ்வளவுதான் பார்த்தாலும் அது நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய படைப்புகளான ஒன்றான சூரியனை பார்த்தாலே கண்ணு தெரியாம போயிரும். அதை படைத்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சூரியனை படைத்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவரா இருப்பாரு, எவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருப்பார், எத்தனை மகிமை உள்ளவராய் இருப்பார். அந்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் மறந்து பக்கத்தில் இருக்கவங்களும் மறந்து, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன், என் ஆவி ஆத்துமா சரீரத்தோடு உம்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு முறை கூட நாம் பாடப்போம்.

ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லைங்க. அவரை போல நமக்கு பலன் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், ஆறுதல் கொடுக்கிறவர் ஒருவருமே இல்லை. நன்றி ஆண்டவரே. உமையே நான் ஆராதிப்பேன் சொல்லுவோமா? உமையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதனைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே. எத்தனை பெரியவர், எத்தனை மகிமை உள்ளவர், எத்தனை அதிசயமானவர். உமை நான் துதிக்கிறேன், துதிக்கிறேன். மூச்சு இருக்கிற வரைக்கும் உமை துதிப்பேன், பலன் இருக்கிற வரைக்கும் உமை ஆராதிப்பேன் ஆண்டவரே. நன்றி.

தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே உடைய கண்கள் என்னை கண்டது. அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து வந்தாலும் உம்முடைய கிருபை என்னை தாங்கி நடத்துகிறதற்காக உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீரே இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. ஆண்டவரே, நீரே இல்லாமல் எனக்கு ஒருவரும் உதவி செய்ய முடியாது. ஹாலிலூயா, ஹாலிலூயா.

எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு உதவி செய்கிறவரே உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா.

எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிறேன். மனிதன் எனக்கு உதவி செய்தான் என்று பார்த்துக் கொண்டிருந்த கண்கள் எல்லாம் உயரட்டும். மனிதன் எனக்கு உயர் உதவி செய்வான் என்று பார்த்துக் கொண்டிருந்த கண்கள் எல்லாம் உயரட்டும். தலை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எந்த மனிதனும் உதவி செய்ய முடியாது, எந்த மருத்துவரும் உதவி செய்ய முடியாது, எந்த வழக்கறிஞரும் உதவி செய்ய முடியாது. என் தேவன் உதவி செய்வார் என்று சொன்னால் அது எனக்கு போதும், அது எனக்கு போதும். வானமும் பூமியும் வார்த்தையினால் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறதே. ஹாலேலூயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: பதினைந்தாவது நூற்றாண்டில் இந்தியாவை ஆண்ட மன்னர் தான் அக்பர். இவருக்கு ஆலோசனை கூற அவருடைய மந்திரி சபையிலே பலர் இருந்தார்கள். அவர்களில் வேடிக்கை உணர்வு அதிகமான ஒரு மந்திரி இருந்தார். அவருடைய பெயர் பீர்பால். அந்த குறிப்பிட்ட நாளில் அக்பர் சற்று மனமுடைந்து இருந்தார். அதை அறியாத பீர்பால் வழக்கம் போல வேடிக்கையாக சில காரியங்களை பேசினார். கோபமடைந்த அக்பர், ஆக்ரா நகரத்தை விட்டு நீ நிரந்தரமாக வெளியே போ என்று கோபத்தோடு கூறினார். அரச கட்டளையானதால் உடனடியாக அவர் ஆக்ரா பட்டணத்தை விட்டு வெளியே போய்விட்டார். சில நாட்களுக்கு பின்பு அக்பர் கோபத்தில் தான் செய்த காரியத்தை எண்ணி வருந்தினார். நல்ல ஒரு நண்பனை இழந்து விட்டோமே என்று கவலைப்பட்டார். உடனே தன்னுடைய அரண்மனை வேலையாட்களை அழைத்து பீர்பால் எங்கிருந்தாலும் பத்திரமாக அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். பல மாதங்களாக பீர்பாலை அவர்கள் தேடினார்கள். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில மாதங்கள் கழித்து ஒரு சாது ஆக்ரா பட்டணத்திற்கு வந்தார். அவரோடு இரண்டு சீடர்களும் வந்தார்கள். அந்த சீடர்கள் எங்கள் குருதான் மிகவும் ஞானம் உள்ளவர் என்று அனைவரிடமும் சொல்லி வந்தார்கள். இதை கேள்விப்பட்ட அரண்மனை வேலையாட்கள் அதை குறித்து அரசனிடம் கூறவே அக்பரும் சரி, அவரை அழைத்து வாருங்கள், அவருடைய ஞானத்தை நான் பரீட்சை செய்கிறேன் என்றார். பீர்பால் இல்லாத நேரத்தில் ஒரு நல்ல ஞானி கிடைத்தால் நமக்கு நல்லதுதான் என்றும் கூறினார். உடனே அந்த சாதுவையும் சீடர்களையும் அழைத்து வந்தார்கள். அக்பர் சாதுவை பார்த்து உன்னுடைய ஞானத்தை நான் பரீட்சை செய்யப் போகிறேன் என்று கூறி சபையில் இருக்கும் அனைவரும் அந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று ஒரு நாளை குறித்தார். அக்பர் கூறியது போலவே அந்த நாளும் வந்தது. ஒவ்வொருவராக அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள். கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியாக அந்த சாது உத்தரவு சொன்னார். கடைசியாக அக்பர் அவரை பார்த்து சரி, இப்பொழுது நீ ஒரு அற்புதம் செய், அப்படியென்றால் உண்மையாகவே நீ ஞானம் உள்ளவன் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம் என்று கூறினார். அதற்கு அந்த சாது, சரி ராஜாவே, நீங்கள் சந்திக்க விரும்பும் ஒரு நபரை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள், அந்த மனிதனை உங்கள் முன் நான் கொண்டு வருகிறேன் என்று கூறினார். சில வினாடிகள் சிந்தனை செய்தவராக என் சபையில் இருந்து போய்விட்ட பீர்பாலை எனக்கு கொண்டு வா என்று கூறினார். சாது இதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறார் என்று எதிர்பார்த்த நேரத்தில் தனது வேஷத்தை கலைத்து சாதுவாக வந்த அவர்தான் பீர்பால் என்று எல்லோரும் அறிய தன்னை வெளிப்படுத்தினார். அனைவரும் ஆச்சரியமடைந்து பீர்பாலின் ஞானத்தை பாராட்டினார்கள். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வேதம் நமக்கு கூறுகிறதல்லவா? சம்பாதித்துக் கொள்வோமா?

ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே இரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கே பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அக்கால பிரவியை போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தல எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்துகிறதுனாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களை சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறதுனாலேயே தேவனுக்காக பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவு மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரதவிக்கப்பட்டு தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷரால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலதையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலதையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தை கீழ்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்துக்கு ஏதுவாயிருக்கிறோம்? நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலே உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்கிறேன். அப்படி போராடினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன?
மறித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கென்று விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறீர்களே. உங்களுக்கு வெக்கம் உண்டாக இதை சொல்கிறேன். ஆகிலும் மறித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தி ஏனனே, நீ விதைக்கிற விதை செத்தாலே ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனிய விதையாமல் கோதுமையே அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாமிசமும் ஒரே விதமான மாமிசம் அல்ல. மனுஷனுடைய மாமிசம் வேறு, மிருகங்களுடைய மாமிசம் வேறு, மச்சங்களுடைய மாமிசம் வேறு, பறவைகளுடைய மாமிசம் வேறு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசுவாசித்திருக்கிறது. மறித்தோரன் உயிர்த்தெழுதலிலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் இல்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிடத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இந்த அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இந்த சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இந்த அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இந்த சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெல நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக.

இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு முதுமையில் முழுமை. ஓல்ட் இஸ் கோல்டு. வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி சங்கீதம் 21. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் கழிகூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்களை எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர், கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். இன்றைய மனப்பாட வசனம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், ஏசாயா 40:30-31. வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலம் பெற்று கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். Even youth grow tired and weary, and young men stumble and fall. But those who wait on the Lord will renew their strength. They will soar on wings like eagles. இன்றைய தியானம் சிறப்பாக மூத்த குடிமக்களுக்கு, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உரியது. இரத்த ஓட்டத்தை பெருக்கவும் தசை பலத்தை கூட்டவும் காலை மாலையில் ஓடுவது நல்லது. ஆனால் திறந்த வேதத்துடனும் திறந்த மனதுடனும் தினமும் கர்த்தர் முன் உட்கார்ந்திருக்கும் பயிற்சியானது மேற்குறிப்பிட்ட வசன பகுதி வாக்கு பண்ணுவது போல நமது ஆற்றலை புதுப்பித்து நமது உள்ளான மனிதனுக்கு ஆன்மீக சக்தியை கூட்டி கொடுக்கும். படைப்பின் ஆண்டவருக்கு முன் அவசரப்படாமல் நேரம் செலவழிப்போருக்குத்தான் நொறுங்கியிருத்தலின் ஆசீர்வாதம் கிட்டும். இரத்த குழாய்கள் இறுகி போவதை விட இருதயம் கடினப்பட்டு போவதே வயதை கூட்டும். தனது இவ்வுலக வாழ்வை ஒரு யாத்திரைக்கு ஒப்பிட்ட சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொன்னான், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு பாடல்களாயின என்று அறிக்கையிட்டான். சங்கீதம் 119:54. ஆண்டுதோறும் நெடுகவே வாங்கப்பட்டு ஆனால் வாசிக்கப்படாத புத்தகங்கள் சராசரி கிறிஸ்தவர் ஒவ்வொருவர் அலமாரியிலும் தூங்கிக் கொண்டிருக்கும். வயதான காலத்தில் கிடைக்கும் நேரங்களில் இப்புத்தகங்களை, அதுவும் குறிப்பாக கடவுளின் பரிசுத்தர்கள் மற்றும் பணியாளர்களின் சரிதைகள், சுயசரிதைகளை வாசியுங்கள். பயோகிராபிஸ், ஆட்டோபயோகிராபிஸ். வாசிக்க முடியாத அளவு உங்களுக்கு எப்பொழுதும் வயதாகி விடாது. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுவதை கவனியுங்கள், நான் உடலை விட்டு பிரியும் காலம் வந்தது, ஓட்டத்தை முடித்தேன், நீ சீக்கிரம் என்னிடம் வர முழு முயற்சி செய், மேலங்கியையும் புத்தகங்களையும் குறிப்பாக தோல் சுருளர்களையும் எடுத்து வா என்று 2 தீமோத்தேயு 4:5 எழுதினான். வயதான காலத்திலும் 1931 அக்டோபரில் ஒரு நாள் ஏமி கார்மைக்கல் அம்மையார், 18 வாழ்ந்தவர்கள், 19 51 வரை இருந்தவர்கள், கீழே விழுந்து ஒரு காலை ஒடித்துக் கொண்டார்கள். ஒரு கணுக்காலும் அவர்களுக்கு புரண்டு விட்டது. 36 இடையறாவது இந்தியாவில் உழைத்த அவர்களின் எஞ்சிய ஆண்டுகள் படுக்கையிலேயே செலவிடப்பட்டன. படுத்துக்கொண்டே தனது பணியை டோனாவூரில் தொடர்ந்து செய்தார்கள். ஏற்கனவே பல புத்தகங்கள் எழுதியிருந்த அவர்கள் படுக்கையில் இருந்த காலத்தில் இன்னும் 13 புத்தகங்கள் எழுதியதோடு கூடுதல் செய்யுள்கள் எழுதுவதிலும் தீவிரமாயிருந்தார்கள். ஏற்கனவே தான் எழுதிய புத்தகங்களை திருத்தி மேம்படுத்தினார்கள்.
பிரியமானவர்களே, நல்ல இசைகளையும் இறை செய்திகளையும் ஒலி நாடாக்களில் கேளுங்கள். முழு வேதமும் தனியாக புதிய ஏற்பாடும் ஒலி நாடாக்களில் உண்டு. வயதான காலத்தில் சில வேளைகளில் வாசிப்பதை விட கேட்பது சுலபமாயிருக்கும். ஒரு யூத பழமொழி உண்டு, அதை வாசிக்கிறேன். அறியாதவர்களுக்கு முதிர் வயது குளிர்காலம், படிக்கிறவர்களுக்கோ அது அறுப்பு காலம். For the ignorant, old age is as winter. For the learned, it is a harvest. ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது, அதை நான் பாடுகிறேன்.

இளைஞர் இழைப்புடைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலம் பெற்று கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, தாயின் வயிற்றில் நாங்கள் உருவாகும் முன்னதாகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், அழைத்து விட்டீர். கர்த்தாவே, நரை வயது வரை நீர் எங்களை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். இம்மட்டும் தாங்கினேன், இனிமேலும் தாங்குவேன். இம்மட்டும் ஏந்தினேன், இனிமேலும் ஏந்துவேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப உம்முடைய திருவசனத்தில் எங்களுக்கு தந்திருக்கிற திருவாக்குகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உலகம் ஒருவேளை இனி இவர்களால் பயனில்லை என்று சொல்லி வயதானவர்களை தூக்கி ஓரங்கட்டிவிடும். ஆனால் ஆண்டவரே, வயதாக வயதாக உம்மோடு உள்ள எங்களுடைய உறவு அதிகரிக்க அதிகரிக்க உமது வெளிப்பாடுகள் எங்களுக்கு கூடிக்கொண்டுதான் இருக்கும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, வயதாகிவிட்டதே என்று சொல்லி நாங்கள் மனமடிவாகி விடாதபடிக்கு, வயதாக வயதாக இன்னும் கர்த்தாவே நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற எஞ்சி ஆண்டுகளிலே நாங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து தினமும் புதிய பலம் பெற்றுக்கொண்டு கழுகுகளை போல செட்டையை அடித்து எழும்பி முன் சென்று அவைகளை நாங்கள் நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்ல நீர் எங்களுக்கு உதவி தாரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வயதான ஒவ்வொரு தாயாருக்காகவும் தகப்பனாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து தளர்ந்து அவர்கள் முழங்கால்களை கர்த்தாவே நீ தட்டி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை அவர்கள் வியாதி படுக்கையில் இருந்தால் கூட கர்த்தாவே இந்த நாளிலே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை, தெய்வீக வல்லமை அவர்களுடைய தசைகளுக்குள்ளும் நரம்புகளுக்குள்ளும் எலும்புகளுக்குள்ளும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பாயட்டும் என்று சொல்லி அவர்களுக்காக உம்மிடத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். கர்த்தர் நன்மை செய்வீராக. ஆசீர்வாதமான, வேதனை இல்லாத, ஆனந்தமான, மகிழ்ச்சியான, நிறைவான வாழ்நாட்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கூட்டித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

ஜீசஸ் ஆவியானவரே நன்றி. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலவேளையில் நம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஆவியானுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாக. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை துதிக்கவும், அவரை உயர்த்தவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. துதிப்பதே என்

துதிப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருமித்த அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது கர்த்தர்.

அவரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறாரே, அவரை துதிப்பது எவ்வளவு பெரிய வாக்கியம். ஹாலலூயா, ஹாலலூயா. அவரை துதிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை மனிதனாக படைத்தார். ஹாலலூயா. அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவதற்காக அவர் சொல்றாரு, இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஹாலலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்த சுகம், நமக்கு தந்த ஐஸ்வர்யம், நமக்கு தந்த பலன், நமக்கு தந்த விடுதலை, தேவன் நமக்கு தந்த சகல காரியங்களையும் உங்கள் மனதில் நினைவு கூர்வீர்களானால் நீங்கள் அந்த ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க முடியும், அந்த தேவனை துதித்து கொண்டே இருக்க முடியும். அவரை உயர்த்துவது ஒரு பெரிய பாக்கியமே, அவரை துதிப்பது ஒரு பெரிய பாக்கியமே. ஆமென். பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். ஆமென். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி பலிகளை செலுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.

துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாத இருக்கும்படி ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். கர்த்தருடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

பாதம் ஒன்றே எனக்கு போதுமே, உம்முடைய பாதம் எனக்கு இன்பமானதல்லவா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து பெற்றுக்கொண்டது போல உம்முடைய பாதம் எனக்கு இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6 ஒரு சகோதரி தான் இஸ்ரேல் தேசத்துக்கு சுற்றுப்பயணம் செல்லலாமா வேண்டாமா என்பதை குறித்து தேவ சித்தத்தை அறிய விரும்பினாள். சுற்றுப்பயணத்தை குறித்த தகவல்கள் அடங்கிய கைப்பிரதிகளை பெற்று வந்தாள். அதை திரும்ப திரும்ப வாசித்தாள். ஆனால் அவளுக்கு போவதா வேண்டாமா என்று ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. தான் அந்த பயணத்தை மேற்கொள்வதா வேண்டாமா என்று தேவ சித்தத்தை அறிய பல முறை ஜெபித்தாள். அந்த குழுவில் பயணம் செய்ய வேண்டியவர்கள் பணம் செலுத்த வேண்டிய தேதியும் வந்தது. மீண்டும் சுற்றுலா ஒழுங்கு செய்யும் நிறுவனத்திடமிருந்து போயிங் 747 நியூயார்க்கிலிருந்து டெல்அவீவுக்கு செல்ல வேண்டும் என்ற தகவலும் வந்தது. இன்னும் குழம்பிய நிலையிலேயே அந்த சகோதரி இருந்தாள். இரவு படுக்கச் சென்ற அந்த சகோதரி மறுநாள் காலையில் எழுந்தவுடன் தன் படுக்கைக்கு எதிரே இருந்த டிஜிட்டல் கிளாக்கை பார்த்தாள். அது 747 என்று மணி காட்டிக் கொண்டிருந்தது. சுற்றுலா பயணிகளின் ஆகாய விமானமும் போயிங் 747 என்பதால் ஆண்டவர்தான் 747 என்ற எண்ணை தன் கண்ணில் காட்டியிருக்கிறார். எனவே தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போவது தேவ சித்தம் என்று முடிவு செய்தாள். பிரியமானவர்களே, நாமும் நம் வாழ்வில் பல முறை தேவ சித்தத்தை அறிய போராடி கொண்டிருக்கிறோம். இந்த சகோதரி போல கூட்டுத்தனமாக எதையாவது பார்த்துவிட்டு தேவ சித்தத்தை உறுதிப்படுத்த துடிக்கிறோம். பல நேரங்களில் நமது வாஞ்சையும் திட்டத்தையும் தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உண்மையிலேயே நாம் தேவ சித்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த காரியத்தில் நம்முடைய விருப்பத்தையும் வாஞ்சையையும் தேவ சமூகத்திலே ஒப்புவித்து விட வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நமது மனம் புதிதாக வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை சந்திக்க போவதற்கு சற்று முன்பு கெத்செமனே தோட்டத்திலே சென்று மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபித்தார். அப்பொழுது தமது விருப்பத்தை பிதாவிடம் தெரிவித்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். ஆனால் பிதா இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பிதாவை கட்டாயப்படுத்தி நிர்பந்தித்து ஜெபிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய விருப்பத்தை பிதாவிடம் தெரிவித்துவிட்டு கூடவே, ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபித்தார். பிரியமானவர்களே, நாம் பல சமயங்களில் தேவனை நிர்பந்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமண வரன் தான் கண்டிப்பாக அமைய வேண்டும், எனக்கு இந்த குறிப்பிட்ட வீட்டை தாரும், இந்த வேலையை எனக்கு தந்தே ஆக வேண்டும் என தேவனை கட்டாயப்படுத்துகிறோம். அதற்கு மாறாக தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். குருட்டுத்தனமாக அடையாளங்கள் எதையாவது பார்த்துவிட்டு இதுதான் தேவ சித்தம் என்று நாம ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. ஆகவே நமது விருப்பங்களை தேவனிடம் ஒப்புவித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் வேண்டாத பாதைகளை நமக்கு அடைத்து அவருக்கு சித்தமான பாதைகளை மட்டும் திறப்பார். அந்த காரியம் தேவ சித்தம் என்றால் நம்முடைய மனதில் தத்தளிப்பு இருக்காது. தேவ சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பும். தேவன் தமது சித்தத்தை அறிய நமக்கு உதவி செய்வாராக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மத்தேயு 5:4 நாம் பார்க்கலாம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று வசனத்தில் இப்படியாக சொல்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அன்பானே, இந்த துயரப்படும்போது நாம் என்ன செய்கிறோம்? ஐயோ, நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வந்துருச்சு, வருத்தம் வந்துருச்சு, இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் வந்துருச்சு என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம், துயரப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்பானே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். இப்போ பாக்கியவான்களை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதல்ல ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இங்கே துயரப்படுபவர்களும் பாக்கியவான்கள் என்று. நாம் என்ன நினச்சிட்ருக்குறோம்? நாம் தான் வந்து தரித்திரம் பிடிச்சவங்க, நமக்கு இருக்கிற கஷ்டத்தை போல் வேறு யாருக்கும் இல்லை, நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், இப்படிப்பட்ட நெருக்கம், ஃபைனான்ஸ் பிரச்சனை, இப்படிப்பட்ட வியாதி பிரச்சனை, இப்படிப்பட்டதான எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமை, நமக்கு ஏன் நம்ம எல்லாராலையும் ஒடுக்கப்படுகிறோமேனு சொல்லி துயரப்பட்டு கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியன், நீ உனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்ப, ஆனால் துயரப்படுவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வேத வசனம், ஆண்டவர் சொல்கிற மேலான ஒரு சத்தியம் என்னென்னா, நீ பாக்கியவான் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ துயரப்படுவது ஒரு பாக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல் எப்படிப்பட்ட ஆறுதலாம்? வரத்திலிருந்து வரக்கூடிய ஆறு. நமக்காகவே துயரப்படுவர்களை ஆற்றுவதற்கென்றே ஒருத்தவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பாருங்க, அவர் வர்றதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக அவரை பற்றி சொன்ன காரியத்தை ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 61:2-3 நம்ம வாசித்தோம்னா இப்படியாக இருக்கிறது. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அப்படியே துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். பாருங்க, நமக்கு இந்த துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக ஒருத்தரை அனுப்புவேன்னு சொல்றார். அவர் தான் ஏசாமி. அதனால ஏசாமி வருவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. பாருங்க, கர்த்தர் நம்முடைய தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நம்ம இந்த துயரப்படுகிறவர்கள் அனைவரும் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்களாம். இந்த துயரப்படுவர்களை சீர்படுத்தவும் அவர்களை வந்து ஆறுதல் செய்யறதுக்குன்னே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அன்பாங்க, அதனால் அவர் வந்த பிறகு நம்ம துயரப்பட்டு கொண்டு உட்கார்ந்துருந்தோம்னா இந்த சத்தியத்தை அறியாதனால என்று தான் நாம் சொல்ல முடியும். பாருங்கள், அவருக்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் வந்திருக்கிறார். அன்பானிலே, இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை நாம் அறிந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் துதிக்க ஆரம்பிப்போம். இந்த துயரப்பட்டது நல்லது, ஆண்டவர் இந்த உபத்திரம் வந்தது நல்லது, உம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்கிறார். இந்த உபத்திரமோ இந்த துன்பமோ இந்த துயரமோ நம்ம வரலன்னா இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய அன்பையும் அவருடைய கம்ஃபர்ட் அவருடைய ஆறுதலையும் நாம் கண்டிருக்க முடியாது. அன்பும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான். இந்த 5 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை மட்டும் எனக்கு வரலன்னா, அந்த துயரமான காரியம் அந்த சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலைன்னா, இந்த

எந்த சம்பவம் உன்னை துயரப்படுத்துது, எந்த சம்பவங்கள் இல்லை எந்த ஒரு காரியங்கள் உன் வாழ்க்கையில் துயரத்தை கொண்டு வருகிறது, எதனால் நீ சோர்ந்து போகிற, அந்த நேரத்தில் நீ துதிக்க கற்றுக்கொள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட துயரமான சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அது உம்முடைய மகிமை விளங்கும்படியாக, நான் நீதியின் விருட்சங்களாக இருக்கணுன்றதுக்காக நீர் இப்படிப்பட்ட துயரத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறீரே, அதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு துக்கப்படுகிற காரியத்தை, வேதனைப்படுத்துகிற காரியத்துக்காக நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, துயரப்படாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆனந்த தைலத்தை மகிழ்ச்சியோடு அதை வரவேற்று, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை அவர் கொடுக்குறார்ன்ற துதிக்கிற காரியத்தை நீ கற்றுக்கொள்ளும்போது உண்மையிலே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அதனால என்னுடைய பல இந்த கிறிஸ்துக்குள்ளே நான் வந்த பிறகு பல சூழ்நிலையில் நான் துயரம் அடைந்திருக்கிறேன். அப்படியெல்லாம் அடையும்போது ஒரு பாடல் என்னை வந்து நிச்சயமாக தேற்றும். அதை நான் இந்த இடத்துல அதை கூற ஆசைப்படுகிறேன். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான் என்று ஒரு பக்தன் பாடியிருக்கான். அதனால உனக்கு வியாதியோ பல பிரச்சனைகளோ கடன் பிரச்சனையோ ஒன்றை துயரப்படுத்துகிறதா, யாரும் இல்லை நமக்கு உதவி செய்யன்னு சொல்லி நீ துயரமாக இருக்கிறியா, இந்த பாடலை கேட்டுப்பார், உன்னை ஆண்டவர் ஆசிரியப்பார். துதியின் ஆவியினால் நீ துதித்துப்பார், ஆண்டவர் நீ நிச்சயமாக தேற்றுவார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்படிப்பட்ட பாக்கியமாம், நாம் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அன்பாலே, இனி எந்த ஒரு காரியம் உன்னை துயரப்படுத்தினாலும் அந்த காரியத்துக்காக நீ துயரப்பட்டு சோர்ந்து ஒடுங்கி போய் இருக்காத. அன்பானவரே, உன்னை மீட்க, உன்னுக்கு ஆறுதல் படுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை நாம் அண்டிக்கொள்வோம், அவரிடத்தில் ஆறுதல் பெற்றுக்கொள்வோம், அவரையே நாம் துதித்து பாடுவோம், மகிழ்ந்து பாடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய துயரத்துக்கு பதிலாக சிங்கார தைலத்தையும் ஆனந்த சிங்காரத்தையும் அப்படின்னு அந்த சிங்காரத்தை நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் துயரப்பட வேண்டாம். துயரப்படும் போது நீங்கள் துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். தேங்க்யூ. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் துயரமாக இருக்கும்போது ஆறுதல் படுத்துவதற்குன்னே நீர் எங்களுக்கு வந்திருக்கிறீர். இந்த உலகத்துக்கு நீர் அவதரித்த நோக்கம் துயரப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தவும், துயரப்படுறதுக்கு பதிலாக அவளுக்கு சிங்கார தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்க வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த துயரம் வந்ததுக்காக நன்றின்னு சொல்லி துதிக்க எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அதனால் எவ்வளோ பெரிய ஆறுதலை நான் பெற்றிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்படியாக துதித்து ஆண்டவரே அந்த துயரத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க உம்மால் தான் முடியும். ஆண்டவரே, நீர் தான் அவளுக்கு தாயுமாய் தகப்பனுமாய் இருந்து அவளை விடுவிக்க வேண்டுமா செபிக்கிறேன். நீர் அப்படியாக செய்ய போகிறீங்க. நன்றி. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. அந்த துயரத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து உங்களுடைய ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் எட்ட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். தேங்க்யூ அன்பாங்களே.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகூற மனதாயிருந்தீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து சொன்ன சாட்சி இது. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றால் அந்த சாட்சியில எவ்வளவேனும் பொய் இல்லை. இந்த பூமியிலே வாழும்படி கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையை நியமித்திருக்கிறார். நம்முடைய ஓட்டம் முடிவதற்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பரலோக தேவனிடத்திலிருந்து நாம் கேட்போமானால் இதைவிட மேன்மை, இதைவிட பெரிய பாக்கியம் வேறு இல்லை. தேவனால் புகழப்படுகிறவன் அவன் உத்தமன், அவன் பாக்கியம் உள்ளவன், அவனே மேன்மை உள்ளவன். இங்கே கர்த்தர் யோவான் ஸ்நானனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஒரு மெழுகுவர்த்தி நாம் கொளுத்தி வைக்கும் போது நமக்கு தெரியும், அது எரியும் போது ஒரு புறம் அது எரிகிறது, இன்னொரு புறம் அது கரைகிறது. கரைகிற அதே நேரத்தில் அது வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த வெளிச்சம் அந்த பகுதியிலே இருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. கடைசி வரைக்கும் அது கரைந்து முடியும் வரைக்கும், அந்த மெழுகு கரைந்து வற்றும் வரைக்கும் அதிலிருந்து வெளிச்சம் வந்து கொண்டு தான் இருக்கும். யோவானுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருந்தது என்று இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். அது இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவன் தன் வாழ்நாட்களை வீணாக்கவில்லை. கடைசி வரை அவன் பிரகாசித்து கொண்டிருந்தான். அவனோடு இருந்தவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள், இயேசுவை கண்டு கொண்டார்கள், இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அப்படி பின் சென்றவர்களில் ஒருவன் தான் யார் தெரியுமா? அந்திரேயா. அந்த அந்திரேயா யாரு? சீமோன் பேதுருவனுடைய சகோதரன். அந்த அந்திரேயா தான் பேதுருவை இயேசுவின் இடத்துல அழைத்து வருகிறான். ஆமீன். இதற்கெல்லாம் காரணம் என்ன? யோவானுடைய வாழ்க்கை அது பிரகாசமா இருந்தது, அது பிரகாசித்தது. அவனை குறித்து இயேசு சாட்சி கொடுக்கிறார். யோவானுடைய வாழ்க்கை இப்படி பிரகாசிக்க காரணம் என்ன? காரணங்கள் அநேகம் வேதத்தில் இருந்தாலும் இந்த காலை வேளையில ஒரே ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து காண்பித்து செபிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் யோவானை குறித்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 5வது வசனம் கடைசி 6வது வசனத்தின் முதற் பகுதியை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய், எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் போய் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. யோவானுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது தெரியுமா? தன் கால் போன போக்கிலும், தன் கண் போன போக்கிலும், தன் மனம் போன போக்கிலும் அல்ல, மாறாக இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் அவன் புறப்பட்டு போனான். என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் இஷ்டப்படி, நம்முடைய விருப்பப்படி, அல்லது யாரோ சொல்வதை கேட்டு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்மால் எரிந்து பிரகாசிக்க முடியாது, மாறாக எழுதியிருக்கிறபடி. ஆமேன். அவர் நமக்கு காண்பித்த பாதைகளிலே, அவர் நமக்கு சொன்ன ஆலோசனையின்படி, கர்த்தருடைய வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்குமானால் யோவானை போல நாமும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருப்போம். நம்மோடு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டு கொள்ளும்படியாய் ஆசீர்வாதமாயிருப்போம். தேவனால் சாட்சி பெறுவோம். இந்த அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, யோவானை குறித்து நீ சாட்சி கொடுத்தீரே. யோவானுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து சாட்சி பெற்று கொள்ளத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கை இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். நீர் எங்களுக்கு எழுதி தந்த பிரகாரமாய் எங்கள் வாழ்க்கை ஓட்டம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளின் வாழ்வும் வார்த்தையும் நிகழ்வு கூடாக உங்களை சந்திக்கிறதில் இன்றைக்கான தலைப்பு சுட்டரிப்பின் ஆவி. அதற்கான எடுத்துக் கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தையானது எசாயா 4:3. ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் ஜெருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி விடுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இரண்டு அனுபவத்தை பார்க்கிறோம். முதலாவது ரட்சிப்பின் அனுபவம், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம். அந்த அபிஷேக அனுபவத்தோடு அக்கினியாலும் நிரப்பப்படுகிறீர்கள். அந்த அக்கினி உங்களுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணும்படி சுட்டரிக்கிற ஆவியாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனை சுற்றிலும் இரண்டு வித போராட்டங்கள் இருக்கின்றன. முதலாவது பாவ போராட்டம், இரண்டாவது பாவ பழக்க வழக்க போராட்டம். ஒரு மனிதன் எத்தனையோ ஆயிரம் பாவங்கள் செய்தாலும் அவன் சிலுவை அண்டை வந்து நிற்கும் போது இயேசுவின் இரத்தம் அவன் மேல் விழுந்து பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்கி விடுகிறது. இதோடு பிரச்சனைகள் தீர்ந்து விடுகிறது இல்லை. ஒரு சர்ப்பத்தை போல பாவ பழக்க வழக்கங்கள் சந்தர்ப்பம் தேடி அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. பின்தொடருகிற பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை பெற என்ன வழி? அதற்காகத்தான் நாம் பரிசுத்த அக்னியிலிருந்து வருகிற சுட்டரிப்பின் ஆவியை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அக்னிமயமானவரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள் இறங்கிவார். கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ சுபாவங்களை, தீய நினைவுகளை, எண்ணங்களை இருதயத்திலிருந்து சுட்டரித்து நீக்கி போடும் என்று கேட்க வேண்டும். சாதாரணமாக உங்கள் வீட்டுக்கு ஒரு விஷப்பாம்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது அதை தலையில் அடித்து கொள்ள வேண்டும். பின்பு அதை அக்கினியால் சுட்டரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பூரண நிம்மதியும் ஜெயமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆதாம் ஏவாளை வஞ்சித்து மனுக்குலத்தை பின்தொடர்ந்த வலுசற்பமாகிய பாம்பை ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தோற்கடித்தார். அதன் தலையை நசுக்கினார். இயேசுவின் பாதங்களிலே வழிந்த இரத்தம் அவன் மேல் நமக்கு ஜெயத்தை தருகிறது. அதோடு காரியம் முடிந்து போய்விடவில்லை. அந்த வலுசற்பத்தை சுட்டரிக்க வேண்டும். சிலுவையிலே பாம்பை நசுக்கின 50வது நாள் பெந்தகொஸ்தே நாளாகும். அன்றைக்கு சீசர்கள் மேல் ஆண்டவர் அக்னி அபிஷேகத்தை ஊற்றி பாம்பின் சுபாவமாகிய பாவ பழக்க வழக்கத்தை சுட்டரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினர். தேவ பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டேம் என்று சும்மா இருந்து விடாதிருங்கள். உங்களுடைய மாம்சத்தின் ஒவ்வொரு அணுக்களும் பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கும்படி ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. பாம்பை போல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் சுட்டரிப்பின் ஆவியினால் உங்களை நிரப்ப வேண்டியது அவசியம்.

ஆஸ்பத்திரிகளிலே விஷக்கிருமிகளோ வைரஸோ பரவாதபடி நோயாளிகளின் பழைய உடையை தீக்கொளுத்துவார்கள். இஷ்டவேலருக்குள் சாபத்தை கொண்டு வந்த ஆகானையும் அவனுடைய வீட்டாரையும் சுட்டரித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பிசாசின் சுபாவங்களையும் பாவ உறவு முறைகளையும் சுட்டெறியுங்கள். அப்பொழுது ஆவியில் விடுதலையும் சமாதானமும் உண்டாகும். ஆமென். உங்களுடைய நினைவிற்காக, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா 12:41. நாளைய தினத்தில் மீண்டும் ஒரு வாழ்வும் வார்த்தை நிகழ்வு கூட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அன்பு வணக்கம்.

சிந்திப்போம், செயல்படுவோம். கடவுள் இந்த அழகான பூமியை படைச்சு மரம், செடி, கொடி, விலங்கு, பறவை எல்லாத்தையும் படைச்சு கடைசில மனிதனையும் படைச்சு எல்லாரும் சந்தோஷமா வாழுங்கன்னு சொன்னாரு. மனுஷனை தவிர வேற எந்த உயிரினமும் லாப நோக்கத்தோட வாழ்றதில்ல. பறவைகள் பாடுது, ஆனா லாப நோக்கத்துக்காக எந்த பறவையும் எப்பவுமே பாடினதில்ல. பணத்தை விடுங்க, தாம் பாடுறதை கேட்டு ரசிக்க யாராவது இருக்காங்களான்னு கூட பறவைகள் கவலைப்படுறதில்ல. தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த பறவைகள் பாடுது. மலர்கள் நறுமணத்தை வீசுது. எந்த மலராவது இது என்னோட மனம், இதுக்கு எனக்கு காப்பிரைட் கொடுங்கன்னு கேட்கறது கிடையாது. என்னுடைய மனம் உன்னுடைய மனத்தை விட சிறந்தது அப்படிங்கிற போட்டி பொறாமையும் கிடையாது. என்னை எவ்வளவு முகர்ந்து பார்த்தாலும், எவ்வளவு தூரம் நசுக்கினாலும், நான் நறுமணம் வீசுவதை நிறுத்தவே மாட்டேன்னு மலர் தன் உயிருள்ள வரை மணந்துகிட்டே இருக்குது. சூரியனை பாருங்களேன், அது கொடுக்கும் ஒளியும் வெப்பமும் நமக்கு உயிர் மூச்சு இல்லையா? தான் வாரி வழங்கும் செங்கதிருக்கும் வெப்பத்திற்கும் சூரியன் கைமாறா நமக்கிட்ட என்ன கேக்குது? எதுவுமே இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கதிரவன் ஒளியை நம் மேல பாய்ச்சுது. இந்த முழு உலகமே தன்னையும் இல்லாம அடுத்தவருக்கு கொடுத்து உதவும் பண்போட திகழுது. ஆனா மனித ஜாதி மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. எதை செய்தாலும் அதுல தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடையே மனிதன் செயல்படுறான். அதனாலத்தான் மன அழுத்தம் வருது, பலவிதமான நோய்கள் வருது, மனமும் உடலும் சோர்வு அடையுது, வலிமை இழக்குது. ஏன் இதெல்லாம் மனுஷனுக்கு மட்டும் நடக்குது? ஏன்னா இந்த உலகம் தன்னயத்துக்காக படைக்கப்பட்டது அல்ல. எங்கெல்லாம் லாப நோக்கமும் தன்னயமும் காணப்படுதோ அங்கெல்லாம் அழிவு உண்டு. இதுதான் உலக நியதி. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்மஸ்வாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது.

0: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:5-6 நாம் வாசிக்கலாம்.
1: Proverbs chapter 3 verses 5 and 6.
0: நீதிமொழிகள் 3:5-6.
1: Proverbs 3 verses 5 and 6.
0: உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
1: Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
1: And he shall direct your paths.
0: ஒரு மொழியாக்கம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது உன்னை சரியான பாதைகளில் நடத்துவார்.
1: There's another translation or version that says he will guide you on the right paths.
0: Amplified version என்று சொல்லப்படுகிற ஒரு மொழியாக்கத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது.
1: It is said in amplified version this way.
0: அதாவது உன்னுடைய பாதைகளை நேராக்குவார், அதை சுலபமாக்குவார்.
1: And he will make your path straight and smooth.
0: அதாவது உன்னுடைய வழியில இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் விலக்கி போடுவார்.
1: And he will also remove all the obstacles that block your way.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆம், நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பாதையை தேவன் செவ்வையாக நாம் நடக்க வேண்டும், செவ்வையான பாதையில போக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம், அவருடைய பிரியம்.
1: The very purpose of God and it is delight that we should walk in a right path and a straight path.
0: வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சராசரங்களை ஆண்டுகை செய்கிற தேவன் நம்முடைய வழிகளை நடத்துகிறார், நம்முடைய பாதைகளை எல்லாம் செவ்வையாக்குறார்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்.
1: How great privilege to know that the Lord who the creator of the heaven and earth, the one who rules all the earth, is directing our paths.
0: அதாவது இவ்வளவு மகத்துவமான தேவன் நம்மை நடத்துகிறார் என்று எண்ணுவதே ஒரு பிரமிப்பாக இருக்கிறது.
1: So when you think or consider that this great God is leading us, it is really marvelous in our eyes.
0: நீங்கள் 103 சங்கீதம் 14 வசனம்
1: மனுஷனுடைய
0: நாட்கள் புல்லுக்கொப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் அதை அறியாது.
1: As for man, his days are like grass, as a flower of the field, so he flourishes, for the wind passes over it, and it is gone, and its place remembers it no more.
0: அதாவது கால சுழலாகிய காற்று நம் மேல வீசுறதுல நம்முடைய வாழ்க்கை இல்லாம போயிருது.
1: So when this wind of time passes over us, we are just gone in a moment.
0: நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு புல்லை போல இருக்கிறது.
1: Our life is like a grass.
0: நாம இருந்த இடத்தை கூட ஜனங்கள் மறந்து போகிற நிலைமையில தான் நம்ம லைஃப் இருக்கு.
1: Our life is in such a situation where people forget the place where we existed.
0: நம்மளுடைய லைஃபை கொஞ்சம் யோசித்து பாருங்க.
1: Just consider your life.
0: நம்மளுடைய வீட்ல இருந்த நம்மளுடைய முதியோர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க.
1: Consider our elders who were in our house.
0: நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தாத்தாவை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும்.
1: Our children knows their grandfather.
0: ஆனா நம்ம தாத்தாவை அவங்களுக்கு தெரியாது.
1: But they don't know our grandfather.
0: அத சுத்தமா மறந்துறாங்க.
1: They forget it easily.
0: ஒரு முறை கூட அவங்க பேர் என்னன்னு கூட நம்ம பிள்ளைங்க கேட்டது கிடையாது.
1: Our children have not even asked their names even.
0: அதுதான் மனுஷனுடைய லைஃப்.
1: That is the life of a man.
0: அது இருந்த இடம் கூட தெரியாமல் போகிற ஒரு புல்லை போல தான் அவன் இருக்கிறான்.
1: So he is like a grass which is actually totally gone where he existed.
0: அந்த புல் எப்படி இருந்த இடம் தெரியாம இருக்கோ அப்படி இருக்கிறான்.
1: Like how the place of the grass will be not found, similarly he will not be found at all.
0: ஆனால் கோ பாருங்க, இவ்வளவு அநித்தியமான நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சீரா நடத்தணும், செவ்வையா நடத்தணும், அதை நேரா நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க.
1: But when you consider this mortal life of us, but God wants us to lead that in a right path. He wants to direct us and take us in a straight path.
0: நாம் கவனித்தோம் கடந்த 2-3 நாட்களாக.
1: In the last two days we meditated on this.
0: தேவன் யாருடைய பாதையை செவ்வைப்படுத்துவார்?
1: Whose path will God direct?
0: மூன்று காரியங்கள் அந்த வசனத்தில் இருக்கிறது.
1: There are three things in this verse.
0: முதலாவது யாரை நடத்துவார் என்று சொன்னா, தங்களுடைய சுய புத்தியின் மேல சாயாதவங்களை கர்த்தர் நடத்துவார்.
1: First the Lord will lead the one who do not lean on their own understanding.
0: ஏன் நம்முடைய சுய புத்தியில சாய கூடாது நான் உங்களுக்கு கற்பித்தேன்.
1: And I also taught you why we should not lean on our own understanding.
0: நான்கு காரணங்களை சொன்னேன்.
1: I told you four reasons.
0: நம்முடைய சுய புத்தி எப்படிப்பட்டதுன்னா பாவத்தினால் கரைபட்டது.
1: First our understanding is sinful.
0: நம்முடைய சுய புத்தி இரண்டாவது மிகவும் சிறியது.
1: Second our understanding is too small.
0: மூன்றாவது நம்முடைய சுய புத்தி குறுகிய பார்வை உள்ளது.
1: Third our understanding is short sighted.
0: நான்காவது நம்முடைய சுய புத்தி வந்து நிலை இல்லாதது.
1: And fourth our understanding is not stable.
0: ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாவம் நிறைந்த, இந்த குறுகிய, இந்த சின்ன, இந்த ஒரு நிலையில்லாத உன்னுடைய சுய புத்தியை விட்டுட்டினா, அதுல சாயாம இருந்தினா, உன்னை நான் உடைய பாதைகள் எல்லாம் சீர்படுத்துறப்பா உன்னை நடத்துறேன்.
1: The Lord says, when you don't lean on this sinful, small, short-sighted and not unstable understanding of your own, then I will direct your paths and lead you in a straight right.
0: இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்த வேண்டுமானால், கர்த்தர் நம்மை நடத்த வேண்டுமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் நம்பிக்கையாயிரு.
1: And the second thing that the Lord says here, that you should direct our paths, we are supposed to trust in the Lord with all our heart.
0: அப்போ தேவனை முழு இருதயத்தோடு நம்புறதுனா என்ன?
1: So what do you mean by trusting God with all your heart?
0: அதாவது தேவனை நம்புன்னு சொல்லல, முழு இருதயத்தோடு நம்பு.
1: It did not say just trust God, but trust God with all your heart.
0: அப்ப தேவனை முழு இருதயத்தோடு நம்புவதென்றால் என்ன? மூன்று காரியங்களை நாம் நேற்றை கவனித்தோம்.
1: So yesterday we saw three things as what do you mean by trusting God with all your heart?
0: முழு இருதயத்தோடு நம்புவதென்றால் நம்முடைய சுய லாபத்திற்காக தேவனை நம்பாமல் இருப்பது.
1: So trusting God with all your heart means when we don't have parasitical trust.
0: இரண்டாவது, முழு இருதயத்தோடு தேவனை நம்புவதென்றால், இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில முழுமையற்ற அல்லது ஒரு பகுதி மாத்திரம், ஒரு பகுதி மாத்திரம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்க கூடாது.
1: And second, trusting God with all your heart means when we don't have partial trust.
0: மூன்றாவது, முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பு அப்படினா அர்த்தம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கை ஒரு செயலற்ற நம்பிக்கையா இருந்திர கூடாது.
1: And third, when what do you mean by trusting God with all your heart, it means that we should not have passive trust.
0: மூன்றாவது, இந்த வேத பகுதியில் கர்த்தர் நம்முடைய வழிகளை சீர்படுத்த என்ன செய்யணும்னு வாசிக்கிறோம் பாருங்க.
1: And third, in the same scripture portion we read what we are supposed to do for God to direct our paths.
0: நீதிமொழிகள் 3:6.
1: Proverbs 3:6.
0: உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
1: In all your ways acknowledge him.
0: நினைத்துக்கொள்.
1: Acknowledge him.
0: அவரை நினைத்துக்கொள்.
1: Acknowledge him.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த acknowledging அப்படிங்கிறது அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரொம்ப தெளிவா நிறைய பேர் நம்ம இத பார்த்திருப்போம், இத கவனிச்சிருக்க மாட்டோம்.
1: So when you ask what is the meaning of acknowledgement, we would have all seen that, but we have not noticed it properly.
0: ஒருத்தருக்கு நீங்க மணி ஆர்டர் அனுப்புனீங்கன்னா அதுல ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஒன்னு இருக்கும்.
1: If you send a money order to any person, there is an acknowledgement slip attached to that.
0: அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு உறுதிதம் கிடைக்கும்.
1: So it is a proof to say that they have received that amount.
0: நான் பெற்றுக்கொண்டேன் அப்படி அங்கீகரிப்பாங்க.
1: So they will approve saying that I have received it.
0: நீங்க ஒரு புத்தகத்தை வாங்குனீங்கனா அந்த புத்தகத்துக்கு பின்னாலியோ அல்லது முன்னாலியோ acknowledgements னு போட்டுருப்பாங்க.
1: Even when you buy a book, you can find this acknowledgements either at the beginning or the end of the book.
0: அதுல என்ன குறிப்பு எடுத்துருப்பாங்க, குறிப்பு சொல்லிருப்பாங்கன்னு சொன்னா, இந்த புத்தகத்துல உள்ள பகுதிகள் யார் யாருடைய புத்தகத்துல இருந்து நான் எடுத்தேன், யார் யார நான் மேற்கோள் காட்டியிருக்கேன்னு சொல்லி acknowledge பண்ணுவாங்க.
1: So they will refer to the books and other materials from where they have extracted this details.
0: அது மாத்திரம் இல்ல, இந்த புத்தகம் எழுதுறதுக்கு, இத டைப் பண்றதுக்கு, பிரிண்ட் பண்றதுக்கு, இதுக்கு பண உதவி செய்தது யாரெல்லாம் அப்படினு சொல்லி அவங்க பேரை குறிப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவாங்க, acknowledge பண்ணுவாங்க.
1: Also they will acknowledge by mentioning the names of the people who helped them in supporting them or writing or printing or even giving any financial support.
0: அதாவது உன்னுடைய தேவனை நீ எல்லாவற்றிலும் நினைத்துக்கொள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தங்கள் என்னவென்றால்,
1: So what do you mean by the word in all your ways acknowledge God?
0: நினைத்துக்கொள் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு நாலு வார்த்தை சொல்றேன் தமிழ்ல, அதை விளக்கிக் கொள்றதுக்காக.
1: So I will tell you four words so that you can understand what is the meaning of this acknowledge.
0: தேவன் தான் எல்லாம் செய்கிறார் என்று ஒப்புக்கொள்ளுதல்.
1: First, accepting that God is doing everything.
0: இரண்டாவது, தேவனே எல்லாவற்றையும் முடித்தார் என்று அவருடைய பெயரை அங்கீகரித்தல்.
1: And next, recognizing or approving that God has done everything.
0: மூன்றாவது, தேவனே எல்லாம் செய்கிறார்னு சொல்லி மறவாமல் நினைவு கூறுதல்.
1: And third, remembering that the Lord has done everything for us.
0: நான்காவது, தேவனே எல்லாம் செய்கிறார்னு சொல்லி அவருடைய பெயரை குறிப்பிடுதல்.
1: And fourth, mentioning his name that the Lord has done everything.
0: கவனிச்சீங்களா நான் சொன்ன வார்த்தைகள்?
1: Did you notice the words?
0: முதலாவது அவர்தான் செய்தார்னு ஒப்புக்கொள்றது.
1: First, accepting that he has done it.
0: இரண்டாவது, அவர் செய்தார்னு சொல்லி அங்கீகரிக்கிறது.
1: And second, approving that he has done it.
0: மூன்றாவது, அவர்தான் செய்தார்னு சொல்லி அவரை நாம் நினைவு கூறுதல், மறக்காம நினைவு கூறுறது.
1: And third, remembering that he has done it everything.
0: நான்காவது, தேவனுடைய செய்கைகளை நாம வந்து குறிப்பிட்டு சொல்றது.
1: And fourth, mentioning the works of God.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து எல்லாவற்றிலேயும் உன்னுடைய எல்லா வழிகளிலேயும் அவரை நீ நினைச்சு கொள்ளுப்பா.
1: So here the Lord says, in all your ways acknowledge God.
0: நீங்கள் இந்த பூமியிலே தேவன் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிப்புகளை பாருங்களேன்.
1: So just look at all the creation of this world.
0: அதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது 19 சங்கீதம் முதல் 3 வசனங்களை பாருங்க.
1: In Psalm 19 verses 1 to 3 it says,
0: வேதம் சொல்கிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை.
1: The heavens declare the glory of God and the firmament shows his handiwork. Day unto day utters speech and night unto night reveals knowledge. There is no speech nor language where their voice is not heard.
0: இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க.
1: Just look at the words here.
0: என்ன செய்தா இந்த கிரியைகள் சிருஷ்டிப்புகள் என்ன செய்யுதுனா தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்து.
1: All this creation declare the glory of God.
0: அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது.
1: It also proclaims its handiwork.
0: அவர் பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது.
1: They also utter speech day unto day.
0: அவருடைய இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது.
1: And night unto night they reveal knowledge.
0: வெளிப்படுத்துகிறது.
1: It reveals.
0: அறிவிக்கிறது.
1: It proclaims.
0: பொழிகிறது.
1: It utters.
0: தெரிவிக்கிறது.
1: It reveals.
0: எல்லாம் கர்த்தர் தான் செய்தார், கர்த்தர் தான் செய்தார்னு சொல்லுது.
1: So it says or displays saying that the Lord has done it.
0: ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா,
1: but the problem here is,
0: இது எல்லாம் வெளிப்படுத்தினாலும் அதுக்கு என்ன இல்லனா பேச்சும் கிடையாது, அவைகளுடைய சத்தமும் நமக்கு கேட்காது.
1: Though they reveal all these things, but they don't have any speech nor language and their voice is not heard.
0: எங்கயாவது ஒரு மரமோ எங்கயாவது ஒரு பூவோ பேசுறத பாத்திருக்கீங்களா?
1: Have you ever seen any tree or any flower speaking?
0: அது தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தி காட்டுமே தவிர அது பேசாது.
1: They can just show or display the creation of God, but they cannot speak out.
0: இந்த மிருகங்கள், அழகான பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பேச்சு கிடையாது.
1: When you look at animals and very beautiful birds, they don't have speech.
0: அதனோட அழக நம்ம பார்க்கறோம், அதோட சத்தத்தை நம்ம கேக்குறோம், அவ்வளவுதான்.
1: We just see their beauty and we just hear their voices.
0: இன்னும் சிலதுல சுத்தமா சத்தமே வராது.
1: And certain other creatures, they don't even make noise.
0: உதாரணமாக ஒரு புழு போறதே சத்தம் வருது பாத்திருக்கீங்களா?
1: For example, have you noticed worm which makes no noise?
0: சத்தமே இல்லாத अनेक சிருஷ்டிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார்.
1: The Lord has set many creations without any noise.
0: பூக்கள் கூட அப்படிதான்.
1: Even like flowers the same way.
0: சத்தமே வராது.
1: Flowers don't make
0: அது
1: noise.
0: முளைக்கிறதும் தெரியாது, அது பூக்கிறதும் தெரியாது, அது வாடுறதும் தெரியாது, ஒரு சத்தம் இருக்கு.
1: We don't know how it flourishes, how it blossoms and how it withers away.
0: ஒண்ணுமே தெரியாது.
1: We don't know anything about it.
0: இப்ப பாருங்க, இந்த சிருஷ்டிப்பு எல்லாமே கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தினாலும் கர்த்தர் அது வந்து பேசி அதோட மகிமையை சொல்றதுக்கு அதுக்கு அந்த திறமையை கர்த்தர் கொடுக்கல.
1: So though the all this creation declare God's glory, but the Lord has not given its ability to speak out and display it in a louder way.
0: ஆனால் நீங்கள் 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம் வருவீர்களானால்,
1: but if you come to 1 Peter 2:9,
0: வேதம் சொல்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
1: But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light.
0: கவனிச்சீங்களா இந்த சத்தியத்தை?
1: Did you notice the truth?
0: எல்லா கிரியையும் வெளிப்படுத்தும், ஆனா பேசாது.
1: All the creatures will display, but it is a silent display.
0: ஆனால் கர்த்தரோ மனிதராகிய நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு.
1: But God has chosen men like us.
0: எதற்காக?
1: You know for what?
0: அவருடைய பலத்த கிரியைகளை அறிவிக்கும்படியாக.
1: To acknowledge and declare his great creation.
0: அப்போ நம்ம வந்து நம்முடைய வழிகளில் எல்லாம் நினைத்துக்கொள் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே என் வாயை திறந்து நான் வந்து நீர் இதெல்லாம் செய்தீர், நீர் செய்து கொண்டிருக்கிறீர், நீர் செய்ய போகிறீர் அப்படின்றத நான் அறிவிக்க போறேன்.
1: So when you say in all your ways acknowledge him, what does that acknowledgement means? That Lord, I will open my mouth and declare and reveal that you are the one who have done, who is doing and who is going to do all these things.
0: நமக்கு நன்றாய் தெரியும், பிலிப்பியர் எழுதின, பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 2:9-11 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
1: if you read Philippians chapter 2 verses 9-11,
0: ஒரு நாள் வரப்போகிறது.
1: One day
0: இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் என்ன செய்யும்னா முடங்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது.
1: So here the Bible says one day will come when at the name of Jesus every knee shall bow of those in heaven and of those on earth and of those under the earth and that every tongue shall confess that Jesus Christ is Lord to the glory of God.
0: ஆனால் அவைகளெல்லாம் ஒரு நாள் செய்ய போகிற நடக்க போகிற ஒரு காலத்துக்கு முன்பாகவே நம்மை ஆண்டவர் ஏன் ரட்சித்திருக்கிறாருன்னு சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒவ்வொரு பாதையிலேயும் அவரை நினைவு கூர்ந்து அவரை அங்கீகரித்து அவருடைய பெயரை சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி கர்த்தர் நம்மை இன்றைக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
1: But even before that day, why did God save us and kept in this world? It's because that we may declare and proclaim and acknowledge the works of God even while we live in this earth.
0: ஆகவே தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 8 வசனம் வாசிப்பீர்களானால்,
1: That's why if you read in Luke chapter 12 and verse 8,
0: அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவ தூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவான்.
1: And I say to you, whoever confesses me before men, him the son of man also will confess before the angels of God.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: அப்போ acknowledge பண்றது அப்படினா ஆண்டவர் நம்மள எல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறார்னா, அவருடைய நாமம், அவருடைய கிரியை, அவருடைய செய்கைகளை நாம வந்து வாயை திறந்து அறிக்கை பண்ணி acknowledge பண்ணணும் அப்படினு கர்த்தர் விரும்பறார். அப்படி நாம acknowledge பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, நானும் என்ன பண்ணுவேனா உன்னுடைய பெயரை தேவ தூதர்களுக்கு முன்பாக அக்னாலஜ் பண்ணுவேன், அறிவிப்பேன்.
1: So the Lord has set us or appointed us in this world that we might acknowledge and declare the name of the Lord, his works and his greatness and his exaltation, so that the Lord says, if you acknowledge me, then I will also acknowledge you before my angels.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the
0: Lord. கவனிங்க.
1: Listen carefully.
0: நம்முடைய வழிகளில் எல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள் அப்படினு சொல்ற வார்த்தை ரொம்ப எளிமையா தெரிஞ்சாலும், நடைமுறையில நீங்க பார்க்கும்போது நிறைய வேளையில தேவனுடைய நாமத்தை நாம நினைத்துக்கொண்டு அதை அறிவிப்பது, அதை அங்கீகரிப்பது அப்படின்றது அவ்வளவு சுலபம் கிடையாது.
1: So though this word in all your ways acknowledge him appears to be very easy, but in a practical life it is really difficult to acknowledge God in all the things that we do.
0: நான் ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா,
1: Why do I say this?
0: பேதுருவை நீங்க பார்ப்பீங்களானா,
1: When you look at Peter,
0: அவர் இயேசுவை வந்து அங்கீகரிப்பதற்கு அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு அவரை பட்ட பாடம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்.
1: So we know how much he suffered to acknowledge the name of God in this Bible.
0: நீங்க அவரை பத்தி நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க.
1: You don't take as an ordinary person.
0: நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 37 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
1: If you read John chapter 13 and verse 37,
0: அவர் தேவனுக்காக ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள மனிதனா நீங்க பார்க்கலாம்.
1: You can see this man as a devote to God.
0: ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை கூட உமக்காக நான் கொடுப்பேன் அவர் சொன்னார்.
1: He said, Lord, I will lay down my life for your sake.
0: நீங்கள் மத்தேயு 26:33 வாசிப்பீர்களானால்,
1: If you read Matthew 26:33,
0: அவர் சொல்கிறார், எல்லாருமே உம் நிமித்தமாக இடறி போனாலும் நான் வந்து இடறவே மாட்டேன், நான் வழுவ
1: வாழ்க்கையை
0: தேவனை அறிக்கையிடற நேரத்துல பாத்தீங்கன்னா சபிச்சு சத்தியம் பண்ணாரு.
1: But in his life, at the time when he is supposed to acknowledge God, he began to curse and swear.
0: அவரை அறியேன் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி
1: சொன்னாரு. And he said and swore saying that I don't know him.
0: நான் சொல்லுவேன், இந்த காலையில நம்முடைய வாழ்க்கையில தேவனை எல்லா வழிகளிலும் நாம் நினைத்து கொண்டு அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து அவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையை நாம பிரஸ்தாபத்தையும் கொடுப்பதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு ரொம்ப தேவை.
1: I tell you this morning, we need the grace of God that we may acknowledge the works of God and also acknowledge and declare the very creation of God before other people and glorify his name.
0: மூன்று நபர்களை இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வர்றேன்.
1: I want to bring three people before you.
0: இவர்கள் மூன்று பேருமே தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய வல்லமையை தங்கள் வாழ்க்கையில வந்து பலதரப்பட்ட சூழ்நிலைகள்ல தைரியமா அவங்க நினைவு கூர்ந்து அறிக்கை பண்ணாங்க.
1: So all these three people, they just remembered the great works of God in very fearful situation, but acknowledged the name of God.
0: மூன்று பேர்,
1: three people.
0: முதலாவது,
1: First,
0: 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45-47 பாருங்க.
1: First Samuel chapter 17 verses 45-47.
0: நீங்கள் வாசிப்பீர்களானால், 45 வசனத்தில், அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன்.
1: Then David said to Philistine, You come to me with a sword, with a spear and a javelin, but I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defied.
0: 46 வசனத்தின் இரண்டாவது பகுதியை பாருங்க.
1: Second part of 46.
0: அவர் சொல்லுகிறாரு, அதினால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்.
1: And that all the earth may know that there is a God in Israel.
0: நீங்கள் திருப்பி 47 வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க.
1: Again you read the last part of verse 47.
0: அவர் சொல்கிறார், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பா.
1: For the battle is the Lord's and he will give you into our hands.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதிலே முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா,
1: the first thing that we are supposed to know,
0: தாவீது எப்பொழுது கர்த்தரை நினைவு கூர்ந்தான் அல்லது அங்கீகரித்தான் என்று சொன்னால்,
1: when did David acknowledge God?
0: முதலாவது
1: first,
0: அவன் ஒரு பயமுறுத்தும் ஒரு ராட்சதனுக்கு முன்பாக நிற்கும் போது கர்த்தரை பயமில்லாமல் அறிக்கை செய்தான்.
1: David acknowledged God before a fearsome giant.
0: இந்த ராட்சதன் வந்து எவ்வளவு அவனை பயமுறுத்தினான் சொன்னா, உன்னை துண்டு துண்டாக வெட்டி நான் வந்து இந்த பறவைகளுக்கு நான் ஆகாரமா கொடுத்துருவேன்னு
1: சொன்னான். So here this giant actually frightened him saying that I will cut it into pieces and I'll give them as the prey to the fowls of the air.
0: சும்மா வெறுமன பயமுறுத்துற மனுஷன் இல்ல.
1: He is not only a person who just frightens alone.
0: உண்மையாவே ஒரு பயங்கரமான மனுஷனா தான் இருந்தான்.
1: He is really a great and terrible man.
0: சவுல் சொல்லுகிறாரு,
1: Saul says,
0: அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன்னு சொல்றாரு.
1: He says he is a warrior right from his young age.
0: அவனை பாத்தீங்கன்னா அவனுடைய கேடகம், அவன் ஈட்டி, அவனுடைய தலப்பாகை, அவன் மேல போட்டிருந்த வஸ்திரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வலிமை உள்ளது, அவ்வளவு பயங்கரமா இருந்தது.
1: So when you look at his spear, his sword, his shield and all the things, his helmet and the garments that he wore, it was so strong and so great.
0: அவனுடைய கேடகத்தை தூக்குறது கூட ஒரு அசிஸ்டன்ட் வேற.
1: So he had assistant even to lift up his shield.
0: அவ்வளவு பயங்கரமான ஒரு மனுஷனுக்கு முன்னாக தாவீது நின்று கொண்டிருக்கிறான்.
1: This David was standing with such a fearsome giant.
0: ஆனால் இவ்வளவு பயமுறுத்துகிற பயங்கரமான ஒரு மனுஷனுக்கு முன்னால தேவனுடைய நாமத்தை பயப்படாமலும் வெட்கப்படாமலும் தைரியமா அறிக்கையிட்டான் பாருங்க.
1: But David acknowledged God by his God's name and the work of God before him without any fear.
0: பாருங்க, தாவீதுடைய லைஃப பாத்தீங்கன்னா பொதுவாகவே அவன் எல்லா இடத்திலேயும் கர்த்தருடைய நாமத்தை அவன் நினைவு கூர்ந்து தன்னுடைய வழிகளில் எல்லாம் கர்த்தர் தன்னை நடத்தி வந்தார் அப்படின்றத தைரியமா சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவனா இருந்தான்.
1: So generally when you look at this David, he had an habit of acknowledging God in all the places and in all the things that the Lord has done for him.
0: உங்களுக்கு தெரியும், அவன் வந்து சவுலுக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது சொல்லுகிறான், என்னை சிங்கத்தின் கைக்கும் என்னுடைய கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் என்று சொல்லுவான்.
1: And also you know very well when he stood before Saul, he said the Lord who delivered me from the hands of a lion and the bear.
0: அப்போ அவன் எல்லா இடங்களிலேயும் கர்த்தருடைய நாமத்தை சொல்றதுக்கு அவன் தயங்கவே இல்லை.
1: And he never hesitated to acknowledge the name of God anywhere.
0: பொதுவா பாருங்க, நம்மள பயமுறுத்துற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்தா கர்த்தருடைய நாமத்தை நாம வந்து கொஞ்சம் மறைச்சிருவோம், சொல்லாம விடுறதுக்கு அநேக முறை நம்ம சோதிக்கப்படுவோம்.
1: So generally we don't acknowledge God and we are tempted to acknowledge God when we are really in a terrified situation.
0: Tempted not to acknowledge God. Tempted not to acknowledge God when we go into terrifying or fearful situations. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு பயமுறுத்துற சூழ்நிலை வந்தா கர்த்தருடைய நாமத்தை சொல்லாமலே விட்டுருவோம்.
1: So when we go through this terrified situation, we will not acknowledge God.
0: ஒரு சம்பவத்தை நீங்க வாசிக்கணும்னா யோவான் 9 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
1: if you want to read an incident, come to John chapter 9.
0: அங்கே பிறவி முதல் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் குருடனாக இருந்த ஒருவன் இருந்தான்.
1: So here you can find a man who was blind from the birth.
0: இயேசு அவனை சுகமாக்கி கண்கள் பார்க்கும்படி செய்தார்.
1: So here Jesus healed him and made him to see. இப்ப
0: பாத்தீங்கன்னா அங்குள்ள யூதர்களுக்கு இது சந்தோஷமான காரியமா இல்ல.
1: But here this Jews who were present, they were not happy with that.
0: இயேசு அவனை சுகமாக்கிட்டார்ன்றது அவங்களால அங்கீகரிக்க முடியல.
1: They are not able to take it or acknowledge that the Jesus has healed him.
0: அவங்க ஒவ்வொருத்தர் இயேசுவை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க.
1: So each one gave a bad opinion about Jesus.
0: இந்த அற்புதம் நடக்கல அப்படின்றது அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
1: So they were trying to prove that this miracle did not happen.
0: அப்போ பெற்றோரை கூப்பிடுறாங்க.
1: They called their parents.
0: அவங்கட்ட இஷ்டத்துக்கு கேள்வி கேக்குறாங்க.
1: They asked them many questions.
0: உங்க மகன் தானா?
1: Is this your son?
0: அவன் பிறக்கும்போது குருடனா இருந்தானா?
1: Was he blind right from his
0: யார் உங்களை அவனை சுகமாக்குனது?
1: And who healed him?
0: இந்த பெற்றோருக்கு புரிஞ்சு போச்சு.
1: This parents understood.
0: நம்ம ஏதாவது இயேசுக்கு சாதகமா ஏதாவது சொல்லி அவரை புகழ்ற மாதிரி பேசினா நம்மளுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துருவாங்க.
1: If we speak anything favorable to Jesus and we appreciate or applaud him, then surely we will be caught into a problem.
0: நீங்க 21 வசனத்துல வாசித்தீங்கன்னா,
1: read verse 21.
0: என்ன அழகா நழுவுனாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க அவன்கிட்டே கேளுங்க, அவன் வயதுக்கு வந்தவனா இருக்கிறான், அவனே சொல்லுவான்.
1: So here he says he is of age. Ask him and he shall speak for himself.
0: என்ன அழகா நழுவிட்டாங்க பாருங்க.
1: See how easily they tackled him.
0: ஏனா ஒரு பயம் வந்துருச்சு.
1: Because they were afraid.
0: ஓ நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துருவாங்க.
1: Maybe they may create some problem to us.
0: இயேசு தான் சுகமாக்குனா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவாங்க.
1: If he says Jesus has healed him, they will bring some problem in our family.
0: அதனால அவங்க வழிகளில கர்த்தரை அவங்க நினைவு கூறுறதுக்கு ரொம்ப யோசித்தாங்க.
1: Therefore they were just hesitating to acknowledge God in their ways.
0: நான் சொல்லுவேன் தாவீது அப்படி இல்ல.
1: But David was not like
0: அவன்
1: that.
0: தேவனை குறித்து அதிகமாய் அறிந்தவன் கிடையாது.
1: David did not know much about God.
0: அவன் தெரிந்ததை தைரியமா சொல்லிட்டான்.
1: But whatever he knew, he proclaimed it.
0: நான் சொல்லுவேன் கர்த்தருடைய நாமத்தை நாம வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு நிறைய பட்டங்கள் பதவிகள் படிப்பு தேவையில்லை.
1: I tell you, you don't have to have any degrees or education or titles to declare the name of Jesus.
0: நான் எப்படி போய் மற்றவங்ககிட்ட போய் இயேசுவை குறித்து சாட்சி சொல்றது, அவருடைய என் வாழ்க்கையில வந்து நான் எப்படி அவரை நினைவு கூர்ந்து அவரை எப்படி அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல.
1: You don't fear or be afraid as a how to give a testimony or how to acknowledge the name of God in my life to other people.
0: நான் அடிக்கடி சொல்லுவேன் தாவீதனுடைய அந்த பறைசாற்றுதலுக்கு பாருங்க நமக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு, நமக்கு ஒரு பெரிய உதாரணம்.
1: So I tell you many times this proclamation of David is a great example for us.
0: தாவீது வந்து பெரிய வந்து தியாலஜி எல்லாம் பேசல, பெரிய இறையுயிர் எல்லாம் அப்படியே ஆழமா பேசல.
1: So David did not speak anything great theology or something else.
0: அவன் தனக்கு தெரிந்ததை தைரியமா சொன்னான்.
1: He just spoke boldly whatever he knew.
0: இன்னும் சொல்லுவேன்
1: I could tell you
0: அவன் வாழ்க்கையில நடந்ததை தைரியமா சொன்னான்.
1: He also proclaimed what happened in his life.
0: என்ன சிங்கத்தின் கைக்கும் கரடியினுடைய கைக்கும் என்னை தப்புவித்தா.
1: The Lord delivered me from the hands of lion and bear.
0: நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்வேன்.
1: I tell you very often.
0: நாம வந்து பைபிள்ல இருந்து நாம பெரிய தியாலஜி எல்லாம் பேசினா நிறைய பேர் நம்மளுக்கு எதிர்த்து வந்து பல கேள்விகளை கேட்கலாம்.
1: So if you speak all the theology or doctrine from the Bible, many people may come and argue and oppose you.
0: இது அப்படி இல்ல, அது இப்படி இல்ல, என்னென்னமோ பேசலாம், நம்மள வந்து பலவிதமான வாக்குவாதங்களுக்குள்ள இழுத்துட்டு போலாம்.
1: So they may just draw us into argument saying not this way or that way.
0: ஆனா ஒண்ணுக்கு மாத்திரம் அவங்க மறு உத்தரவே சொல்ல முடியாது. என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி.
1: But they cannot question whatever the experience that you have in your life as a testimony.
0: நம்ம சாட்சியே நாம சொன்னா அதை வந்து நடக்கலனோ அது இல்லனோ யாராலையும் நிரூபிக்கவே முடியாது.
1: If you proclaim a testimony, no people can prove that it did not happen at all.
0: நான் சொல்லுவேன் நீங்க கர்த்தருடைய வழிகளை உங்கள் வாழ்க்கையில நினைவு கூர்ந்து அவரை அங்கீகரித்து அவருடைய நாமத்தை பறைசாற்று கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு உபகரணம் கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா நம்முடைய சொந்த வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள்.
1: The very important tool, the best tool that the Lord has given to acknowledge him and remember the Lord and glorify the God in his life is our testimonial life or the experience that we have in our life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எங்க போனாலும் பயமுறுத்துறவங்களுக்கு முன்பாக கூட பயமில்லாம நம்ம சொல்லக்கூடியதுன்னா என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தா.
1: So even in any places, even before fear some people, we can say whatever the Lord has done in my life.
0: கர்த்தர் என்ன எப்படி நடத்தினாரு.
1: How did the Lord lead me?
0: கர்த்தர் என்ன எப்படி சுகமாக்குனாரு.
1: How did the Lord heal me?
0: கர்த்தர் என்ன எப்படி ஆதரிக்கிறாரு.
1: How God take care of me?
0: இத நீங்க தைரியமா சொன்னீங்கனா போதும், கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படும்.
1: If you speak out this very boldly, then the name of the Lord shall be glorified.
0: நீங்க நிறைய இடங்களுக்கு உங்களை வந்து எங்கயாவது கூப்பிட்டாங்க அப்படினா பேசுங்க. ஒரு பிரேயர் செல்ல நீங்க கொஞ்சம் 10 நிமிஷம் பேசுங்க அப்படினா.
1: If someone invites you somewhere in a prayer cell or somewhere to speak for the 10
0: Pastor,
1: minutes.
0: Pastor, எனக்கு 2 point 3 point லாம் சொல்லி எனக்கு பேச தெரியாது.
1: Pastor, I don't know to speak with 1 point, 2 point, 3
0: point. Bible எல்லாம் எடுத்து எனக்கு விளக்க தெரியாது.
1: I don't know to explain using Bible, Pastor.
0: நான் எப்படி பேசுவேன்.
1: How to speak, Pastor.
0: கவலையே படாதீங்க.
1: Don't worry at all.
0: கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நீங்க சொல்லுங்க.
1: You just say whatever the Lord has done for you.
0: கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார்.
1: And the Lord will be glorified.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இரண்டாவது.
1: Second.
0: எப்படி நாம் அவரை நினைவு கூற முடியும்.
1: How can we acknowledge God?
0: அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் கடந்து போறேன்.
1: I just want to add one more thing before going to that.
0: இந்த தாவீது வந்து கர்த்தருடைய நாமத்தை வாழ்க்கையில பயமுறுத்துற மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணார் பாத்தீங்களா.
1: So when David acknowledged God before the fearsome giant,
0: அதனுடைய விளைவு என்ன தெரியுமா.
1: You know what is the outcome of that?
0: அப்படி அவன் கர்த்தரை அங்கீகரித்ததனால தேவன் அவனை ஒரு விசேஷித்த பாதுகாப்புக்குள்ளே மறைத்தார்.
1: God kept him under a special protection since he acknowledged God.
0: சவுலும் அவனை தீங்கு செய்ய முடியல.
1: Saul was not able to do any evil to him.
0: கோலியாத்தும் அவனை வந்து தொட முடியல.
1: Even Goliath was not able to touch him.
0: அவர் சொல்வார், என் சத்து எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் கர்த்தரனே நீங்கள் ஆக்கி ரட்சித்தார்.
1: He says the Lord has delivered me from the hands of all my enemies.
0: 23rd சங்கீதம் 4th வசனத்திலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் கூட நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்.
1: In Psalm 23:4 though I walk through the valley of shadow of death I will fear no evil.
0: நம்ம கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்ய நம்ம துணிச்சலோடு தைரியத்தோடு தயங்காம அவருடைய நாமத்தை அக்னாலஜ் பண்ணும்போது கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாப்பு நம்மேல இருக்கிறது.
1: So when we acknowledge the name of the Lord before fearsome people boldly with all confidence and guts then God's protection will be on us.
0: கர்த்தர் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
1: In all your ways acknowledge him.
0: அவரை அங்கீகரி.
1: And you acknowledge him.
0: அவருடைய நாமத்திற்கு நீ மகிமையை செலுத்து.
1: You give glory to his name.
0: அவருடைய பெயரை குறிப்பிடு.
1: And you mention his name.
0: அதான் உன் வழிகள் எல்லாம் நினைச்சுக்கொள்றது.
1: And that is called acknowledgement.
0: அப்போ தாவீது வந்து பயமுறுத்துற மனிதர்களுக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை நினைவு கூர்ந்து அறிக்கையிட்டு குறிப்பிட்டான்.
1: So here David acknowledged God before fearsome giant and mentioned the name of God there.
0: இரண்டாவது இன்னொரு மனிதனை பார்த்தீங்கன்னா,
1: and second when you see other person,
0: தானியேலின் புத்தகம் 3 அதிகாரம் 16 முதல் 18 வாசிக்கும்போது,
1: Book of Daniel chapter 3 verses 16 to 18,
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகின அக்கினி சூளைக்கும் ராஜாவுடைய ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீ நிறுத்தின போர்ச்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள்.
1: Shadrach, Meshach and Abednego answered and said to the king, O Nebuchadnezzar, we have no need to answer you in this matter. If that is the case, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace and he will deliver us from your hand, O king. But if not, let it be known to you, O king, that we do not serve your gods, nor will we worship the gold image which you have set up.
0: இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நன்றா தெரியும்.
1: We know this incident very well.
0: ஒரு பெரிய பொற்சிலை வைக்கப்படுகிறது.
1: A golden image is erected.
0: எல்லாரும் வணங்கணும்னு அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது.
1: A commandment is given that everyone should bow before it.
0: வணங்காத பட்சத்துல என்ன தண்டனனு சொல்லப்படுகிறது.
1: And a punishment is also declared in case if you don't worship it.
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்க மாட்டேன் நின்ற உடனே இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துல இரண்டாவது முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது.
1: So when Shadrach, Meshach, Abednego refused to bow before that in this great government there was a second chance given to them.
0: அவங்க சொல்றாங்க இப்ப இரண்டாவது வாய்ப்பு தரோம்.
1: We give a second chance.
0: இன்னொரு முறை நாங்க கீத வாசியங்களை எல்லாம் வாசிக்கிறோம்.
1: We will once again play all our instruments.
0: உனக்காக தான் வாசிக்கிறோம்.
1: We are playing only for you.
0: நீ முழுங்க வணங்கிரு.
1: So you better bow down.
0: நீ வணங்கல அப்படினா 7 மடங்கு இந்த அக்கினியை சூடு பண்ணுவோம்.
1: So if you don't bow and worship it then we will heat this furnace 7 times.
0: இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த நேரத்துல?
1: You know what did they say?
0: சரிங்க நாங்க முதல் முறை தான் தப்பு செஞ்சிட்டோம் இரண்டாவது முறை வணங்கிறோம்னு சொல்லல.
1: They never said see first time we have committed a mistake second time we will surely bow down and worship.
0: இவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு அரசு ஆணைக்கு முன்பாக அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, எங்கள் தேவரங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்க வந்து வணங்க மாட்டோம்.
1: So even before a fierce government ordered they said see we do not have to answer you in this matter, we will not worship it even if the Lord don't deliver us even we won't worship at all.
0: அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா,
1: no what did they do?
0: தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய விடுவிக்கிற கரத்தையும் யாருக்கு முன்னாக அவங்க தெளிவாக தைரியமாக வெளிப்படுத்தினாங்க அறிக்கையிட்டாங்க குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒரு கொடுமையான வல்லமைக்கு முன்பாக அரசாங்கத்திற்கு முன்பாக தைரியமா கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிட்டாங்க.
1: So they acknowledged, they remembered, they mentioned the name of the Lord before a fierce government.
0: நான் சொல்லுவேன் சில வேளையில அதிகாரங்கள் என்ன செய்யலாம்னா நமக்கு கொடுமையாக நம்மை நடத்தும்படி நம்மை நசுக்கலாம்.
1: So sometimes this kind of orders may come and crush us to the extent.
0: சில வேளையில நேரடியாக பிரச்சனைகளை கொடுக்கலாம், சில வேளையில மறைமுகமாக பிரச்சனைகளை கொடுக்கும்.
1: Sometimes they bring us problems directly or sometimes indirectly even.
0: நான் சொல்லுவேன் நேரடியாக வந்தாலும் சரி மறைமுகமாக வந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்துல அறிக்கை பண்றதுல நம்ம மறந்துடவே கூடாது.
1: Actually though it comes direct or indirect but we should never forget to acknowledge the name of God in that place.
0: அதிகாரிகளுக்கு முன்பாக வல்லமைகளுக்கு முன்பாக தேவனுடைய மகத்துவத்தை அறிவிக்கிறதுல நாம தயக்கமே காட்டக்கூடாது.
1: We should never hesitate to acknowledge the name of the Lord before this power and before this officer.
0: நீங்கள் பாருங்க எங்கெல்லாம் இப்படி ஜனங்கள் அதிகாரங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய பெயரை அவங்க தைரியமா தயக்கம் இல்லாம அறிவித்தாங்களோ,
1: So when you see in the Bible, wherever people acknowledge the name of God before such kind of authorities and powers,
0: தேவன் வந்து அவர்களுக்கு கொடுக்கிற கிஃப்ட், அவங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு ஆண்டவர் உயர்வை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார்.
1: The Lord has rewarded them with a promotion.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பயங்கரமான மனிதர்களை முன்பாக கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிட்டீங்கன்னா ஒரு பாதுகாப்பை தேவன் தாவீது கொடுத்தது போல கொடுக்கிறாரு.
1: When you acknowledge God before fear some people, then the Lord will give us a protection like the Lord gave to David.
0: ஆனால் பயங்கரமான ஒரு அரசாங்கத்துக்கு முன்பாக, வல்லமைகளுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிவிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை தருகிறார்.
1: When you acknowledge the name of God before a fierce government, before fierce authorities and powers, the Lord gives a promotion.
0: நீங்கள் தானியேல் 3:30 பாருங்க.
1: If you read Daniel 3:30,
0: இந்த சம்பவம் முடிந்த பிறகு,
1: once this incident ended,
0: வேதம் சொல்கிறது, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
1: Then the king promoted Shadrach, Meshach and Abednego in the province of Babylon.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்கள் அதனால தான் சங்கீதம் 75 சங்கீதம் 6-7 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
1: If you read Psalm 75 verses 6 and 7,
0: கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார்.
1: For exaltation comes neither from the east nor from the west nor from the south, but God is the judge. He puts down one and exalts another.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்லுவேன், நீங்க கர்த்தருடைய நாமத்தை நீங்க அறிக்கை பண்ணுங்க. நான் சொல்லுவேன், அதிகாரிகளுக்கு முன்பாக நீங்க தாழ்ந்து போக மாட்டீங்க, கர்த்தர் அவர்களே உங்களை உயர்த்தும்படி தேவன் பயன்படுத்துவார்.
1: I tell you, acknowledge and declare the name of God before your authorities and powers and you will never be put down, but they themselves will exalt you and promote you.
0: யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க.
1: Even look at the life of Joseph.
0: ஆதியாகமம் 41 அதிகாரம் 15-16 வாசிப்பீர்களானால்,
1: Genesis chapter 41 verses 15-16,
0: பார்வோன் கண்ட தரிசனத்துக்கு சொப்பனத்துக்கு யாருமே அந்த தேசத்துல எந்த ஞானியும் விளக்கம் கொடுக்க முடியல.
1: No wise man in that nation to give an interpretation for the dream that Pharaoh had.
0: பார்வோன் சொல்றாரு,
1: Pharaoh says,
0: நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன்.
1: I have heard it said of you that you can understand a dream to interpret it.
0: 16 வசனத்துல யோசேப்பு சொல்றாரு,
1: Joseph says,
0: அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வா.
1: So Joseph answered Pharaoh saying, it is not in me, God will give Pharaoh an answer of peace.
0: பார்வோன் என்ன கேள்விப்பட்டாரு?
1: What did Pharaoh hear of?
0: அந்த தேவனை பத்தி கேள்விப்பட்டாரா?
1: Did he hear about that God?
0: No, அவர் கேள்விப்படல.
1: He did not hear about the Lord.
0: அவர் எதான் கேள்விப்பட்டார்னா, யோசேப்பு அர்த்தம் சொல்லுவான்னு கேள்விப்பட்டார்.
1: He just heard that Joseph will give an interpretation.
0: ஆனால் இந்த சந்தர்ப்பம் வந்தபோது யோசேப்பு வந்து பார்வோன் அறியாத ஒரு தேவனை அவன் அறிக்கையிட்டான்.
1: But when this instance happened, Joseph introduced God or declared God with that Pharaoh did not know.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்றேன், நான் சொல்றேங்க, என்ன பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்க?
1: So here he says, see, you have heard about me.
0: ஆனா நான் இல்ல, தேவனே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பாரு.
1: But it is not me, God himself will give
0: you an answer. அவர்தான் உங்களுக்கு பரு உத்தரவு சொல்வாரு.
1: He is the one who gives an answer.
0: ஞானம் அவரிடத்துல தான் இருக்கு.
1: Wisdom is with God.
0: நான் வந்து ஒரு சாதாரண ஆள்தான்.
1: I am just an ordinary person.
0: அவர்தான் கொடுப்பார்.
1: He is the one who gives you.
0: பாருங்க, இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கனா,
1: you know what is the outcome of this?
0: தேவனுடைய நாமத்தை அந்த இடத்துல அவன் பிரஸ்தாவப்படுத்தினதுனால,
1: since he acknowledged and proclaimed the name of God in that place,
0: கர்த்தர் பார்வோனை கொண்டு யோசேப்புக்கு ஒரு மிக பெரிய உயர்வை கொடுத்தார்.
1: God gave a great promotion to Joseph through Pharaoh.
0: அதை குறித்து யோசேப்பே சொல்லும் பொழுது,
1: even when Joseph himself says about
0: ஆதியாகமம் 45:8 பாருங்க,
1: Genesis 45:8,
0: அவன் சொல்கிறான், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பத்திற்கு அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தா.
1: So now it was not you who sent me here, but God, and he has made me a father to Pharaoh and lord of all his house and a ruler throughout all the land of Egypt.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்லுவேன், நீங்க வந்து கர்த்தருடைய நாமத்தை உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்க நினைத்துக் கொள்ளணும்.
1: So you have to acknowledge the name of the Lord in all your ways.
0: அவருடைய நாமத்தை அங்கீகரிக்கணும், அறிக்கையிடணும்.
1: So you have to accept and declare it.
0: யாருக்கு முன்பாக?
1: Before whom?
0: தாவீதை போல பயமுறுத்துறவளுக்கு முன்பாக அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார்.
1: So when you acknowledge God like David before fear some people, the Lord gives protection.
0: இரண்டாவது, தானியேலுடைய நண்பர்களை போல நீங்கள் ஒரு பயமுறுத்துகிற அல்லது ஒரு கொடூரமான ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு இரக்கம் இல்லாத ஒரு அதிகாரிக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை தைரியமா நீங்க சொல்லும் பொழுது தேவன் அவர்களுக்கு செய்தது போல உயர்வையும் நமக்கு தருகிறார்.
1: And like Daniel's friends, if you acknowledge God, the name of the Lord, and declare His name before fierce government or authorities, then God's give a good promotion to us.
0: மூன்றாவது ஒரு கூட்டத்தை சொல்கிறேன்.
1: I tell you a third people.
0: நீங்கள் எண்ணாகமம் 14 அதிகாரம்
1: Numbers chapter 14
0: 6 முதல் 9 வசனங்களை வாசித்தால்
1: verses 6 to 9
0: தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேலின் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி நீங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம்.
1: But Joshua, the son of Nun, and Caleb, the son of Jephunneh, who were among those who had spied out the land, tore their clothes, and they spoke to all the congregation of the children of Israel, saying, "The land we passed through to spy out is an exceedingly good land."
0: கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நமக்கு நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பா.
1: If the Lord delights in us, then He will bring us into this land and give it to us, a land which flows with milk and honey.
0: நீங்கள் கடைசில வாசித்தீங்கன்னா
1: When you read at the end,
0: கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை.
1: And the Lord is with us, do not fear them.
0: என்ன அழகா சொல்கிறார் பாருங்க.
1: How beautifully he says
0: இங்க
1: this.
0: யோசுவாவும் காலேபும் கர்த்தருடைய பெயரை அவருடைய நாமத்தை அவருடைய வல்லமை அறிக்கை பண்றாங்க.
1: So here Joshua and Caleb acknowledge the power, the name of God here.
0: இவர்கள் யார் தெரியுமா? யாருக்கு முன்னாடி அறிக்கை பண்ணாங்க தெரியுமா?
1: No, before whom did they acknowledge this?
0: விசுவாசத்தை இழந்து முறுமுறுத்து கொண்டிருந்த ஒரு ஜனத்துக்கு முன்பாக ரெண்டே ரெண்டு பேர் எழுமை நின்று கர்த்தருடைய வல்லமையை அவங்க தைரியமா சொல்றாங்க.
1: These two people stood out before a faithless generation, a murmuring generation, and they acknowledged the name of God very boldly.
0: அதாவது நீங்க இந்த 14 அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா,
1: If you read from first verse of chapter 14,
0: முழு சபையும் சேர்ந்து இரவு முழுவதும் அழுகிறது.
1: The entire congregation were crying all the night.
0: எதற்கு எங்களை ஏன் இங்க கொண்டு வந்தீங்க?
1: Why did you bring us here?
0: நாங்க எகிப்திலே எங்களுக்கு நல்ல வாழ்வு இருந்தது.
1: We had good life even in Egypt.
0: எங்களை எங்க சாகடிக்கவா இங்க இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீங்க?
1: Did you bring us to this wilderness to die?
0: அப்போ எல்லாம் முறுமுறுத்து கொண்டிருக்காங்க.
1: So everyone were murmuring.
0: ஒருவராகிலும் கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவங்களா இல்ல.
1: No one had any faith on God.
0: மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா எல்லாரும் பேசுறாங்க.
1: They spoke against Moses and Aaron.
0: ஆனா இப்படிப்பட்ட ஒரு பெருங்கூட்டத்துக்கு நடுவுல,
1: amidst this great congregation,
0: விசுவாசத்தை இழந்த மக்களுக்கு நடுவுல கிடைக்காது. ரெண்டே ரெண்டு பேர் சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அதை வாய்க்க பண்ணுவா.
1: But when everyone said that it is impossible, we cannot do it, the Lord cannot give it, but these two people said the Lord will surely give us.
0: நாம பயப்பட வேண்டியதில்லை.
1: We will not have to fear.
0: கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
1: The Lord is with us.
0: கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார்.
1: The Lord will fulfill the promise that he has given us.
0: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
1: How beautiful it is.
0: இந்த மாதிரி நாம சில வேளைகள்ல ஒரு விசுவாசம் இல்லாத கர்த்தரை பரீட்சை பார்க்கிற கேள்வி கேட்கிற ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம மாட்டிக்கிடுவோம்.
1: Sometimes we will be caught before a faithless generation, a congregation which will ask us many questions.
0: ஒருத்தர் கூட நமக்கு வந்து என்கரேஜ் பண்றவங்களோ, நம்மளுக்கு உற்சாகப்படுத்துறவங்களோ, நம்மள வந்து உதவி செய்யறவங்களோ, நமக்கு வந்து கொஞ்சமா நம்ம ஊக்கப்படுத்துறவங்களோ இல்லாத ஒரு சூழ்நிலையில சில தடவை நம்ம மாட்டிக்கிடுவோம்.
1: Sometimes we will be in a situation where we cannot find even a single person who can encourage us or motivate us or support us.
0: ஆனா உண்மை என்ன தெரியுமா?
1: But what is the truth?
0: அவங்க சொல்றபடி நம்மட்ட ஒண்ணும் பலன் இல்ல.
1: We may not have strength as they say.
0: ஆனா அந்த நேரத்துல நம்ம எல்ல நம்மளுடைய பலவீனங்கள் எல்ல கர்த்தரை நம்ம நினைவு கூறணும்.
1: But at that time we are supposed to acknowledge God, not our weaknesses or not our powerlessness.
0: நமக்காக செங்கடல பிளந்தாரு.
1: He is the one who parted the Red Sea for us.
0: நமக்காக மன்னாவை பொழிந்தாரு.
1: The one who brought down manna for us.
0: கர்மரே பிளந்து தண்ணீரை கொடுத்தாரு.
1: The one who parted the rock and brought water for us.
0: மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினால் நம்மை நடத்தினாரு.
1: The one who led us by the pillar of fire and pillar of cloud.
0: அவர் நம்மை விட்டுவாரா?
1: Will he forsake us?
0: நமக்கு கற்பனைகளை கொடுத்தவர் நம்மளை விட்டுவாரா?
1: The one who gave us commandment, will he leave us?
0: ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நம்மை விடுவித்தவர் நம்மளை விட்டுவாரா?
1: Will the one who delivered us from his outstretched arm and mighty hand, he will never leave us.
0: நான் அறிக்கை பண்ணுவேன்.
1: I will confess it.
0: நான் கர்த்தருடைய வல்லமை அறிக்கை பண்ணுவேன்.
1: I will confess the power of God.
0: யாருமே எனக்கு உதவி செய்யாமல் போனாலும்,
1: no matter who, no one may help me.
0: எல்லாருமே நெகட்டிவா பேசினாலும்,
1: no matter even everyone may speak negative speech.
0: ஒருவேளை செய்தித்தாள்கள்ல கூட எல்லாமே எதிரடியா தோன்றினாலும்,
1: even if everything appears opposite even in the newspapers.
0: எல்லாருமே முடியாது முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்னாலும்,
1: no matter even everyone says it is impossible impossible.
0: நான் மனுஷனை நம்பல.
1: I will not trust man.
0: நான் அரசாங்கத்தை நம்பல.
1: I don't trust government.
0: நான் என் புயத்தை நம்பல.
1: I don't trust my own power.
0: நான் பட்டயத்தை நம்பல.
1: I don't trust my sword.
0: நான் என் பலத்தை நம்பல.
1: I don't trust my strength.
0: நான் என்னோட பராக்கிரமத்தை நம்பல.
1: I don't trust my might.
0: அழைத்த தேவனை நம்புறேன்.
1: I trust the Lord who has
0: வாக்கு பண்ணின தேவனை நம்புறேன்.
1: I trust the Lord who has promised me.
0: இருண்டு போன நேரத்துல,
1: even the time of darkness,
0: ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் சொல்றேன்ப்பா.
1: Lord, I proclaim your name, Lord.
0: நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
1: The one who is called is faithful.
0: நீர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர்.
1: The one who has promised is faithful.
0: நீர் நிச்சயமாய் நிறைவேற்றுவீர்.
1: Lord, he will surely fulfill it.
0: கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
1: The Lord is with us.
0: அவர் செய்வார்.
1: And he will do it.
0: அவர் செய்வார்.
1: He will do it.
0: அது அறிக்கை பண்ணிட்டே இருந்தாங்க பாருங்க.
1: He was just confessing that.
0: முடிவு என்ன தெரியுமா?
1: You know what is the end of it?
0: நீங்கள் அதே எண்ணாகமம் 14 அதிகாரம் 30 வசனத்தை வாசிக்கும் போது,
1: if you read Numbers 14 and verse 30,
0: எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை.
1: Except for Caleb the son of Jephunneh and Joshua the son of Nun, you shall by no means enter the land which I swore I would make you dwell in.
0: அப்ப அர்த்தம் என்ன?
1: What does it mean?
0: கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய நாமத்தையும் நாம் அறிக்கை பண்ணிட்டே இருக்கும்போது, யார் அறிக்கை பண்றாங்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்வார்னா, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல ஆண்டவர் சுதந்திரிக்க பண்ணுவா.
1: So when we acknowledge the power of God and the name of God, even when there is people who are faithless generation, the Lord will give possession of the promise that the Lord has given us.
0: கர்த்தர் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க பண்ணுவா.
1: The Lord will enable us to inherit the promises.
0: கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: மூன்று காரியங்கள் சொன்னேனா.
1: I told you three things.
0: கர்த்தரை எப்படி நம்ம நினைவு கூறணும்?
1: We supposed to acknowledge God.
0: முதலாவது தாவீதை போல கொடுமையான அல்லது பயமுறுத்துகிற மனிதர்களுக்கு முன்பாக நாம் அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் நம்மை வந்து பாதுகாக்கிறார்.
1: First, like David, when we acknowledge God before fearsome people, the Lord will give his protection.
0: இரண்டாவது தானியேலின் நண்பர்களைப் போல கொடுமையான ஒரு அரசாட்சிக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும்போது தேவன் நம்மை உயர்த்துகிறார்.
1: And next, like David, friends, when we acknowledge God before a fierce government and authorities, the Lord will give a promotion.
0: மூன்றாவது யோசுவா காலேபை போல எல்லாரும் விசுவாசம் இழந்திருக்கும் போது அப்படிப்பட்ட கூட்டத்தார் நடுவில் கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிக்கையிடும் போது, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது கர்த்தர் வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க பண்ணுவா.
1: And third, like Joshua and Caleb, when we acknowledge the name of God and the power of God before a faithless generation, God gives possession of the promise.
0: ரொம்ப சிம்பிளா எனக்கு சொல்லுவேன், மூணு காரியம் சொல்லுவேன்.
1: I will tell you three things very simply.
0: God's protection will be there when you recognize or you acknowledge his name before fearful people. பயமுறுத்துகிற மக்களுக்கு முன்பாக நீங்க கர்த்தருடைய நாமத்தை நீங்க நினைவு கூறும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். Number 2, God's promotion will be there when you acknowledge God before a fierce government. ஒரு கொடுமையான மக்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை நீங்க நினைவு கூர்ந்து அறிக்கை பண்ணும்போது கர்த்தருடைய உயர்வு உங்கள் மேல் வரும். Number 3, God's possession of promises will come to you when you acknowledge God in the midst of a faithless generation. ஒரு நம்பிக்கை இழந்த அல்லது விசுவாசம் இல்லாத சந்ததிக்கு முன்பாக நீங்கள் தைரியமாக கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் விவரிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்னா, வாக்கு தத்தங்களை உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க.
1: Take a decision today.
0: கர்த்தருடைய நாமத்தை நான் எல்லா இடத்திலும் அறிக்கை பண்ணுவேன்.
1: I will acknowledge and confess the name of God in every place.
0: உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
1: In all your ways acknowledge him.
0: ஒரு இடத்துல ஆகில அவருடைய நாமத்தை மறச்சிடாதீங்க.
1: Don't hide or conceal his name even in single place.
0: ஒரு இடத்துல ஆகில அவருடைய நாமத்தை மறுதலிச்சிடாதீங்க.
1: Don't deny the name of God even in a single place.
0: எங்க சென்றாலும்
1: wherever you go
0: நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்துக் கொள்வேன்.
1: In all my ways I will acknowledge him.
0: இன்னொரு விதமா சொன்னா
1: in other words
0: அவரையே அங்கீகரிப்பேன்.
1: I will approve him.
0: அவருடைய நாமத்தை நான் வந்து குறிப்பிடுவேன்.
1: I will mention the name of the Lord.
0: அவரை நினைத்துக் கொள்வேன்.
1: I will remember him.
0: அவரை அங்கீகரிப்பேன்.
1: I will approve him.
0: அவர்தான் செய்கிறார் என்று ஒத்துக்கொள்வேன்.
1: I will accept that he has done it.
0: அதை பறைசாற்றுவேன்.
1: And I will declare it.
0: இந்த காலையில நான் சொல்வேன், நம்ம வழிகள் எல்லாம் சீர்படுத்தணுமா?
1: This morning I say you, if you want to direct your paths.
0: இந்த மூன்றாவது சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில
1: Let us keep the third promise in our life.
0: எந்த நன்மை நடந்தாலும் என்ன வாழ்க்கையில் நடந்தாலும்
1: no matter whatever good may happen or whatever things may happen
0: அவருடைய பெயரை நீங்க மென்ஷன் பண்ணாம விட்டுறாதீங்க.
1: Don't go without mentioning the name of God.
0: அவருக்கு நாம் மகிமையை கொடுத்தா கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார்.
1: If you give glory to God then God will glorify us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்.
1: I will honor the one who honors me.
0: என்னுடைய நாமத்தை நீ தைரியமா சொன்னா தூதர்களுக்கு முன்பாக கூட உன் பேரை நான் அறிக்கை பண்ணுவேன்.
1: If you confess my name boldly then I will confess your name before the angels.
0: என்னுடைய நாமத்தை குறித்து நீ வெட்கப்பட்டா நானும் தூதர்களுக்கு முன்பாக உன் பேரை சொல்ல வெட்கப்படுவேன்.
1: If you are ashamed to confess my name then I will also be ashamed to confess your name before the angels.
0: இது கர்த்தருடைய வார்த்தை.
1: This is the word of God.
0: இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம்.
1: Today let us make a decision.
0: என்னுடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வேன்.
1: I will Lord acknowledge you in all my ways.
0: கண்களை மூடுவோமா?
1: Shall we close our eyes?
0: தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: Let us look unto the Lord.
0: என் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்துக் கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே.
1: Lord give me grace to acknowledge you in all my ways Lord.
0: உம்மையே மகிமைப்படுத்த.
1: To glorify you alone.
0: உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த.
1: To proclaim your name alone.
0: கிருபை தாரும் ஆண்டவரே.
1: Lord give me grace Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உம்முடைய நாமத்தை நான் உயர்த்தும்போது
1: when you exalt your name
0: நீர் எனக்கு கொடுக்கிற பாதுகாப்புக்காக நன்றி.
1: Lord thank you for the protection that you
0: give. உம்முடைய நாமத்தை நான் அறிக்கையிடும்போது
1: Lord when you acknowledge your name
0: ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிற உயர்வுக்காக நன்றி.
1: Lord thank you for the promotion that you give me.
0: உம்முடைய நாமத்தை நான் உயர்த்தும்போது
1: Lord when you acknowledge your name
0: ஆண்டவரே
1: Lord
0: நீர் எனக்கு கொடுக்கிற ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி.
1: Lord thank you for the grace and the possession that you are giving me Lord.
0: ஆண்டவரே நீர் சொன்னதை நிறைவேற்றும்படி உம்முடைய வாக்குத்தத்தங்களுடைய நிறைவேறுதலை காணும்படி எங்களை நடத்துகிறதற்காக நன்றி.
1: Lord thank you for leading us towards the fulfillment of your promises Lord.
0: அந்த கிருபை எங்களுக்கு இன்றைக்கும் தாரும்.
1: Lord give us the grace today.
0: Hallelujah. Hallelujah.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10 பால் வாஷர் என்பவர் ஒரு வல்லமையான சுவிசேஷகர் மற்றும் பிரசங்கியார். ஒருமுறை அவருக்கு வேதாகம கல்லூரி மாணவன் ஒருவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த மாணவன் தான் ஊழியம் செய்ய மிகவும் தகுதியற்றவன் என்பதால் ஊழியத்திற்கு வர பயமாக இருக்கிறது என்று எழுதியிருந்தான். அந்த கடிதத்துக்கு பால் வாஷர் இவ்வாறு ஒரு பதில் எழுதினார். நீ சொல்லுவது சரிதான், உண்மையிலேயே நீ எவ்வளவு மோசமானவன் என்று உனக்கே தெரியாது என்று எழுதி அனுப்பினார். அதற்கு அந்த மனிதன் உங்களுக்கு மிகவும் நன்றி என்று எழுதினான். அதற்கு பால் வாஷர் மீண்டும், நண்பனே, உன் இருதயம் ஆண்டவரைத்தான் பற்றி கொண்டிருக்கிறது. அவர் சேவைக்காகத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய அர்ப்பணமும் பரிசுத்தத்தின் அளவும் தான் என்னை சில சமயங்களில் தலைகுனிய செய்து விடுகிறது. நான் என் ஊழியத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் நீ சந்தோஷமாக இல்லை. இதற்கான காரணம் உனக்கு தெரியுமா? நான் தேவனில் நம்பிக்கையாய் இருப்பதை தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீயோ உன்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று எழுதி அனுப்பினார். நம்முடைய நீதி அல்ல, நம்மை அழைத்த தேவனே நம்மை நீதிமானாக்குகிறவர். நம்முடைய நீதி அழுக்கான கந்தையைப் போல காணப்பட்டாலும் நம்மை தேவனே பரிசுத்தப்படுத்துகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் கண்டார். அதில் தான் மிகவும் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் என்றும், தனக்கு தேவனை தரிசிக்கவோ அல்லது அவருக்கு ஊழியம் செய்யவோ தகுதி இல்லை என்று அவர் நினைத்தார். அப்பொழுது ஒரு தூதன் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்து கொண்டு வந்து அதனால் ஏசாயாவின் உதட்டை தொட்டான். தொட்ட மாத்திரத்தில் ஏசாயா பரிசுத்தமானார். பின்பு தேவன், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாக யார் போவார் என்று ஊழியத்தை குறித்து ஒரு அழைப்பு கொடுத்தபோது, உடனே ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று அர்ப்பணித்தார். தேவன் அவரை பரிசுத்தப்படுத்தியதால் ஊழியம் செய்வதற்கான தைரியத்தை ஏசாயா பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை நாம் சார்ந்திருந்தால் நாம் தகுதியற்றவர்களாகத்தான் இருப்போம். ஆனால் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற தேவனில் நாம் நம்பிக்கை வைத்தால் தேவன் நம்மை பலப்படுத்தி அவருடைய ஊழியத்தை செய்யும்படியான தைரியத்தை கொடுப்பார். ஆகவே மனிதனை அல்ல, நம்மை தகுதிப்படுத்தும் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்வோம்.

0: ஒரு ஜெபம் போல
1: அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்ல போகிறோம்.
0: உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும்.
1: இது ஒரு பாடலாய் அல்ல, ஒரு ஜெப

அல்லேலூயா. கர்த்தரை நம்புறவங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரா? வெட்கப்படுத்தவே மாட்டார். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில், கடற்கரையில் நிறைய படகுகள் இருந்துச்சான், அதில் ஒன்றில் ஏறினார். அது யாருடையதா இருந்தது? சீமோனுடையதா இருந்தது. அநேக படகுகள் இருந்துச்சு. இந்த உலகத்தில் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அதில் ஒன்றில் ஏறினார். அந்த ஒன்று தான் நம்ம. ஆமென் சொல்ல முடியுமா? அந்த ஒன்று தான் சீமோனுடையதா இருந்தது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலை, ஆனால் அந்த படகை கர்த்தர் நிரப்பினாராம். கர்த்தரை நம்பி களத்தில் இறங்குறவங்களை என் ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சொல்ல போகிறோம். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா?

ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் நல்லவன். ஒரு பாடலை கூட பாடி நாம் தேவனை அப்படியே சில நிமிடங்களும் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். தலை சாய்க்கும் கல் நீரையா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.

ஹல்லேலூயா, ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். கர்த்தருடைய வாக்குகள் ஒரு நாளும் மாறி போகாது. தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புகிறவர், வல்லமையினால் நிரப்புகிறவர்.

ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம், வாஞ்சியோடு வந்திருக்கிறோம்ப்பா, தாகத்தோடு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப போகிறீர், ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறீர், என்னை நிரப்புங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிறோம்.

1 சாமுவேல் 26 அதிகாரம். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கின்ற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கின்றான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனான். சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கின்ற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்தரத்திலே தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்தரத்திற்கு வருகின்றதை கண்டு தாவீது வேவுகாரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் படைத்தலைவனும் படுத்து கொண்டிருக்கின்ற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்களிலே படுத்து கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். தாவீது ஏத்தியனாகிய அகிமலேக்கையும் செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து என்னோடே கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகின்றவன் யார் என்றதற்கு அபிசாய், நான் உம்மோடே கூட வருகின்றேன் என்றான். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கின்ற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி குத்தியிருந்தது. அவனைச் சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாப் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் 1 குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகின்றவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாலொழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாத படிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன். இப்பொழுதும் அவர் தலைமாட்டில் இருக்கின்ற ஈட்டியையும் தண்ணீர் சம்பையும் எடுத்து கொண்டு போவோம் என்றார். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் சம்பையும் எடுத்து கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள். தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போன்ற இடமுண்டாக தூரத்தில் இருக்கின்ற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னோருக்கும் எதிராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகின்றவர் நீர் யார் என்றார். அதற்கு தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலின் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமல் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே, நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்பொழுதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்து அவருடைய ஈட்டியும் தண்ணீர் சம்பும் எங்கே என்று பாரும் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தமல்லவா என்றார். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன?
நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கின்றது? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பீராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களாகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். அவர்கள், நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் என்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு துரத்தி விட்டார்களே. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகின்றது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடினால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கின்றது, வாலிபரில் ஒருவன் இங்கே வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாயிருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீக்கலாக்கி விடுவாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை காண செய்கிற நாளாய் உண்டு பண்ணியிருக்கிறார். இதுவரையில் உங்களை அடிமைப்படுத்தின எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்களில் அநேகர் பலவிதமான அடிமையின் கட்டுகளில் சிக்கிக்கொண்டு நீண்ட நாட்களாய் விடுதலை பெற முடியாமல் கண்ணீருடனும் புலம்பலுடனும் காணப்படுவீர்களானால் உங்களை அடிமைப்படுத்திய வியாதிகள், பற்றாக்குறைகள், ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு முன்னேறி செல்ல விடாதபடிக்கு இருக்கின்ற தடைகள் போன்றவதான பலவற்றிலிருந்து இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கி மீட்டு எடுத்து அடிமையின் விலங்குகளை உடைத்து போட்டு உங்களுக்கு எதிராய் தீவிரித்து வந்த தீமைகள் எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழங்களில் மூழ்கடித்து உங்களை காப்பாற்றி வாழ வைத்து ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக வாதையை நீக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12:13-23 நாம் வாசிக்கையில், அங்கே எகிப்தில் தம் ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள் பார்வோனின் ராஜ்யத்தில் அடிமைப்பட்டு கிடப்பதை பொறுக்காதவராய் தம் ஜனங்களின் கூப்பிடுதலை கேட்டு எகிப்தியருக்கு வந்த வாதை தம் ஜனங்களுக்கு வராமல் இருக்க பஸ்காவின் இரத்தத்தை வாசலின் நிலைக்கால்களிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்கும் போது சங்காரனை வீடுகளில் அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விட்டு விலகி கடந்து போக செய்து தம் ஜனங்களை வாதைகள் அணுகாது காத்து அதிசயம் செய்தார் என்பதை வாசித்தருகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் சரீரத்தில் காணப்படுகின்ற பலவிதமான பலவீனங்கள், பெயர் தெரியாத, மருந்துகளே இல்லாத, குணமாக்கவே முடியாத, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதிகள் போன்றவற்றில் கட்டப்பட்டும் உலகத்தார் பேசும் விசுவாசமற்ற வார்த்தைகளால் காயப்பட்டும் கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற உங்களின் கூப்பிடுதல்கள் இன்றைக்கு கர்த்தரின் சந்நிதியில் எட்டினபடியினால் உங்கள் கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதிலை தந்து வியாதியின் கூறுகளை முற்றிலும் நீக்கி போட்டு அதிசயமாயும் ஆச்சரியமாயும் அற்புத சுகத்தை தந்து சாட்சிகளாய் நிறுத்தி ஆசீர்வதிக்கிறார். கல்வாரி சிலுவையில் இயேசு உங்களுக்காயும் எனக்காயும் தம் இரத்தத்தை சிந்தி நம்மை வியாதியிலிருந்து விடுவித்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் போது சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இரண்டாவதாக தயவை உண்டு பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12:35-36 வாசிக்கையில், அங்கே பார்வோனும் அவனுடைய சகல ஊழியர்களும் எகிப்தியர் யாவரும் மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை துரிதமாய் அனுப்பிவிட துரிதப்பட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். கேட்டதை கொடுத்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சிகளில், பிரயாசங்களில் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு காரியங்கள் தாமதமாகிறதா? மனித தயவு, அதிகாரிகளின் தயவு கிடைக்காதபடிக்கு சத்துரு தடை செய்கிற காரியத்தினால் மனம் சோர்ந்து போய் என்ன செய்வது என்று வழி தெரியாது காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்கள் காரியங்களை ஜெயமாக்குகிறார். நீங்கள் எந்த காரியத்தின் நிமித்தமாய் நல்ல பதிலுக்காய் காத்திருக்கிறீர்களோ அவற்றில் இன்றைக்கு மனித தயவையும் அதிகாரிகளின் தயவையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் பெருத்த தயவை கட்டளையிட்டு அவரின் தயவுள்ள கரம் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதித்து நடத்தி அதிசயங்களை காண செய்ய போகிறது. மூன்றாவதாக பெரும் பாதைகளை திறக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12:10 வாசிக்கும் போது, அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே 430 முடிந்த அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார்.
அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் வெளிச்சம் காட்ட அக்னிஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் கடக்கக்கூடாதபடிக்கு இருந்த சிவந்த சமுத்திரத்தையும் இரண்டாய் பிளந்து வெட்டாந்தரையாக்கி நடந்து போகும்படி செய்தார். அவர்களுக்கு எதிராய் வந்த பார்வோனை அவனின் சேனையை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டு அதிசயமாய் நடத்தி சென்றதை வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அடிமையின் விலங்குகளிலிருந்து மீள முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் முன்னும் பின்னும் செங்கடலை போன்றும் பார்வோனின் சேனையை போன்றும் நெருக்கி ஏவுகிறதினால் கலங்கி போயிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் பெரும் பாதையை திறக்கிறார். அடைபட்டு இருக்கிற சூழ்நிலையின் காரியங்களில் கதவுகளை திறக்கிறார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் யாருமே உங்களை விடுவிக்க முடியாததும் விழுங்க பார்க்கிறதுமாக இருந்தாலும் இன்றைக்கு அவைகளை கவிழ்த்து போடுகிறார். அவைகள் வியாதியோ, பொருளாதார குறைவுகளோ, சமாதான குறைவோ, பணியிடங்களில் அதிகாரிகளிடமிருந்து வரவேண்டிய பதில்கள், சரீரத்தின் பலன், இப்படி எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அவைகள் உங்கள் வாழ்க்கையில் இனி கிரியை செய்யாதபடிக்கு அழித்து போடுகிறார். செங்கடலாக தடையாக இருக்கிறவற்றில் பெரும் பாதையை உண்டு பண்ணி சுகமாய் உங்களை நடத்தி சென்று அதிசயங்களை காண செய்து ஆசிர்வதிக்கிறார். இன்றைய நாளில் உங்களுக்காய் வியாதியை விளக்கியும் தயவை பெற்றுத்தந்தும் தடைப்பட்ட பாதைகளை திறந்து கொடுத்தும் அதன் வழியாய் அதிசயங்களை காண செய்து ஆசிர்வதித்து நடத்தி செல்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் பாதை காட்ட யாரும் இல்லாமலும் வியாதியிலிருந்து விடுதலையாக முடியாமலும் தயவுக்காக காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை அதிசயமாய் நடத்தி சென்று ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நேசித்து அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். சில நேரத்தில் வனாந்திரத்தில் இருக்கிறது போல ஒரு உணர்வு, வாழ்க்கை சுற்றிலும் அப்படிதான் இருக்கும். அப்பையில ஆண்டவர் கூட வந்து, நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் தேவைகளை சந்திப்பேன், நான் கூட இருந்து அற்புதம் செய்வேன், நான் உன பார்த்துக்கிட்டே இருக்கேன்ப்பா, நீ எங்க போனாலும் நான் கூட இருந்து அற்புதம் செய்வேன். நம்மளை தைரியப்படுத்தின நாட்கள் எத்தனையோ எத்தனை, ஏராளமான காரியங்களை அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறார். இப்போ நாம சொல்ல முடியும், என் ஆண்டவர் என்னை காண்கிறார், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுதான் ஆகார் சொன்னாங்க, ஆதியாகமம் 16:13 என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, உன்னதமான தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் சொன்னார்கள். அந்த சகோதரி இருந்த இடம் இப்படிப்பட்ட இடம் தெரியுமா? வனாந்திரம், சூருக்கு போகிற வழியில். இப்பயாவது மக்கள் நடமாட்டம் அநேக இடங்களில் இருக்கிறது, ஆனால் ஆகார் போன நாட்களிலே ஜனங்கள் அதிகமாக இல்லை. என்ன செய்ய போகிறோம் இந்த வனாந்திரத்தில்? யாருமே இல்லையே, தனித்து விடப்பட்ட நிலைமை. திரும்பவும் நாச்சியார்கிட்ட போனால், சாராட்ட போனால் கஷ்டம், எங்கே போகிறது? பல கேள்விகளோடு கூட அந்த சகோதரி வனாந்திரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார், நீ திரும்ப போய் உன் நாச்சியாராகிய சாராயலின் கூட இரு, அவள் சொற்படி கேள், நான் உன் சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். அந்த சந்ததிக்கு ஒரு பெயரையும், இஸ்மவேல் என்கிற ஒரு பெயரையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த சகோதரி திரும்ப போய் சாராள்கிட்ட இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வனாந்தரமான இடத்தில் யாரும் அற்ற நிலைமையில் ஒருவர் பார்த்து ஆறுதல் சொல்லி திரும்பவும் வாழ்க்கை தூக்கி எடுக்கிறார் என்றால் எவ்வளவு நல்ல தேவன். இன்றைக்கி காலையில் உங்கள் வாழ்க்கையிலும் வனாந்தரம் போன்ற சூழ்நிலையில் யாருமே இல்லாத நிலைமை, அநேகர் இருக்கலாம் ஆனால் உதவி செய்ய யாரும் இல்லை, கடினமான பாதை, மனதளவில் வேதனை, எல்லா பக்கமும் இருக்கும் அனுபவிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் எப்படி பார்க்குறாராம்? மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கறதில்லை. 1 Samuel 16:7 வாசிக்கிறோம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுவார் 139 சங்கீதத்திலே, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து கொண்டு போய் பூமியின் கடையாந்தரங்களில் தங்கினாலும் அங்கேயும் என்னை பார்க்கிறீர், உமது கரம் என்னை பிடிக்கிறது. எங்கே போனாலும் தேவ பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் பார்த்து அற்புதம் செய்கிறவர். யோவான் 1:3 நாத்தான்வேல் ஆண்டவரிடத்தில் வருகிறதற்கு முன்பதாகவே அவரை குறித்து சொல்கிறாரு, இதோ கபடற்ற உத்தமை சிறுவேலை. அப்போ தேவசமூகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அறிந்த தேவன் அற்புதம் செய்யாமல் இருப்பாரா? அவர் காண்கிற தேவன் அல்லவா? அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த ஆகார் செஞ்ச காரியம் ஒரு முக்கியமான காரியம். இவங்க திரும்ப வனாந்திரத்தில் இன்னும் நடக்கலை, திரும்ப போய் சாராளின் கீழ் அடங்கியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இப்போ நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற அந்த கீழ்ப்படிதல் மட்டும் இருந்துட்டா நிச்சயமா நம்ம நிறைய அற்புதங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் ஆகார பார்த்து சொன்ன உடனே

ஆகார் எப்படி போய் திரும்பவும் அங்க இருந்தாங்களோ அதே போல கர்த்தர் சொன்ன எந்த காரியத்திலும், வேத வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அல்லது பர்சனலா நீ இதை செய்யணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்திருந்தால் நிச்சயமாய் காண்கிற தேவன் பெரிய அற்புதத்தை செய்வார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவனுக்கு பிரியமா எப்படி நான் இருக்கணும் அதை மட்டும் கவனிப்போம், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், அவர் எல்லாவற்றிலும் அற்புதம் செய்வார். காரணம், அவர் காண்கிற தேவன். இன்னைக்கு உங்க எல்லா சூழ்நிலையும் பார்த்து அற்புதம் செய்ய போகிறார். தைரியமா இருங்கள், கர்த்தரோடு இருங்கள், வேத வசனத்தை வாசியுங்கள், நேரம் கிடைக்கும் போது ஜெபியுங்கள், ஆராதியுங்கள். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயம் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் சிசிடிவி கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுகிறத காட்டிலும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய மனநிலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கண்டிப்பாக அற்புதம் செய்வார். தைரியமாக இருங்கள். நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை காண்கிற தேவன். நாங்கள் என்ன மனநிலையில் என்ன தேவையோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் என்பது உமக்கு தெரியும். ஏற்ற சமயத்திலே அற்புதம் செய்கிற தேவன். நெடுங்காலம் காத்திருக்கதில் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த விரும்பின காரியங்களை வாய்க்க பண்ணி நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

கையை பிடித்தவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

தெரியுமா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தி, கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருப்பீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

0: கிறிஸ்தவர்கள் நடுவில் மூன்று பஞ்சங்கள் என்ற தலைவில் ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர்தாமே உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் சில பஞ்சங்கள் காணப்படுகிறது. பஞ்சம் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு அடிப்படையாக தேவைப்படுகின்ற ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத, அடைய முடியாத ஒரு நிலைமை, ஒரு ஃபேமின், பஞ்சம். ஆவிக்குரிய உலகத்திலும் சில பஞ்சங்கள் காணப்படுகிறது. அவற்றில் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நம்முடைய நேரம் அனுமதிக்காது. இரண்டு அல்லது மூன்று பஞ்சங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க செல்கிறோம். முதலாவது பஞ்சம் என்னவென்று சொன்னால், அதற்கு ஒரு அடிப்படை ஒரு வசனத்தின் வாசித்துக் கொள்ளலாம். முதலாவதாக ரோமர் 12 அத்தியாயத்தினுடைய 1 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:1.
2: அப்படி இருக்க சகோதரரே,
1: நீங்கள் உங்கள் சரீரங்களை
2: பரிசுத்தமும்
1: தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுவேன். இட்ஸ் எ மீனிங்ஃபுல் சர்வீஸ். ஜீவனுள்ள பலியாக நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸோ டோட்லி வி ஹவ் டு சப்மிட் அவர் செல்ஸ் டு காட். வி ஹவ் டு ஃபுல்லி டெடிக்கேட் அவர் லைஃப் டு காட். ஆண்டவருக்கு நம்மை வாழ்க்கை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறது. டெடிக்கேட் பண்ணுறேன்னு சொல்லுகிற பொழுது, ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது என்று சொல்லுகிற பொழுது, இந்த வாழ்க்கை எப்பொழுது நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோமோ, என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வில் இரட்சகரை ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்றிலிருந்து இந்த வாழ்க்கை முழுமையாக தேவன் பயன்படுத்துகின்ற விதமாக, தேவனுக்கு ஏற்ற விதமாக நம்மை ஒப்புக் கொடுத்துக் கொள்ள வேண்டும். அதாவது தேவன் பயன்படுத்தத்தக்க விதமாக நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்வது. அதாவது இந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இதனுடைய பேர் தான் ஒப்புக் கொடுத்தது. அவருடைய பர்பஸுக்காக ஒரு கட்டடத்தை ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்காக இப்பொழுது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்ததாக அந்த கட்டடத்தை நாம் இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுக்கிறோம். கொடுத்த பிறகு நாம் இதுவரையும் எப்படி இந்த கட்டடத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தோமோ அந்த அடிப்படையில் அங்கு சென்று நாம் அதை பயன்படுத்த போகக்கூடாது. அந்த கட்டடம் எந்த பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பர்பஸை நிறைவேறும் விதமாக அந்த நிறுவனத்தினுடைய முழுமையான ஆளுகையை நாம் கொடுக்க வேண்டும். அவ்விதமாகவே இந்த வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ஒப்புக் கொடுத்திருக்கிற பொழுது, அகெயின் அந்த தேவனுடைய நோக்கம் நிறைவேறும் விதமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடரோடு பேசுகிற பொழுது கூட, கவர்ச்சியான வார்த்தைகளை சொல்லியோ, வசீகரமான வார்த்தைகளை சொல்லியோ, அவர்களுக்கு எளிதாக ஒரு விருப்பம் ஏற்படுகின்ற விதமான வார்த்தைகளை சொல்லியோ ஆண்டவர் சீடரை அழைக்கவில்லை. லூக்கா 9 23 வசனத்தைகள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் என் பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அதாவது தன் சுயத்தை அவன் வெறுக்க வேண்டும், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என் பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்போ என்ன பார்க்கிறோம் சொன்னால், இதுவரையிலும் அவன் தன்னுடைய சுயத்தின் வழி நடந்திருக்கிறான். எபேசியர் 2 நாம் பார்க்க முடியும். மாம்சம் மனதும் விரும்பின விதமாக வாழ்ந்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வருகிற பொழுது, நம்மை நாமே வெறுத்து சிலுவையை சுமக்கும்படி

0: முன் வர வேண்டும். இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கிறிஸ்த உலகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவிதத்தினுடைய காரியங்களை பார்ப்பதுதான் மிகவும் கடினமாக இருக்கிறது. கிறிஸ்தவ ஊழியர்களிடத்திலும் கிறிஸ்தவ விசுவாசிகளிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் மேன்மையை பார்ப்பது அரிதாக இருக்கின்றது, அபூர்வமாக இருக்கின்றது. அர்ப்பணம் என்பது இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் அவ்வப்பொழுது உபயோகிக்கிற ஒரு வார்த்தையாக மட்டும் இருக்கிறதை ஒழிய அந்த அர்ப்பணம் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இன்னொரு அறிந்து கொள்ளத்தக்க விதமாக வாழ்கின்ற வாழ்க்கை முறைகள் காண்பது அரிதாக இருக்கிறது. இன்றைக்கு அர்ப்பண தோற்றம், அதாவது ஒப்பு கொடுத்த தோற்றத்தை கிறிஸ்தவ மக்களிடத்திலும் கிறிஸ்தவ ஊழியர்களிடத்திலும் பார்ப்பது மிக அரிதாக இருக்கிறது. ஆண்டவர் ஒப்பு கொடுத்தோம் என்ற காரணத்துக்காக வாழ்க்கையை நாம் மிகவும், அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு வறுமை தோற்றத்தோடு, ஒரு அற்ப தோற்றத்தோடு, எல்லா காரியத்திலும் நம்மை நாம் வெறுத்து விட்டோம் என்று மற்றவர்கள் பார்க்கும் விதமாக நம்முடைய தோற்றங்களை உருவாக்கி கொள்வதால், அவ்விதமாக சிலர் தங்களை உருவாக்கி அவ்விதமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன் என்று சொல்லுகிற நிலைமை காணப்படுகிறது. அதில் அவர்கள் ஒரு திருப்தி இருக்கிறது. ஆனால் அவ்விதமான ஒன்றல்ல, நம்முடைய லைஃப் ஸ்டைல், நாம் மிக மிக குறைவான விலையுள்ள உடையை அணிந்து மிக மிக ஒரு, அதாவது ரொம்ப அற்பமான ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி, எல்லா விதத்திலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதையும் விரும்பவில்லை, எதையும் அனுபவிக்க விரும்பவில்லை, அவ்விதமாக நம்மை காண்பிக்கின்ற ஒரு தோற்றம் அல்ல அது, பல மதங்களிலும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தோம் என்று அவருடைய நோக்கம் நிறைவேறும் விதமாக வாழ்வது, அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களாக நம்மை உலகம் பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி செயல்படுகளாக நம்மை பார்க்க வேண்டும், அவர் சொன்ன வாக்களித்த சுபாவங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது, அது உண்மையாக இருக்கிறது என்பதை உலகம் பார்க்க வேண்டும் என்றால், மத்தேயு 5:16 என வாசிக்கும் பொழுது மனிதர்கள் உங்களுடைய நற்கிரிகளை பார்க்க வேண்டும், அதன் மூலமாக பரலோகத்தில் இருக்கிற தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அர்ப்பணிப்பினுடைய ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளங்களை, அந்த அழகான தோற்றங்களை உலகம் பார்க்க வேண்டும். நம்மை சன்னியாசிகளாக காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, துறவிகளைப் போல காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, முற்றும் துறந்த முனிவர்களைப் போல காண்பிக்க அவசியம் இல்லை. நாம் நன்றாக உடுக்கலாம், நன்றாக உண்ணலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகள், செயல்முறைகள், நம்முடைய சிந்தனை சார்ந்த அணுகுமுறைகள், இவைகளெல்லாம் உலகத்தின் பார்வைக்கு ஒரு வித்தியாசமானதாக, விசேஷமானதாக, விவேகமானதாக, இந்த வாழ்க்கை என்பது தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அந்த தேவனால் இயக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பது அறியத்தக்கதாக இருக்கணும். ஆனால் பரிதாபகரமாக இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் ஆடம்பரம் என்பது இந்த அர்ப்பணம் என்ற இடத்திற்கு வந்துவிட்டது. கிறிஸ்தவ விசுவாசிகளிடத்திலும் கிறிஸ்தவ ஊழியர்களிடத்திலும் இந்த உலகத்திற்கு ஏற்ற விதமான ஒரு ஆடம்பரமான தோற்றத்தை அதிகமாக பார்க்க முடிகிறது. நல்ல ஒரு வசதியான சூழல் வருகிற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்விதமான தோற்றங்கள் மாறுமோ அந்த விதமான தோற்ற மாற்றங்களை எல்லாம் கிறிஸ்தவ மக்களது பார்க்கும்போது கிறிஸ்தவ ஊழியர்களிடத்திலும் பார்க்க முடிகிறது. இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நன்றாக வசதியாக இருக்கிறார்கள், நன்றாக வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், நல்ல லக்ஸுரியாக தோன்றுகிறார்கள் என்று சொல்லுகின்ற விதமாக காணப்படுகிறது. இவ்விதமான தோற்றங்களை உருவாக்கி கொள்வதில் தான் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளும் கிறிஸ்தவ ஊழியர்களும் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். ஆடம்பரமான ஒரு தோற்றம் எல்லா விதத்திலும் காணப்படுகிறது. கிறிஸ்தவ ஊழியர்கள் நடைபெறுகிற இட சூழல்களை பார்த்தாலும் சரி, இந்த கிறிஸ்தவ ஊழியர்களுடைய எல்லா விதமான நிலைகளை பார்க்கும் பொழுது ஆடம்பரமாக வாழுகிற தோற்றத்தை பார்க்க முடிகிறது. இந்த ஆடம்பரமாக வாழுகிற தோற்றத்தை மற்றவர்களுக்கு காண்பிப்பதில் தான் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. ரோமர் 12:2 வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலன் போல் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த ஒரு வேஷம் தரிக்க கூடாது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மர்வமாகுங்கள். அர்ப்பணம் இருக்க வேண்டிய இடத்திற்கு இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் என்ன வந்துவிட்டது? ஆடம்பரம் வந்துவிட்டது. நாம் மிக ஆடம்பரமாக தோன்றினால்தான் அது ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய அடையாளம் என்று சொல்லப்படுகிற நிலைமை காணப்படும். ஒரு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ ஊழியர்கள் எல்லாரும் அர்ப்பணத்தை குறித்து அதிகமாக பேசுவார்கள், ஒப்பு கொடுக்கப்பட்ட அனுபவத்தை குறித்து பேசுவார்கள், ஆண்டவருக்கு முற்றிலும் நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டிய அவசியம் பேசுவார்கள். பேசிக்கொண்டே வாழ்கின்ற விதங்களிலே கொஞ்சம் ஆடம்பரமாக இருப்பார்கள், கொஞ்சம் நல்ல, அதாவது நல்ல வசதிகளை அனுபவிப்பதற்கு அதிக ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் அவர்கள் பேசுகிற, உபதேசிக்கிற காரியங்கள் எல்லாம் வேதாகம வார்த்தையின்படியாக காரியங்களாக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி என்ன செய்வார்கள் சொன்னால், பேசுகிற அளவுக்கு வாழாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் ஆடம்பரத்தை அவர்கள் விரும்பி அவிதமாக அதை அனுபவித்தார்கள். இதை பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்லி கொண்டு வந்தார்கள் சொன்னால், பேசுகிறது ஒன்றாக இருக்கிறது, நடைமுறை இன்னொன்றாக இருக்கிறது. ப்ரீச்சிங் சம்திங் பட் ப்ராக்டிஸிங் அனதர் திங், வேற ஒன்றாக இருக்கிறது அவ்விதமாக சொன்னார்கள். ஆனால் இப்போ அந்த காலம் மாறி போய்விட்டது. இப்பொழுது பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழியர்கள் பேசுகிறதன்படி தான் வாழுகிறார்கள். அதாவது முற்காலத்தில் அப்படி இல்லை, உயர்ந்த விஷயங்களை பேசிவிட்டு அந்த அளவிற்கு இல்லாதபடிக்கு கொஞ்சம் இறங்கி வந்து கொஞ்சம் ஆடம்பரம், கொஞ்சம் அதிக அதாவது உலகத்தை அதிகமாக அனுபவிக்கிற அந்த அனுபவங்கள் காணப்பட்டது. இப்போ அப்படி இல்லை, ஊழியர்களே வெள்ளி அரங்கமாக ஆடம்பரமாக வாழ்வதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லுகிற சூழலை பார்க்க முடிகிறது. உபதேசங்களிலே, போதனைகளிலே, சபைகளிலே, அவர்கள் கொடுக்கிற பிரசங்களிலே நாம் எல்லா விதத்திலும் இந்த உலகத்தில் மற்றவர்களை விட, அதை உலகத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறவளை விட, உலகத்தில் ரொம்பவும் லக்ஸுரியாக இருக்கிறத விட நாம் நல்லா லக்ஸுரியாக இருக்கணும், நன்றாக தோன்ற விட, நன்றாக வாழ வேண்டும். இதுதான் பிளஸ்ஸனஸ், இது ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை என்று வெளியரங்கமாக பேசு நிலை காணப்படுகிறது. அதனால் வேத வசனங்களில் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ இந்த ஆடம்பரமாக வாழ்வது சம்பந்தமாக, இல்லைன்ற அதிக சுகபோகத்தோடு வாழ்வது சம்பந்தமாக, தற்பிரியத்தோடு வாழ்கிறது சம்பந்தமாக என்னென்ன வசனங்கள் இருக்கிறோ அதை தேடி பிடிச்சி இதுதான் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிற சித்தம். எனவே நாம் வந்து நல்ல விதமாக உண்டு, நல்ல விதமாக உடுத்து, நல்ல விதமான உறவிடங்களை வாழ்ந்து, நல்ல விதமாக சமுதாயத்தில் ஒரு ஹை ஸ்டேட் வழிகளிலே நீ நடந்து உலகத்திற்கு ஒரு மாதிரியாக வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நீ உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய், எனவே அந்த வார்த்தையின்படியான ஒரு ஜீவிதம் உன்னுடைய வாழ்விலே காணப்பட்டு அது மற்றவர்களுக்கு மாதிரியாக வேண்டும். இவ்விதமான போதனைகளை நின்று போய்விட்டது. இப்பொழுதெல்லாம் தேடி தேடி வேதாகமத்தில் யார் யார் வசதியாக வாழ்ந்தார்கள், யார் யார் நல்ல லக்ஸுரியாக இருந்தார்கள், இது போன்ற சம்பவங்களையும் தேடிப்பிடித்து, அது மட்டுமல்ல வேறொரு அர்த்தம் கொடுக்கும்படியாக சொல்லப்பட்ட வசனங்களையும் அந்த எழுத்தின் தோட்டத்திலே இருக்கிற அந்த அடிப்படையில் இதை எடுத்துக்கொண்டு இதை இந்த வார்த்தைகளை பாருங்கள். ஆண்டவர் நாம் ரொம்ப நன்றாக வாழ்வார், அதை நன்றாக ஆண்டவர் நன்றாக தான் வாழ விரும்புகிறார். அது வேறு விஷயம். இவ்விதமாக எல்லா விதத்திலும் சுகபோகமாகத்தான் வாழ சொல்லுவதைப் போல காண்பித்து வெளியரங்கமாக இதுவே பிரசங்கமாகிவிட்டது. இப்போ வார்த்தைகளை பேசுகிற, வழிகளை நடப்பது சம்பந்தமாக பேசுகிற, சாட்சியாக ஜீவிப்பது சம்பந்தமாக பேசுகிற பிரசங்கங்கள் மிக குறைவாக காணப்படுகிறது. எல்லா விதத்திலும் நாம் வந்து இந்த உலகத்தில் மிக உயர்ந்த ஒரு லக்ஸுரி வாழ்க்கையை வாழ்கிறது தான் கிறிஸ்தவ ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிற நிலைமை காணப்படுகிறது. 2 தீமோத்தேயு 3 அத்தியாயத்தினுடைய 2 வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:2
1: எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும்
0: செல்ஃப் லவ்வர்ஸ், அதாவது தங்களை நேசிக்கிறவள், தங்களை நேசிக்கணும் சொன்னால் நாம் நல்லா சாப்பிடணும், நாம் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நம்ம நல்ல ஒரு அக்கோமடேஷனில் இருக்கணும், நல்ல விதமாக லைஃப் என்ஜாய் பண்ணணும், நல்ல ஸ்டேட்டில் இருக்கணும். தற்பிரியம் நாம் நன்றாக இருப்பதற்கு வேதமும் எதிராக இருக்கவில்லை, ஆண்டவர் எதிராக இருக்கவில்லை. ஆனால் மனிதன் தன்னையே நேசித்து தன்னுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிறது வேதாகம் எதிர்க்கிறது. தொடர்ந்து என்ன படிக்கிறோம்? தற்பிரியராயும்
1: வீம்புக்காரராயும்
0: பணப்பிரியராயும். வீம்புக்காரராயும் சொன்னால் ஒரு தாழ்மை பண்பு இல்லை, ஒரு அடக்க பண்பு இல்லை, எப்பொழுதும் நான் பெரியவன் என்று. இன்றைக்கு பெரும்பாலான போதகர்களுடைய பிரசங்களிலும் கூட அந்த பெருமை வெளியரங்கமாகவே தெரிகிறது. அவர்கள் தாழ்ந்து போகாதோ, நாங்கள் யாருக்கும் தாழ்ந்து போக தேவையில்லை, யாருக்கும் நாங்கள் சாதாரணமாக காணப்பட வேண்டிய தேவையில்லை என்ற விதமாக சொல்லுகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. பணப்பிரியராக இருப்பது மட்டுமல்ல, வீம்புக்காரலாகவும் அடுத்த என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறார்?
1: அகந்தை
0: உள்ளவர்களாக இருக்கிறாள். இவைகளெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையில் தான் தோன்றும். இதை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது இப்படிப்பட்ட மனிதர்கள் கடைசி காலங்களில் தோன்றுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறது அதிசயம் கிடையாது. ஆனால் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற மக்கள் மத்தியிலும், ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற என்று சொல்லிக்கொள்ளுகிற மத்தியிலும் காணப்படுகிற பொழுது அதுதான் வேதனைக்குரியதாக இருக்கிறது. எனவே இக்காலங்களிலே ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வட்டாரத்திலே பஞ்சமில்லை, அது மிகுதியாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அடையாளமான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, டெடிக்கேட்டட் லைஃப், அதுதான் மிஸ்ஸிங்காக இருக்கிறது, அபூர்வமாக மாறிவிட்டது. இப்பொழுது வெளியரங்கமாகவே நாம் ஒன்றும் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டிய தேவையில்லை, நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நாம் வந்து எதையும் அனுபவிக்காமல் இருக்க தேவையில்லை. எல்லாரை விட லக்ஸுரியாக வாழணும். என்ஜாய், என்ஜாய், என்ஜாய். இதை அந்த பிரசங்கி புஸ்தகத்தில் சாலமோன் சொன்ன வார்த்தைகளை கூட சிலர் உபயோகித்து இந்த விதமாக வாழ்வுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிற நிலைமை காணப்படுகிறது. சாலமோன் எழுதுகிற பொழுது 8 அத்தியாயத்தினுடைய 15 வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். பிரசங்கி 8 அத்தியாயத்தினுடைய 15 வசனம்.
1: ஆகையால் நான் களிப்பையும் புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வது.
0: ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், அதாவது ரொம்ப என்ஜாய் பண்ணுறத, ரொம்ப வந்து சுகபோகமாக இருக்கிறத, ரொம்ப ப்ளஷர் வந்து அனுபவிக்கிறத நான் என்ன செய்தேன், ப்ரைஸ் பண்ணேன். லைஃப்னா இதுதான்ப்பா. தொடர்ந்து என்ன சொல்ற, புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. இதை எப்படி இன்றைக்கு எடுத்துக்கொள்கிறேன்னா, தேவன் கொடுத்த ஞானத்தில் சாலமன் என்ன சொல்லியிருக்காரு, ஏன்னா தேவனுக்கு சாலமனுக்கு ஞானம் கொடுத்தது யார், தேவன் தானே. தேவன் கொடுத்த ஞானத்தில் சாலமன் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் நமக்கு புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே இல்லாமல் சூரியனுக்கு கீழே நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். லைஃப்பை என்ன செய்வோம், எவ்வளவுக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்கிறோம் அதை அளவு என்ஜாய் பண்ணுவோம். ஆம் அருமையானவளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதற்காக நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு தரித்திரனைப் போல தோன்றி, ஒரு சன்னியாசியைப் போல தோன்றி, முற்றுமுறந்து துறந்த முனிவரைப் போல் தோன்றுவதல்ல. வாழ்க்கை முறைகளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு ஜீவிக்கிறேன். தேவனுக்காக வாழ்வதற்கு எந்த ஒரு வாழ்க்கை முறை தடையாக இருக்கோ அந்த வாழ்க்கை முறையை நான் மாற்றுகிறேன். தேவனுடைய பிரியத்துக்கு உட்பட்டு வாழ்வதற்கு என்னுடைய சுயம் தடையாக இருந்தால் அந்த சுயத்தை நான் கீழ்ப்படுத்துகிறேன். தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே சில சௌகரியங்களையும் கூட நான் இழப்பதற்கு தேவைன்னா நான் இழக்கிறேன். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் தாழ்ந்து போக வேண்டியதும், என்னை விட்டு கொடுக்க வேண்டியதும், ஒரு அவமானத்தை சகிக்க வேண்டியதும், ஒரு இழிவை ஏற்றுக்கொள்ளும் அவசியம் என்றால் அதற்கு நான் தயாராகிறேன். என்ன எப்படியாயிலும் என்னுடைய வாழ்க்கையிலே காட் மஸ்ட் பி க்ளோரிஃபைட், காட்ஸ் வில் மஸ்ட் பி டன். இதுதான் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்மை ரொம்ப தாழ்ந்த ஒரு தோற்றத்தில் காண்பிக்கிறது என்று கூட சொல்ல முடியாது. வாழ்க்கை ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, இந்த அர்ப்பணிக்கப்பட்ட அனுபவம், அர்ப்பணிப்பு, இது கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு காணப்படாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஒரு பெரிய பஞ்ச நிலவுகிறது அந்த இடத்துல. இன்றைக்கு மேலோங்கி நிற்பது இது ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய 8 11 வசனத்திலே ஒரு உண்மையை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற உண்மைதான். இன்னொரு பஞ்சத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். தேவன் சொல்கிற முன்கூட்டிய பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டது, ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம். நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய வசனத்திற்கான பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத. அப்போ கர்த்தருடைய வசனம் இருக்குது, அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஈவன் நவ் காட் இஸ் ஸ்பீக்கிங், காட் இஸ் கிவிங் ஹிஸ் வேர்ட்ஸ், ஆனால் அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தருகின்ற ஆட்கள் குறைந்துவை விட்டார்கள். தேவன் கடைசி நாள் வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பார், இன்றும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். இப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு ஒன்றும் பஞ்சம் வரல, ஆனால் அந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற, டு லிசன் த வேர்ட் ஆஃப் காட், அங்கே தான் தேர் கேம் எ பிக் ஃபேமன். அப்போ ஆண்டுடைய வார்த்தையை கேட்க முடியலை. இன்றைக்கு வசன பஞ்சம் மிகுதியாக இருக்கிறது. நம்ம இந்த வாழ்கிற இந்த புதியற்பாட்டு காலத்தில், இந்த கடைசி காலத்தில் இதை கேட்டால் நிறைய பேருக்கு இது ஒரு விந்தையான கூற்றாக கூட இருக்கும். என்ன பிரதர், எங்கே பஞ்சம் இருக்குது? எந்த காலத்தை விட கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்கள் இப்போ தான் அதிகமாக கேட்கறதுக்கான சான்ஸ் பெற்றிருக்கான். அப்படி தானே, மேடைகள் மூலமாக, சபைகள் மூலமாக, இன்னும் நிறைய மாடர்ன் டிவைசஸ் வந்திருக்கு இல்லையா, நிறைய சோசியல் மீடியாஸ் வழியாக, டிவி வழியாக கேட்கலாம், யூடியூப் வழியாக கேட்கலாம், வாட்ஸ்அப் வழியாக கேட்கலாம், இன்ஸ்டாகிராம் வழியாக கேட்கலாம், ட்விட்டர் வழியாக கேட்கலாம், இன்னும் நிறைய நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை கொட்டோ கொட்டன்னு செய்கிறது, கொட்டி கொண்டிருக்கிற எந்த காலத்தில் இந்த காலத்தை மாதிரி ஜனங்கள் அதிகமாக வார்த்தைகளை கேட்கும்படியான சூழல் இருந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்பெஷலாக ஒரு கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும்னா ஏதோ ஒரு ஊரில் நடக்கிற கன்வென்ஷன் மீட்டிங்ஸுக்காக எத்தனையோ மைல்ஸ்னு ஆட்கள் வந்து நடந்து போய் இல்லைன்னா பிரயாணம் பண்ணி போய் மிக கஷ்டப்பட்டு வார்த்தைகளை கேட்டாங்க. அந்த அளவுக்கு ரேராக இருந்த காலம், அதை பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் குறைவாக இருந்த காலம். நாம வாழுகிற காலம் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி தானே, யூடியூப்பை திறந்துட்டா மழை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்படி தானே, ஒரு சர்ச் பாஸ்டருடைய பிரசங்கம் நமக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லை, உடனே என்ன பண்ணிடலாம், அடுத்தது ஷிஃப்ட் ஆகிடலாம், அப்படியே மாற்றி போயிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ பைபிள்ஸ் இருக்குது, எவ்வளோ பைபிள் ரிலேட்டட் புக்ஸ் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வசனத்துக்கு எங்கே சார் பஞ்சம் அப்படின்னு நாம் கேட்கலாம் இல்லையா. இப்போது நான் சொல்வது பிரசங்கங்களுக்கு பஞ்சம் என்றல்ல, கிறிஸ்தவ சொற்பொழிவுகளுக்கு பஞ்சம் என்றல்ல, பஞ்சம் தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு. தேவன் ஏற்கனவே எழுதி வைத்த வேதாகமத்திலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தைகளுக்கும் பஞ்சம் வரல. ஏன்னா நிறைய பைபிள்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம், டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் மூணு நாள் பைபிள் இருக்குது, அப்படித்தான். அதனால் பைபிள் இல்லாத பஞ்சமோ இல்லைன்னு சொன்னால் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை எடுத்து போதிக்கிற பஞ்சமோ வரலை. ஏற்கனவே எடுத்து எழுதப்பட்ட வார்த்தைகளை எடுத்து பிரசங்கிக்கின்ற ஏராளமான போதகர்கள் இருக்கிறார்கள். பிரசங்கங்களுக்கு பஞ்சமே இல்லை, சொற்பொழிவுகளுக்கும் பஞ்சமே இல்லை. பஞ்சம் எதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். உபாகமம் 8:3 என்ன சொல்லுகிறேன் சொன்னால், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, நவ் இட் இஸ் ப்ரொசீடிங் ஃப்ரம் த மவுத் ஆஃப் காட். ஆண்டவர் என்றைக்கே ஒரு நாள் சொன்ன வார்த்தைகளை நாம் பதிவு பண்ணி வைத்திருக்கிறோம், இதைத்தான் நமக்கு இறுதியாக கொடுத்துருக்கிறான்றல்ல. இந்த வார்த்தைகள் மூலமாகவும் ஆண்டவர் என்ன செய்கிறார், இன்று பேசுகிறார். டுடே நவ் காட் இஸ் ஸ்பீக்கிங். இன்று அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அவ்விதம் வருகிற வார்த்தைகள் ஒன்றும் ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு முரண்பாடாக இராது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வழியாக பேசினால்தான் தட் வில் பி த ட்ரூ வேர்ட் ஆஃப் காட். அவன் பிரசங்கங்கள் ஏராளம், நிறைய சர்ச்சஸ் நிறைய பிரசங்கங்கள் எப்படியா ஒரு பிரசங்கத்தை ஒப்புவிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியும். நிறைய நம்ம டிவியில் யூடியூப்பில் நிறைய பிரசங்கள் இருக்கிறது. ஆனால் எதற்கு பஞ்சம்? தேவனுடைய வாயிலிருந்து இன்று புறப்படுகிற வார்த்தைகளுக்கான பஞ்சம். காரணம் என்னவென்றால், வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் வந்து புறப்படுகிறவில்லையா, புறப்படுகிறது. அந்த புறப்படுகிற வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகின்ற நிலைமையில் உள்ள ஊழியர்கள் மிகவும் குறைந்து போய்விட்டார்கள். இரண்டாவது, எங்கேயாவது சில ஊழியர்கள் பேசுகிறார்கள், அதை கேட்கிற காதுகளை உடைய விசுவாசிகள் குறைந்து போய்விட்டார்கள். காரணம் என்னவென்றால், உண்மையான தேவனுடைய வார்த்தை வருகிற பொழுது அந்த வார்த்தையை எல்லாரும் விரும்பி கேட்க முடியாது. யோவானுடைய சுவிசேஷம் 8:47 வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனால் உண்டானவன், தோஸ் ஆர் பார்ன் ஆஃப் காட், அவன்தான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறான். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு பெரிய பஞ்சம். மக்கள் நிறைய பிரசங்கம் கேட்குறாங்க, நிறைய உபன்யாசங்கள் கேட்குறாங்க, நிறைய ஸ்பீச்சஸ் கேட்குறாங்க, நிறைய சொற்பொழி கேட்குறாங்க. ஆனால் ஆர் தே லிசனிங் த ட்ரூ வேர்ட் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வரவில்ல தான், அதுக்கு பட்டன ஆன்சர் பண்ண முடியலை. தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் எப்படி வித்தியாசம்? இன்றைக்கு தேவன் அப்படி செய்வார், இப்படி செய்வார், அதை செய்வார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், வியாதியை குணமாக்குவார், உன்னுடைய வாழ்க்கையை அவிதமாக உயர்த்துவார். இவ்விதமாக நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கும், நம்மளை வந்து எக்ஸைட் பண்ணுறதுக்கும், நம்மளை எக்யூப் பண்ணுறதுக்கும், நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் நிறைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஆனால் இவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் தானா என்பதை கவனிக்கப்படத்தக்கவில். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்றால், வேதாகம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஒரு தீர்க்கத்தரிசியுடைய வாயிலிருந்து வந்த தேவ வார்த்தைகளும், முக்கியமாக மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது அவர்கள் எந்த விதமாக இருக்கிறார்கள், எந்த விதமாக இருக்க வேண்டியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருந்தது. ஆகையால் தான் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது ஜனங்கள் பல நேரங்களில் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. அந்த தீர்க்கதரிசிகளை விருக்கிற அளவுக்கும் போனாங்க. ஏன்னா அது அவர்களுடைய பாவங்களை எல்லாம் கண்டித்து உணர்த்தினது, அவர்களுடைய நிலைமை எவ்விதமாக இருக்கிறது என்பதை அது அவர்களுக்கு விளங்கி வெளியரங்கப்படுத்தினது. தேவனுடைய வார்த்தைகள் முதலாவது ஒரு மனிதனை அவன் எப்படி இருக்கிறான் அறிய வைக்கும். இன்றைக்கு அப்படி இல்லை, நாம் எப்படி இருந்தாலும் இப்படி இருக்கலாம் என்று ஒரு நம்மை ஊக்குவிக்கின்ற விதமான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அது ஆவிக்கேற்ற ஊக்குவிப்பு அல்ல, உலகத்துக்கேற்ற ஊக்குவிப்பு. நாம் எந்த லோ லெவலில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை ஹை லெவலுக்கு கொண்டு போக போகிறார் என்று தூண்டுகின்ற விதமான வார்த்தைகள் இவைகளெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது அழகாக நாம் அதை பார்க்க முடியும். 1 Corinthians 2:18 நான் வாசிக்கும் பொழுதும், 5 வாசிக்கும் பொழுது சில உண்மைகளை பார்க்கலாம். முதலாவது 1 வாசிக்கலாம். 1 Corinthians 2:18
1: சகோதரரே,
0: நான் உங்களிடத்தில் வந்தபோது
1: தேவனை பற்றிய சாட்சியை
0: சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறோம் வரவில்ல. இவ்வளோ பெரிய ஒரு கிரேட் மேன் ஆஃப் காட், வெரி பிக் அப்போஸ்டல். அந்த மனுஷன் எப்படி சொல்கிறான்னா, நான் ஒரு வசனிப்பு, அதாவது நய வசனிப்பு, அதாவது பேச்சு திறமை என்று சொல்லுவாங்க இல்லையா, பேச்சு திறமை, எலக்வன்ஸ், பேச்சு திறமை. நான் உங்களிடத்தில் வருகிறவங்களும் ஒரு பெரிய பேச்சு திறமை, நான் ஏதோ ஒன்று சொல்ல வந்ததை நீங்கள் ரொம்பவும் விரும்புகிற மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுற அந்த விதமான ஒரு எபிலிட்டியோட வரல. இன்னும் அஞ்சாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கலாம்,
1: என் பேச்சும்
0: என் பிரசங்கமும்
1: மனுஷ ஞானத்திற்குரிய
0: நயவசனம்னு சொன்னா அவங்கள வந்து ரொம்பவும் அட்ராக்ட் பண்றது மாதிரி, அதை அவங்கள ரொம்ப கிக் பண்றது மாதிரி, அதை அவங்கள ரொம்ப எக்ஸைட் பண்றது மாதிரி. வார்த்தை ஜாலம் என்று சொல்லுவார்கள், வார்த்தை ஜாலம் சினிமாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டயலாக் எல்லாம் அந்த விதமாக தான் என்ன சொல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, அந்த வார்த்தை பஞ்சு டயலாக் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னும் எந்த ஒரு வார்த்தை பேச எழுதும் அது வந்து செயற்கையாக உருவாக்கப்படுகிற வார்த்தை, இயல்பாக வருகிற வார்த்தைகள் செயற்கையாக உருவாக்கப்படுகிற வார்த்தைகள், அவைகள் கேட்கிறவர்களுக்குள்ள ஒரு தூண்டுதலை ஒரு உணர்த்து அதாவது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆனால் பவுல் சொல்கிறார், இந்த மாதிரி நாம் வரல, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய அதாவது மனிதனுடைய ஞானத்துக்கேற்றவுடைய நயவசனம் உள்ளதாக இராமல் அது எப்படிப்பட்டதாக இருந்தது, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அதனால தான் இன்னும் கொலோசியர் 2 4 வசனத்தை சொல்லுகிற பொழுது,
1: ஒருவனும் நயவசனிப்பினாலே
0: உங்களை வஞ்சியாதபடி, அப்ப நயவசனிப்பட பேச்சு திறமையினால சில விஷயங்களை விளக்கி சொல்லுகிற ஆற்றலால். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ், ஃபால்ஸ் பாஸ்டர்ஸ், அவங்க பேசுகிறத பற்றி நல்லா உட்காந்து கேட்கலாங்க. வெரி குட் சர்மன், வெரி குட் ஸ்பீச், ஏன்னா நல்ல விதமாக ப்ரெசன்ட் பண்ண தெரிகிறது. எந்த ஒரு வார்த்தையும் அதனுடைய அந்த பக்கம் அர்த்தம் என்ன, இந்த பக்கம் அர்த்தம் என்ன, இதே வார்த்தை இன்னொரு இடத்துல என்ன அர்த்தம், இதெல்லாம் கவனிக்கிறது, எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த விதமான நோக்கத்தை சொல்லி, இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட வசனத்தை தனியாக எடுத்து விட்டு அதை விளக்குகின்ற விதம் இருக்கிறது பாருங்கள், ஒரு பெரிய திறமை தான். இட்ஸ் எ வெரி பிக் டேலண்ட். இந்த டேலண்ட் தான் இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸ் இருக்குது. அப்படி ஒன்றும் இல்லைன்னா கூட வெறும் வார்த்தைகளை, ஏற்கனவே எழுதப்பட்ட வேத வார்த்தைகள், எழுதப்பட்ட ஆல்ரெடி ரிட்டன் வேர்ட்ஸ், அதை எடுத்து வைத்து அதுக்கு அதாவது அதில் ஒரு ஸ்டஃப்பு ட்ரூத்தையும் சொல்லலை, ஒரு பெரிய வெளிப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைகளை வைத்து மிக அதிக சத்தத்தோடு ஹை டெம்போவில் பேசுகிற விதங்களை பார்க்கும் பொழுது கேட்குறவங்களுக்கு என்ன வருது, அந்த சத்தமே அவங்களை எக்ஸைட் பண்ண வச்சுருது. ஆனால் என்ன பேசியிருக்கிறாங்க, அந்த வார்த்தைகளால் நமக்கு என்ன கிடைக்கிறது, இது என்ன தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறது, என்ன சத்தியம் ஏற்பட்டிருக்கிறது, அதை சத்தியத்தை சொல்லியிருக்கிறது, இதனால் வாட்ஸ் அ ட்ரூ அவுட்கம், அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நத்திங். நயவசனம் இப்போ கேட்டே இருக்கலாம், இன்னைக்கு உலகமெங்கிலும் பார்க்கலாம் மிகப்பெரிய திருச்சபை தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனல் டாக்ஸுக்காக ரொம்ப அறியப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறவங்களையும் உற்சாகப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு விஷயம் நடக்க போதா சொல்லிவிடுவார்கள். ஆனால் அவங்க மிஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் இன்றைக்கு உண்மையாக அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், அவர்களுடைய நிலைமை ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் சொல்ல வருகிற வார்த்தைகள் இவர்கள் கேட்க முடியாது. ஏன்னா இவர்களுக்கு கேட்கிற அந்த நிலையே இல்லை, ஏன்னா உண்மையான தேவ மனிதர்கள் வழியாகத்தான் அதை பேசுவார். அப்போ இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பிரசங்க டேலண்ட், ஸ்பீச் கொடுக்குற டேலண்ட்ஸ், விஷயங்களை வந்து விளக்கி சொல்லுவதற்கு இருக்கிற திறமை, ஆனால் அவர்கள் விளக்கி சொன்ன வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நார்மலாக உட்கார்ந்து நீங்கள் யோசித்தீங்கன்னு சொன்னால் அதை அங்கே இடிக்கும் அங்கே இடிக்கும். நம்மளை பொறுத்தவரைக்கும் அந்தந்த வசனத்தை தனியாக பிரித்தெடுத்து அதனுடைய வார்த்தையின் தோற்றல் அர்த்தம் கொடுத்தோம்னா ஆஹா என்ன அருமையாக அவர் விளக்கிக்கிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் சொன்ன உண்மை வேறு பல வசனங்கள் ஒப்பிடுகிற பொழுது அது என்ன பண்ண கிளாஷ் பண்ணும். அப்போ இதை நயவசனிப்புள்ள வார்த்தை பவுல் இப்படிலாம் வரலான்னு எப்படி வந்திருக்கிறாரு, கர்த்தருடைய ஆவியினாலும் வல்லமையினாலும் வந்திருக்கிறார். இன்னும் ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 1:5 வாசிப்போம், 1 தெசலோனிக்கேயர் 1:5 சார், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, எப்படி வந்தது, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அப்போ நாங்கள் பேசினதை வந்து எங்களுடைய திறமை மூலமாக பேசலை, பேச்சாற்றல் மூலமாக பேசலை, ஒரு உண்மையே நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வல்லமையின் மூலமாக அந்த வார்த்தையோடு ஆவி இணைந்திருந்தபடினாலே அது உங்களுக்குள்ளே வந்து மாற்றுவேன். இப்போ எது நயவசனிப்பு, எது உண்மையான தேவ வார்த்தை என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால், உண்மையான வார்த்தை ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும், அவனையுடைய உண்மையினை அறிய வைக்கும், அதற்கு அடுத்தபடி அவனுடைய என்னென்ன சீர்திருத்தங்கள் ஏற்பட வேண்டுமோ அந்த சீர்திருத்தங்களை அவனுக்கு சொல்லும், அந்த சீர்திருத்தங்கள் ஏற்படுவதற்கு தேவன் எந்த விதமான ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காரோ அதையும் சொல்லும். இந்த நயவசனிப்புள்ள வார்த்தை எப்போவுமே நம்ம ஒரு ஆடிட்டோரியத்தில் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்குறோம், ரசிக்கிறோம், ரசிக்கிற நேரத்துக்கு மட்டும் நமக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும், உத்வேகம் இருக்கும். அந்த ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியே போன பிறகு, அந்த தியேட்டரை விட்டு வெளியே போனோன்னே எவ்ரிதிங் வில் பி லாஸ்ட். ஆனால் உண்மையான தேவ வார்த்தைகளை ஒரு மனிதன் கேட்டிருந்தால் அவன் வெளியே சென்ற பிறகும் அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு உணர்வு வேலை செஞ்சிட்டே இருக்கும். ஆண்டவர் தன்னை எப்படி காண்பித்திருக்கிறார், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த சூழலுக்கு எது காரணம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த விதமாக தனக்குள்ளே உணர்கிற நிலையில் எப்படி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பஞ்சம், கவர்ச்சியான பிரசங்கங்கள் இருக்கிறது, கவர்ச்சியான சொற்பொழிவுகள் இருக்கிறது, சினிமாவில் டயலாக் பண்ணுறது மாதிரி, சினிமா ஆக்டர்ஸ் வந்து டயலாக் பேசுறது மாதிரி இன்றைக்கு சர்ச்சிலையும் இன்னும் மேடைகள்லையும் டயலாக் பேசி அந்தந்த வசனங்களை தனியாக எடுத்து வைத்து மக்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து அவளை வித்தியாசமாக வழி விலகி போகச் செய்கிற வார்த்தைகளுக்கான உண்மையான தேவ வார்த்தைகளுக்கு பஞ்சம். இந்த உண்மையான வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னேன், வார்த்தைக்கு பஞ்சங்கிறத விட வார்த்தை கேட்கிற பஞ்சம். இந்த வார்த்தையை கேட்கிறதற்கு ஜனங்கள் விரும்புவதும் இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த விதமான காதுகள் இல்லை. இதுவும் ஒரு விதமான, அதாவது சத்தியத்திற்கு செவி கொடாமல், அதுவும் தொடர்ந்து செவி கொடாமல் போனவருடைய விளைவாக அடுத்த என்ன நடைபெறுனா சத்தியத்தை அதற்கு பிறகு அவள் அறிவிற்கான வாய்ப்பு இழக்கிறார்கள். இதைத்தான் நம்ம ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் கூட 6:10 பார்க்க முடியும். சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போக போக என்ன நடைபெறுகிறேன்னு சொன்னால் அதற்கு பிறகு உண்மையான தேவ வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் அங்கே இழக்கப்படுகிறது. எனவே இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் வாழ்கிற கடைசி நாட்கள், கவர்ச்சியான பிரசங்களுக்கு பஞ்சமில்லை, கவர்ச்சியான சொற்பொழிவுகளுக்கு பஞ்சமில்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பஞ்சம். கர்த்தருக்கேற்ற விதமாக மனிதை நடத்துகிற வார்த்தைகள், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் விதமாக மனிதனை கொண்டு செல்கிற வார்த்தைகள், கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த மாற்றங்களை ஒரு மனிதனுக்குள் உருவாக்குகிற வார்த்தைகள், கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கையை சார்ந்து கர்த்தருக்கேற்ற வழியிலே செல்லும்படியாக தூண்டுகிற வார்த்தைகள் இன்றைக்கு கேட்கின்ற வாய்ப்புகள் குறைந்துவிட்டது. ஒரு மிகப்பெரிய பஞ்சம் இருக்கிறது. எனவே அதை உணர்ந்தவளாக நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக இன்னொரு பஞ்சத்தை நாம் சுருக்கமாக பார்த்து முடிக்கப் போகிறோம். வல்லமை பஞ்சம், த ஃபேமின் ஃபார் த பவர், வல்லமைக்கான பஞ்சம். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் வல்லமைக்கான பஞ்சம். இது கூட உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும், என்ன வல்லமைக்கு பஞ்சம்? எந்த காலத்தை விட இப்போ தான் சர்ச்சுக்கு போகிறவங்கெல்லாம் அதிகமாக வல்லமையாக உணர்கிறாங்க. அதை தான் நிறைய பேர் எழுப்புதல் கூட எடுத்துக்கிறாங்க. எந்த ஸ்பெஷல் மீட்டிங்ஸுக்கு போனாலும் சரி, எந்த சர்ச் மீட்டிங்ஸ் போனாலும் சரி, எந்த ப்ரேயர் மீட்டிங்ஸ் போனாலும் சரி, எந்த விதமான ஒரு வர்ஷிப் மீட்டிங்ஸ் போனாலும் சரி, அங்கே போகிறவங்க எல்லாருமேலேயும் இப்பொழுது என்ன வந்து இறங்குகிறது? பரிசுத்த ஆவியான வந்து இறங்குறாரு, வல்லமை வந்து இறக்கிறது, வல்லமை இறங்குதுன்னா சொல்லப்படுகிறது. அதனால் வல்லமைக்கு பஞ்சம்னு சொல்கிறத கேட்குற வெளியே நமக்கு கொஞ்சம் இது என்ன இப்படி சொல்கிறார் அப்படின்னு. ஆம் அருமையார்களே, வல்லமைக்கு ஒரு பெரிய பஞ்சம். தேவன் வாக்களித்த வல்லமை இன்றைக்கு திருச்சபை மக்களிடத்தில் பார்ப்பதை மிக குறைவாக இருக்கிறது. தேவன் வாக்களித்ததான வல்லமையை திருச்சபை ஊழியர்களை பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. தேவ வல்லமைக்கு ஒரு பெரிய பஞ்சம். நீங்கள் நினைக்கலாம், அது இங்கே எப்படி, இப்போதான் நம்ம எந்த கூட்டத்துக்கு போகிறவங்களும் ஒரு பெரிய வல்லமை பெற்றுக்கொண்டு தானே வெளியே வர்றாங்க, அந்த இடத்துல நிறைய வல்லமை பெற்றுக்கொண்டு தானே உற்சாகப்படுறாங்க. அருமையாவளே, அப்போஸ்தலன் பணிகள் 1:10 8 வாஸ்து பார்ப்பீர்கள்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார், the Holy Spirit will come upon you, then what will happen, you will become more powerful, you will be made powerful, you will be strengthened. அந்த வல்லமை வருகிற பொழுது அந்த வல்லமை என்ன பண்ணுன்னு சொன்னால் that will strengthen you. அது உங்களை யாராக மாற்றும், இட் வில் மேக் யூ பவர்ஃபுல் பர்சனாலிட்டி. அதனுடைய அவுட்கம் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன என்னன்னு பார்க்கும் பொழுது யூ வில் பிகம் விட்னஸஸ் ஃபார் ஜீசஸ். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் ரிஃப்ளெக்ட் ஜீசஸ், நீங்கள் இயேசுக்கு சாட்சியாக மாறுவீங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு வல்லமைக்கு மிகப்பெரிய பஞ்சம் இருக்குன்னு சொன்னேன்னு சொன்னேன். நான் அந்த அப்போஸ்தலனுடைய 1:8 சொல்லுகிற விதமான அந்த வல்லமை, ஏன்னா அந்த வல்லமை வந்தால் என்ன நடைபெறும் என்று சொன்னால் அந்த வல்லமை பெறுகிறவர்கள் சாட்சிகளாக மாறுவார்கள். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் சாட்சிகளுக்கு ஒரு பெரிய பஞ்சம் இருக்கு. சாட்சி எப்படின்னா கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள், கிறிஸ்தவ வழிகளை பிரதிபலிக்கிறவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையை பிரதிபலிக்கிறவர்கள், கிறிஸ்தவ நோக்கத்தை பிரதிபலிக்கிறவர்கள் இன்றைக்கி ரொம்ப ரேராக இருக்கிறாங்க. ஒரு பெரிய பஞ்சம், சாட்சிகளுக்கு பஞ்சம், பக்தர்களுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது, ஆராதிக்கிறவர்களுக்கு பஞ்சம் கிடையாது, ஜபம் பண்ணுறவர்களுக்கு பஞ்சம் கிடையாது, ஊழியம் செய்கிறவர்களுக்கு கூட பஞ்சம் கிடையாது, பல்வேறு விதமான ஆவிக்குரிய நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் பஞ்சம் கிடையாது. ஆனால் பஞ்சம் யாருக்குன்னு சொன்னால் உண்மையான சாட்சிகளுக்கு, ஒரு டெஸ்டிமோனியல் லைஃப் வாழ்றவங்களுக்கு ரொம்ப பஞ்சம் இருக்கிறது. அந்த பஞ்சத்திற்கு காரணம் என்னவென்று சொன்னால் வல்லமை பஞ்சம். ட்ரூ பவர் ஆஃப் காட் தட் ஹஸ் பிகம் வெரி ரேர் அமங் அஸ். நம்மத்தில் உண்மையான தேவ வல்லமை மிக குறைந்து போய்விட்டது. காரணம் என்னவென்றால், உண்மையான வல்லமை ஒரு மனிதனை மாற்றும். உண்மையான வல்லமை கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு ஒரு மனிதனை உத்வேகப்படுத்தும். அதுதான் உண்மையான வல்லமை. அந்த வல்லமை இல்லாதபடிக்கு நாம் ஆராதனை வேலைகளிலே, ஜப வேலைகளிலே, கூடி வருகிற வேலையிலே, பாடல் வேலைகளிலே, நம்முடைய சரீரத்தில் நாம் ஒரு வல்லமை உணரலாம். இதெல்லாம் பவர் ஃபீல் பண்ணுறது. ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறது மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறது. வைப்ரேஷனை ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதோ மிக முக்கியம். எனவே இந்த நான் ஏற்கனவே பார்த்த அந்திகிறிஸ்தனுடைய ஆவியின் மூலமாக இன்றைக்கு ஒரு ஃபால்ஸ் பவர் அதிகமாக மக்கள் மத்தியில் அறிமுகமாக இருக்குது. பெரும்பாலான மக்கள் தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபால்ஸ் பவர். அது அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குறது, அவங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது, அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு இமோஷனல் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீலிங்கை கொடுக்குது. அதனால் தே லைக் இட் மோர். ஆனால் அது அவர்களை சாட்சியாக மாற்றவில்லை. அரங்கங்களிலே, ஜெப கூடுகைகளிலே, ஆராதனை ஸ்தலங்களிலே அதிகமாக வல்லமையை பெறுகிற அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் வெளி உலகத்தில் பார்க்கும் பொழுது, அவருடைய சாட்சியத்தில் பார்க்கும் பொழுது, அங்கே அந்த வல்லமையினுடைய விளைவுகளை பார்க்க முடியாது. அவர்கள் ஆலயம், அந்த சபை என்று சொல்லப்படுகிற இடங்களில், கூடுகை நடைபெற இடங்களில் வருகிற பொழுது தான் வல்லமை உணர முடியும். என்றால் உண்மையான வல்லமை என்பது இரண்டு விதத்தில் வருகிறது. ஒன்று, அப்போஸ்தலன் அப்படி இரண்டாம் மத்தேயு 38 வசனம் சொல்லப்பட்டபடி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிற பொழுது அங்கே அவன் ஹீ வில் ரிசீவ் த பவர் ஆஃப் கிரைஸ்ட். அவன் என்ன செய்வார்? ஹீ வில் பி கிவன் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவி. இதைத்தான் லூக்கா 24 மத்தேயத்தினுடைய 49 வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம்.
1: என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு
0: அனுப்புகிறேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, வாட் மை ஃபாதர் ஹேட் ப்ராமிஸ்ட், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதுதான் ட்ரூ ஹோலி ஸ்பிரிட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த வல்லமை ஒரு மனிதன், வென் சம்மோன் அக்செப்ட் ஜீசஸ் ஆஸ் இஸ் சேவியர், ஹி வில் ஹாவ் திஸ் ஸ்பிரிட். இதான் ப்ராமிஸ் ஸ்பிரிட். இதுதான் ஃபவுண்டேஷன். அதன் பிறகு நெக்ஸ்ட் இந்த பவர் வந்து எப்படி லைஃப்பில் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், ஹீ நீட்ஸ் டு ஹாவ் ஏ க்ளோசர் கம்யூனியன் வித் கிரைஸ்ட். ஹீ நீட்ஸ் டு ஹாவ் ஏ க்ளோசர் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட். அதைத்தான் யோவான் 15 மத்தேயு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடியில் நாம் எல்லாம் கொடிகளாக இணைந்திருக்க வேண்டும். ஒன்று, நாம் பேசிக்கில் என்ன பண்ணியிருக்கிறோம்? காட்ஸ் பவர் பெற்றிருக்கிறோம். இரண்டாவது, அந்த பவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக, வி ஆர் சோ யுனைட்டட் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த ஹோலி ஸ்பிரிட்டினுடைய செயல்பாட்டை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த இரண்டு பவர் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் மிகவும் குறைவாக காணப்படுது, கிறிஸ்தவ ஊழியர்களிடத்தில் மிக குறைவாக காணப்படுகிறது. ஒரு பரவசம் ஏற்படுத்துகிற வல்லமை, ஒரு விதமான உற்சாகம் ஏற்படுத்துகிற வல்லமை, ஒரு விதமான உணர்ச்சி அலைகளை ஏற்படுத்துகிற வல்லமை, ஒரு விதமாக உணர்வுடைய, அதாவது தங்களுக்குள்ள ஒரு உணர்வின் ஒரு மேலோங்கி நிலைமை உணர்கிற அந்த வல்லமை இருக்கிறது. மனிதனை மாற்றுகின்ற வல்லமை, மனிதனை கிறிஸ்துவ சாட்சியை நிறுத்துகிற வல்லமை, மனிதனை கிறிஸ்துவுக்கேற்ற சுபாவளி கொண்டு வர வல்லமை, மனிதனை கிறிஸ்துவின் நோக்கங்களுக்கு உகந்த மாற்றுகிற அந்த வல்லமை மிஸ்ஸிங். ஏன்னா அதுதான் ட்ரூ ஹோலி ஸ்பிரிட் இருந்து வருகிறது. இந்த வல்லமைக்குத்தான் இன்றைக்கு சபைகளிலே பஞ்சமான எந்த திருச்சபைக்கு என்று சென்றாலும் அங்கே வல்லமை அதிகமாக வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அது ஏன் சாட்சிகளாக மாறவில்லை? ஊழியர்களிடத்திலும் சாட்சிகளை பார்ப்பது கடினமாக இருக்கிறது. ஒரு ஊழியனுக்குரிய சுபாவங்கள் எது, ஒரு ஊழியக்குரியனுக்குரிய நடைமுறைகள் எது என்று வேதம் என்ன சொல்கிறதோ, அப்படிப்பட்ட நடைமுறைகளை ஊழியர்களை பார்ப்பது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. வல்லமை அதிகமாக விசுவாசிகள் மேல் ஊற்றுகிறவர்கள், வல்லமைக்குள்ளாக அதிகமாக விசுவாசம் நடத்துகிற எத்தனை ஊழியருடைய வாழ்க்கை வழிதவறி போன வாழ்க்கை முறைகளாக இருக்கிறது, வீழ்ச்சியற்ற வாழ்க்கைகளாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், ட்ரூ ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் ஒர்க்கிங் இன் தம். உண்மையான பரிசுத்த வல்லமை செயல்படவில்லை. அது உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக வேதம் கூறுகிற விதமாக ஏற்றுக்கொண்டுதான் வந்திருக்கும். எனவே இன்றைக்கு நாம் வல்லமைக்கு பஞ்சமுள்ள ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா தேவன் வல்லமை அனுப்புவதில் வந்து தடை பண்ணி இல்லை. வல்லமை, உண்மையான வல்லமையை பெறும் விதமான ஒரு உண்மை தேடலுள்ள மக்களை பார்ப்பது கடினமாக இருக்கிறது. ஜனங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு வல்லமை அனுபவிப்பதற்கு பதிலாக பாஸ்டர்களால் தூண்டப்பட்டு உணர்கிற வல்லமையை தான் விரும்புகிறார்கள். வேதாகமும் வல்லமை உணர்வுக்கு என்ன சொல்கிறது? யோவான் 15 சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால், அவரோடு நிலைத்திருந்தால், அவரோடு சேர்ந்திருந்தால், அவர் உங்களிலும் அவருடைய வார்த்தையில் உங்களிலும் நீங்கள் அவர்களும் இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். சபையில் போய் பாஸ்டர் நம்மேல உணர வைக்கிற வல்லமையை கொண்டு நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாறாது. அது அந்த நேரத்துக்கு அபிஷேகம், அக்கினி, வல்லமை இப்படி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். எனவே இவ்விதமான பஞ்சங்கள் நிலவுகிற காலகட்டங்களிலே உண்மையான கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தை விரும்புகிறவர்கள் இந்த பஞ்சத்திற்கு தப்பி கிறிஸ்துவனிடத்தில் நாம் எவைகளை பெற வேண்டுமோ அவைகளை பெறுவதற்கு பூர்ணமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். உண்மையாக அர்ப்பணிக்கிறவர்களுக்கு ஒருபோதும் வார்த்தை பஞ்சமில்லை. அவர்கள் எங்கிருந்து வராவிட்டாலும் ஆண்டவர் அவர்களுக்கு வார்த்தையை கொடுப்பார். உண்மையான அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் தேவ வல்லமை ஒருபோதும் குறைவுபடாது. அந்த வல்லமை எந்த நேரமும் வந்து கொண்டே இருக்கும். எனவே நம் மத்தியில் நிலவுகிற இதுபோன்ற பஞ்சங்களை குறித்து அறிந்தவர்களாக இந்த பஞ்சத்தினாலே நாம் பாதிக்கப்படாதபடிக்கு உண்மையான வேத வார்த்தையின் அடிப்படையிலும் வேதம் கூறுகிற வழியிலும் ஆண்டவரை தேடி ஆண்டவர் ஐக்கியமாக இருந்து நாம் பஞ்சமற்றவர்களாக எல்லா தேவ நமக்காக அபரிதமாக கொடுத்துருக்க எல்லா ஆசீர்வாதங்களும் அனுபவிக்கலாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை அபரிதமாக வழி நடத்தி செல்வார், நம்மை ஆசீர்வதிப்பார்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: பதினைந்தாவது நூற்றாண்டில் இந்தியாவை ஆண்ட மன்னர் தான் அக்பர். இவருக்கு ஆலோசனை கூற அவருடைய மந்திரி சபையிலே பலர் இருந்தார்கள். அவர்களில் வேடிக்கை உணர்வு அதிகமான ஒரு மந்திரி இருந்தார். அவருடைய பெயர் பீர்பால். அந்த குறிப்பிட்ட நாளில் அக்பர் சற்று மனமுடைந்து இருந்தார். அதை அறியாத பீர்பால் வழக்கம் போல வேடிக்கையாக சில காரியங்களை பேசினார். கோபமடைந்த அக்பர் ஆக்ரா நகரத்தை விட்டு நீ நிரந்தரமாக வெளியே போ என்று கோபத்தோடு கூறினார். அரச கட்டளையானதால் உடனடியாக அவர் ஆக்ரா பட்டணத்தை விட்டு வெளியே போய்விட்டார். சில நாட்களுக்கு பின்பு அக்பர் கோபத்தில் தான் செய்த காரியத்தை எண்ணி வருந்தினார். நல்ல ஒரு நண்பனை இழந்து விட்டோமே என்று கவலைப்பட்டார். உடனே தன்னுடைய அரண்மனை வேலையாட்களை அழைத்து பீர்பால் எங்கிருந்தாலும் பத்திரமாக அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். பல மாதங்களாக பீர்பாலை அவர்கள் தேடினார்கள். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில மாதங்கள் கழித்து ஒரு சாது ஆக்ரா பட்டணத்திற்கு வந்தார். அவரோடு இரண்டு சீடர்களும் வந்தார்கள். அந்த சீடர்கள் எங்கள் குருதான் மிகவும் ஞானம் உள்ளவர் என்று அனைவரிடமும் சொல்லி வந்தார்கள். இதை கேள்விப்பட்ட அரண்மனை வேலையாட்கள் அதை குறித்து அரசனிடம் கூறவே அக்பரும் சரி, அவரை அழைத்து வாருங்கள், அவருடைய ஞானத்தை நான் பரீட்சை செய்கிறேன் என்றார். பீர்பால் இல்லாத நேரத்தில் ஒரு நல்ல ஞானி கிடைத்தால் நமக்கு நல்லதுதான் என்றும் கூறினார். உடனே அந்த சாதுவையும் சீடர்களையும் அழைத்து வந்தார்கள். அக்பர் சாதுவை பார்த்து உன்னுடைய ஞானத்தை நான் பரீட்சை செய்யப் போகிறேன் என்று கூறி சபையில் இருக்கும் அனைவரும் அந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று ஒரு நாளை குறித்தார். அக்பர் கூறியது போலவே அந்த நாளும் வந்தது. ஒவ்வொருவராக அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள். கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியாக அந்த சாது உத்தரவு சொன்னார். கடைசியாக அக்பர் அவரை பார்த்து சரி, இப்பொழுது நீ ஒரு அற்புதம் செய், அப்படியென்றால் உண்மையாகவே நீ ஞானம் உள்ளவன் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம் என்று கூறினார். அதற்கு அந்த சாது சரி ராஜாவே, நீங்கள் சந்திக்க விரும்பும் ஒரு நபரை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள், அந்த மனிதனை உங்கள் முன் நான் கொண்டு வருகிறேன் என்று கூறினார். சில வினாடிகள் சிந்தனை செய்தவராக என் சபையில் இருந்து போய்விட்ட பீர்பாலை எனக்கு கொண்டு வா என்று கூறினார். சாது இதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறார் என்று எதிர்பார்த்த நேரத்தில் தனது வேஷத்தை கலைத்து சாதுவாக வந்த அவர்தான் பீர்பால் என்று எல்லோரும் அறிய தன்னை வெளிப்படுத்தினார். அனைவரும் ஆச்சரியமடைந்து பீர்பாலின் ஞானத்தை பாராட்டினார்கள். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வேதம் நமக்கு கூறுகிறதல்லவா? சம்பாதித்துக் கொள்வோமா?

calling to every life, those who are longing, oh God, those who are going through the crossroads, வழிதறியாமல் திக்கற்ற நிலைமையிலே என்ன செய்வதென்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலே தேவனை அன்பு பாய்ந்து

pride, oh God. Hallelujah. We are not greater people, oh God. Great people than them, oh God. செத்து போன அந்த ஜனங்களை காட்டிலும் ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அதனால அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் நான் உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நம்பி நீர் வைத்திருக்கிறதான அந்த வேலையை, என் ஆண்டவர் தந்திருக்கிற வேலையை உத்தமமா உண்மையா செய்து முடிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஹல்லேலூயா முடிப்பதற்கு, ஜெயத்தோடு நல்ல சாட்சியாய் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு.

Hallelujah, many followed him. Hallelujah, and இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு many left him. அநேகர் ஒரு பக்கத்துல அவரை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன்னா இது பின்பற்றுவதற்கு கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. Hallelujah, but Jesus did not.

பேசுறேன். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷமா சொல்றாங்க வராரு வராருன்னு வரலையே. ஹல்லேலூயா. நோவாவின் நாட்களையோ ஹல்லேலூயா. When Noah preached, many mocked at him. Hallelujah. They did not understand. There's going to be a flood that they will be, hallelujah, wiped away. Amen.

நாமத்தை மாத்திரம் செய்கிறவர்களாக help us oh god that we will be doers of your will oh god many times we there is a temptation that we want to compete with the world to do the best hallelujah நிறைய பேருடைய பேச்சு வருது hallelujah ஆண்டவருக்கு பெஸ்டா செய்யணும் தப்பில்லைங்க hallelujah hallelujah அதை காட்டிலும் ஆண்டவரே நீ பெஸ்டா நீ எனக்கு செய்ய அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை hallelujah never god said hallelujah ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம் play skillfully சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம் not many places hallelujah we can see these

some years, oh God, before everything could, hallelujah, come back to the normality. Amen. சரியான சீரான ஒரு நிலைமைக்கு இந்த தேசத்தை எக்கானமி வேலை

ஆகி என்ன பண்றது, when things went right he did not believe, when things were not right, hallelujah, when things were going wrong, when we couldn't see anything what God has promised, yet he believed, hallelujah, that is faith. Amen, hallelujah, amen. எங்களுக்கு கிருப தாங்க ஆண்டவரே. 99 வயது ஆபிரகாமுக்கு, சாராளுடைய வயது 90, கர்ப்பம் செத்து போய்விட்டது. தாத்தா பாட்டு எப்படி இந்த வாக்குத்தத்தை நிறைவேற முடியும்? Hallelujah. Naturally, it is highly impossible. It cannot happen. It cannot happen. Only with God it is possible. Hallelujah. Yet Abraham believed. Abraham believed in the living God. Abraham.

உங்க சமூகத்துல வருங்க, கூட்டமா நாங்க இராது படிக்க. Hallelujah, hallelujah. We will be the dwellers in your presence, oh God. We will not be the visitors, oh God. We will be the dwellers, hallelujah, in your presence, hallelujah. அப்படிப்படுதான உள்ளத்திலிருந்து வருகிறதான ஆராதனையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. Change the yoke, oh God. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த நேரத்தில் ஆராதிக்கிற எங்க குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க பட்டணங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் தேசங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க வாலிப சந்ததி மீது, ஹல்லேலூயா, எதையும் பணத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக, ஆண்டவரே, ஹல்லேலூயா, செய்யாதபடிக்கு ஆண்டவரே, அபிஷேகத்தோடு தேவ திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறவர்களாய் உத்தமமாய் ஓடுவதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் பெல தருவீராக. லகபாஷோ

ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அக்கால பிரவியை போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தல எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்துகிறதுனாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால்.

நாளை இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகையால் நான் ஆகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களை சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறதுனாலேயே தேவனுக்காக பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவை மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரதவிக்கப்பட்டு தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷரால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலதையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலதையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தை கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்துக்கு ஏதுவாயிருக்கிறோம்? நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலே உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கென்று விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறீர்களே. உங்களுக்கு வெக்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தி ஏனனே, நீ விதைக்கிற விதை செத்தாலே ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனிய விதையாமல் கோதுமையே அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாமிசமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு.
மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசுவாசித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் இல்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிடத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இந்த அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இந்த சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இந்த அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இந்த சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6 ஒரு சகோதரி தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு சுற்றுப்பயணம் செல்லலாமா வேண்டாமா என்பதை குறித்து தேவ சித்தத்தை அறிய விரும்பினாள். சுற்றுப்பயணத்தை குறித்த தகவல்கள் அடங்கிய கைப்பிரதிகளை பெற்று வந்தாள். அதை திரும்ப திரும்ப வாசித்தாள். ஆனால் அவளுக்கு போவதா வேண்டாமா என்று ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. தான் அந்த பயணத்தை மேற்கொள்வதா வேண்டாமா என்று தேவ சித்தத்தை அறிய பல முறை ஜெபித்தாள். அந்த குழுவில் பயணம் செய்ய வேண்டியவர்கள் பணம் செலுத்த வேண்டிய தேதியும் வந்தது. மீண்டும் சுற்றுலா ஒழுங்கு செய்யும் நிறுவனத்திடமிருந்து போயிங் 747 நியூயார்க்கிலிருந்து டெல்அவிவுக்கு செல்ல வேண்டும் என்ற தகவலும் வந்தது. இன்னும் குழம்பிய நிலையிலேயே அந்த சகோதரி இருந்தாள். இரவு படுக்க சென்ற அந்த சகோதரி மறுநாள் காலையில் எழுந்தவுடன் தன் படுக்கைக்கு எதிரே இருந்த டிஜிட்டல் கிளாக்கை பார்த்தாள். அது 747 என்று மணி காட்டிக் கொண்டிருந்தது. சுற்றுலா பயணிகளின் ஆகாய விமானமும் போயிங் 747 என்பதால் ஆண்டவர்தான் 747 என்ற எண்ணை தன் கண்ணில் காட்டியிருக்கிறார். எனவே தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போவது தேவ சித்தம் என்று முடிவு செய்தாள். பிரியமானவர்களே, நாமும் நம் வாழ்வில் பல முறை தேவ சித்தத்தை அறிய போராடி கொண்டிருக்கிறோம். இந்த சகோதரி போல கூட்டுத்தனமாக எதையாவது பார்த்துவிட்டு தேவ சித்தத்தை உறுதிப்படுத்த துடிக்கிறோம். பல நேரங்களில் நமது வாஞ்சையும் திட்டத்தையும் தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உண்மையிலேயே நாம் தேவ சித்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த காரியத்தில் நம்முடைய விருப்பத்தையும் வாஞ்சையையும் தேவ சமூகத்திலே ஒப்புவித்து விட வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நமது மனம் புதிதாக வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை சந்திக்க சற்று முன்பு கெத்செமனே தோட்டத்திலே சென்று மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபித்தார். அப்பொழுது தமது விருப்பத்தை பிதாவிடம் தெரிவித்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். ஆனால் பிதா இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பிதாவை கட்டாயப்படுத்தி நிர்பந்தித்து ஜெபிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய விருப்பத்தை பிதாவிடம் தெரிவித்துவிட்டு கூடவே, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபித்தார். பிரியமானவர்களே, நாம் பல சமயங்களில் தேவனை நிர்பந்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமண வரன் தான் கண்டிப்பாக அமைய வேண்டும். எனக்கு இந்த குறிப்பிட்ட வீட்டை தாரும். இந்த வேலையை எனக்கு தந்தே ஆக வேண்டும் என தேவனை கட்டாயப்படுத்துகிறோம். அதற்கு மாறாக தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். குருட்டுத்தனமாக அடையாளங்கள் எதையாவது பார்த்துவிட்டு இதுதான் தேவ சித்தம் என்று நாம ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. ஆகவே நமது விருப்பங்களை தேவனிடம் ஒப்புவித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் வேண்டாத பாதைகளை நமக்கு அடைத்து அவருக்கு சித்தமான பாதைகளை மட்டும் திறப்பார். அந்த காரியம் தேவ சித்தம் என்றால் நம்முடைய மனதில் தத்தளிப்பு இருக்காது. தேவ சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பும். தேவன் தமது சித்தத்தை அறிய நமக்கு உதவி செய்வாராக.

இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு முதுமையில் முழுமை, ஓல்ட் இஸ் கோல்ட். வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி சங்கீதம் 21. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் கழிகூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்களை எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர், கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். இன்றைய மனப்பாட வசனம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், ஏசாயா 40:30-31. வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலம் பெற்று கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். Even youth grow tired and weary, and young men stumble and fall. But those who wait on the Lord will renew their strength. They will soar on wings like eagles. இன்றைய தியானம் சிறப்பாக மூத்த குடிமக்களுக்கு, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உரியது. இரத்த ஓட்டத்தை பெருக்கவும் தசை பலத்தை கூட்டவும் காலை மாலையில் ஓடுவது நல்லது. ஆனால் திறந்த வேதத்துடனும் திறந்த மனதுடனும் தினமும் கர்த்தருமன் உட்கார்ந்திருக்கும் பயிற்சியானது மேற்குறிப்பிட்ட வசன பகுதி வாக்கு பண்ணுவது போல நமது ஆற்றலை புதுப்பித்து நமது உள்ளான மனிதனுக்கு ஆன்மீக சக்தியை கூட்டிக் கொடுக்கும். படைப்பின் ஆண்டவருக்கு முன் அவசரப்படாமல் நேரம் செலவழிப்போருக்குத்தான் நொறுங்கியிருத்தலின் ஆசீர்வாதம் கிட்டும். இரத்த குழாய்கள் இறுகி போவதை விட இருதயம் கடினப்பட்டு போவதே வயதை கூட்டும். தனது இவ்வுலக வாழ்வை ஒரு யாத்திரைக்கு ஒப்பிட்ட சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொன்னான், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு பாடல்களாயின என்று அறிக்கையிட்டான். சங்கீதம் 119:54. ஆண்டுதோறும் நெடுகவே வாங்கப்பட்டு ஆனால் வாசிக்கப்படாத புத்தகங்கள் சராசரி கிறிஸ்தவர் ஒவ்வொருவர் அலமாரியிலும் தூங்கிக் கொண்டிருக்கும். வயதான காலத்தில் கிடைக்கும் நேரங்களில் இப்புத்தகங்களை, அதுவும் குறிப்பாக கடவுளின் பரிசுத்தர்கள் மற்றும் பணியாளர்களின் சரிதைகள், சுயசரிதைகளை வாசியுங்கள். பயோகிராபிஸ், ஆட்டோபயோகிராபிஸ் வாசிக்க முடியாத அளவு உங்களுக்கு எப்பொழுதும் வயதாகிவிடாது. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுவதை கவனியுங்கள், நான் உடலை விட்டு பிரியும் காலம் வந்தது, ஓட்டத்தை முடித்தேன், நீ சீக்கிரம் என்னிடம் வர முழு முயற்சி செய், மேலங்கியையும் புத்தகங்களையும் குறிப்பாக தோல் சுருளர்களையும் எடுத்து வா என்று 2 தீமோத்தேயு 4:10 எழுதினான். வயதான காலத்திலும் 1931 அக்டோபரில் ஒரு நாள் ஏமி கார்மைக்கல் அம்மையார், 18 வாழ்ந்தவர்கள், 19 51 வரை இருந்தவர்கள், கீழே விழுந்து ஒரு காலை ஒடித்துக் கொண்டார்கள். ஒரு கணுக்காலும் அவர்களுக்கு புரண்டு விட்டது. 36 இடையறாவது இந்தியாவில் உழைத்த அவர்களின் எஞ்சிய ஆண்டுகள் படுக்கையிலேயே செலவிடப்பட்டன. படுத்துக்கொண்டே தனது பணியை டோனாவூரில் தொடர்ந்து செய்தார்கள். ஏற்கனவே பல புத்தகங்கள் எழுதியிருந்த அவர்கள் படுக்கையில் இருந்த காலத்தில் இன்னும் 13 புத்தகங்கள் எழுதியதோடு கூடுதல் செய்யுள்கள் எழுதுவதிலும் தீவிரமாயிருந்தார்கள். ஏற்கனவே தான் எழுதிய புத்தகங்களை திருத்தி மேம்படுத்தினார்கள்.
பிரியமானவர்களே, நல்ல இசைகளையும் இறை செய்திகளையும் ஒலி நாடாக்களில் கேளுங்கள். முழு வேதமும் தனியாக புதிய ஏற்பாடும் ஒலி நாடாக்களில் உண்டு. வயதான காலத்தில் சில வேளைகளில் வாசிப்பதை விட கேட்பது சுலபமாயிருக்கும். ஒரு யூத பழமொழி உண்டு, அதை வாசிக்கிறேன். அறியாதவர்களுக்கு முதிர் வயது குளிர்காலம், படிக்கிறவர்களுக்கோ அது அறுப்பு காலம். For the ignorant, old age is as winter. For the learned, it is a harvest. ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது, அதை நான் பாடுகிறேன்.

இளைஞர் இழைப்புடைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலம் பெற்று கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, தாயின் வயிற்றில் நாங்கள் உருவாகும் முன்னதாகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், அழைத்து விட்டீர். கர்த்தாவே, நரை வயது வரை நீர் எங்களை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். இம்மட்டும் தாங்கினேன், இனிமேலும் தாங்குவேன். இம்மட்டும் ஏந்தினேன், இனிமேலும் ஏந்துவேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப உம்முடைய திருவசனத்தில் எங்களுக்கு தந்திருக்கிற திருவாக்குகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உலகம் ஒருவேளை இனி இவர்களால் பயனில்லை என்று சொல்லி வயதானவர்களை தூக்கி ஓரங்கட்டிவிடும். ஆனால் ஆண்டவரே, வயதாக வயதாக உம்மோடு உள்ள எங்களுடைய உறவு அதிகரிக்க அதிகரிக்க உமது வெளிப்பாடுகள் எங்களுக்கு கூடிக்கொண்டுதான் இருக்கும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, வயதாகி விட்டதே என்று சொல்லி நாங்கள் மனமடிவாகி விடாதபடிக்கு, வயதாக வயதாக இன்னும் கர்த்தாவே நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற எஞ்சிய ஆண்டுகளிலே நாங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து தினமும் புதிய பலம் பெற்றுக்கொண்டு கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பி முன் சென்று அவைகளை நாங்கள் நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்ல நீர் எங்களுக்கு உதவி தாரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வயதான ஒவ்வொரு தாயாருக்காகவும் தகப்பனாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து தளர்ந்து அவர்கள் முழங்கால்களை கர்த்தாவே நீ தட்டி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை அவர்கள் வியாதி படுக்கையில் இருந்தால் கூட கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை, தெய்வீக வல்லமை அவர்களுடைய தசைகளுக்குள்ளும் நரம்புகளுக்குள்ளும் எலும்புகளுக்குள்ளும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பாயட்டும் என்று சொல்லி அவர்களுக்காக உம்மிடத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். கர்த்தர் நன்மை செய்வீராக. ஆசீர்வாதமான, வேதனை இல்லாத, ஆனந்தமான, மகிழ்ச்சியான, நிறைவான வாழ்நாட்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கூட்டித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

யாக்கோபு 2:21 என்ன இருக்குன்னு பாருங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இந்த வசனத்தை மட்டும் நல்லா நீங்க கவனிச்சுக்கங்க. இந்த வசனத்தை தான் மார்ட்டின் லூதர் எடுத்து இது வந்து வேதாகமத்தினுடைய மற்ற சத்தியங்களுக்கு விரோதமாக இருக்கிறது, ஆகையால் இந்த புத்தகத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொன்னார். உண்மையிலே மார்ட்டின் லூதர் சொன்னது போல அல்லது நினைச்சது போல இந்த புத்தகம் வேதாகமத்தினுடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு விரோதமாய் இருக்கிறதா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு சத்தியம் எல்லா இடத்திலும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் பொழுது இங்கே 2:21 கிரியையினாலே இவன் நீதிமானாய் மாற்றப்பட்டான் என்று சொல்லுகிற சத்தியம் எந்த அர்த்தத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது?

மூன்று முக்கியமான பிரிவுகள் கொண்டு உங்களிடத்துல நான் தியானிக்க விரும்புகிறேன். 14 வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 26 வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய சத்தியங்களை மூன்றாக நான் பிரித்திருக்கிறேன். அதுல முதல் குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது 14 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் இருக்கிறது. அதை முதல் குறிப்பாக வைத்திருக்கிறேன். சேவிங் ஃபெய்த், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் என்று நாம் அதை சொல்லலாம். அது முதல் குறிப்பாக நான் எழுதி வைத்திருக்கிறேன். இரண்டாவது, அறிவு சார்ந்த விசுவாசம். அடுத்து பாத்தீங்கன்னா, 20 வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் கிரியை இல்லாத விசுவாசம். தயவுசெய்து மன்னிக்கணும், கடைசி பாயிண்ட்டை கிரியையுள்ள விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் அல்ல, கிரியை உள்ள விசுவாசம், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மூணு குறிப்பு நீங்க எளிதா புரிந்து கொள்ள முடியும். அதுல முதல் குறிப்பை இன்னைக்கு நாம வரிசையா பார்க்கலாம். எந்த அளவுக்கு நாம தியானிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தியானிப்போம். சரி, ஓகே. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. முதல்ல யாக்கோபு விசுவாசத்தினாலே ரட்சிப்பு என்பதற்கு எதிராக இருக்கிறாரா? எதிராக அவர் ஒருபோதும் இருக்கவில்லை என்பதற்கு ஆதாரம்தான் இந்த 2 அதிகாரமே. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் என்பதற்கு நேர் எதிராக அவர் இருக்கிறாரான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. சிலர் இந்த வசனத்தை தவறாக வாசித்து, மேலோட்டமாக வாசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விசுவாசமும் கிரியையும் அவசியம். அதாவது விசுவாசம் பிளஸ் கூட்டல் குறியீடு பிளஸ் கிரியை, இது அவசியம் என்று நிறைய இடத்துல போதிக்கிறதை பார்த்திருக்க முடியும். ஆனால் யாக்கோபு அதை குறித்து பேசவே இல்லை. விசுவாசமும் தேவை பிரதர், கிரியையும் தேவை. எதற்காக? ரட்சிக்கப்படுவதற்கு. இப்படித்தான் சில இடங்களில இந்த நிருபத்தை விளக்கி சொல்லுவதுண்டு. இல்லை, யாக்கோபு அந்த சத்தியத்தை குறித்து எல்லளவும் பேசவில்லை. அப்படியானால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவை என்ன? நாம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? எதன் மூலமா ரட்சிக்கப்பட்டோம்னு கேட்டீங்கன்னா, ஒரே விஷயம்தான், விசுவாசத்தினாலதான் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு புரிதலுக்காக, அதை இன்னும் அழுத்தமாய் சொல்லுவதற்காக எழுதி வைத்திருக்கிறேன். நாம எப்படியெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம்னா, நம்பர் 1, பை கிரேஸ், கிருபையினாலே நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய ரட்சிப்புல என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தா கிரியை எங்க இருக்குங்கிறத நீங்க சரியா புரிஞ்சுக்க முடியும். சரி, நம்பர் 1, Romans 3:24 இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். அது மாத்திரமில்ல, Ephesians 2:8 இது நம்மளுடைய கிரியையினாலே உண்டானதல்ல என்று சொல்லி இருக்கும் பொழுது, கிருபையினாலே, பை த கிரேஸ் ஆஃப் காட். அப்ப கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிற இந்த ரட்சிப்பின் வாய்ப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். நாம் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, ஆங்கிலத்துல அந்த தியாலஜிக்கல் வேர்ட்ல சொல்லுவாங்க, ஜஸ்டிபிகேஷன் என்று சொல்லுவார்கள். வி ஆர் ஜஸ்டிஃபைட், அதாவது நீதிமான் என்று தீர்க்கப்படுதல். எப்படி நாம தீர்க்கப்பட்டிருக்கிறோம்? பை த கிரேஸ் ஆஃப் காட். நம்பர் 2, நாம ஏற்கனவே தியானிச்சது போல, பை ஃபெய்த். இவ்விதமாய், Romans 5:1 இப்படித்தான வாசிக்கிறோம், இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க என்று வாசிக்கிறோம். By faith, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அடுத்து எந்த அடிப்படையில நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம்? Romans 5:9 இதை மட்டும் நான் வாசிக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா அதனுடைய அழுத்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பினுடைய சாரம்சங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாம எப்படியெல்லாம் நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிறோம்? ஏன்னா ஆபிரகாம் எப்படி நீதிமானா எண்ணப்பட்டாருங்கிற ஒரு சத்தியத்தை குறித்து தான் யாக்கோபு எழுதுகிறார். அவர் கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டாராங்கிறத கடைசியிலே நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட மற்ற வேத வசனங்களின் பிரகாரம் நாம் எப்படியெல்லாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம்? பை த கிரேஸ் ஆஃப் காட். அடுத்து பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய பாவ கணக்குகள், நான் வந்து தேவனுக்கு முன்பதாக எல்லளவும் பக்கத்துல கூட வர முடியாதபடிக்கு நான் மிகப்பெரிய பாவியா இருக்கிறேன். ஐ ஹாவ் டு பே த பிரைஸ், நான் ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த விலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாய் அதை செலுத்தி இருக்கிறார்.

விளையின் மூலமாகத்தான் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிப்பு என்பது அது ஒரு வரம் என்று சொல்லப்பட்டது. இட்ஸ் எ கிஃப்ட். எப்படி அந்த கிஃப்டை நான் ஏற்றுக்கொண்டேன்? ஆண்டவர் செய்த அந்த கிரியை, அவர் எனக்காக செலுத்தின அந்த விலை கிரயத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அவர் விலை கிரயம் செலுத்தி சம்பாதித்து எனக்கு வைத்திருக்கிற அந்த நான் நீதிமான் என்று அறிக்கையிடப்படுவதற்காக அவர் செய்த அந்த செயலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் ஏற்றுக்கொண்டேன். தட்ஸ் அ ஃபெய்த். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு நாம் அடிக்கடி சொல்லுவோம், ஆபிரகாமுடைய விசுவாசம் வேறு ஒன்றும் இல்லை, அவர் ஆமேன் என்று சொல்லுவது தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்லுகிறார், உன்னை நான் இந்த மாதிரிலாம் மாற்ற போறேன்னு சொன்ன உடனே அவர் அதை ஒன்றும் சொல்லலை, தாழ்மையாக ஏற்றுக்கொண்டார். இதுதான் விசுவாசம். நாம் அதை தாழ்மையாக ஏற்றுக்கொண்டோம். அவர் கிருபையாக எனக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த ரட்சிப்பை நான் என்ன செய்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். தேவன் நான் ஏற்றுக்கொண்டதை வைத்து, அதைத்தான் விசுவாசம் என்று சொல்லுகிறார், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஏற்றுக்கொண்டதை வைத்து என்னை நீதிமான் என்று தீர்ப்பிடுகிறார். அப்ப பை கிரேஸ், பை ஃபெய்த், பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதையெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். யார் நீதிமானாய் ஆக்குகிறார்? நான் என்னை நீதிமானாய் ஆக்கல, நான் எதுவும் செய்யல. ஐ ஜஸ்ட் அக்செப்ட் இட், நான் ஏற்றுக்கொண்டேன். தேவனே நீதிமானாய் ஆக்குகிறவர், நம்மை நீதிமான் என்று அறிக்கையிட்டவர், அறிக்கை செய்கிறவர் தேவன். எந்த முகாந்திரத்திலே அறிக்கை செய்கிறார்? தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே அவர் ஒப்புரவாகுதலை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அதை அறிக்கை செய்கிறார், நீதிமான் என்று அறிக்கை செய்கிறார். இதுல வேற எதுவும் கிடையாது. ரட்சிப்பு பிளஸ் கிரியை என்று சொல்லுவது வேதத்திலே இல்லாத ஒன்று. இந்த யாக்கோபு நிருபத்தை நான் முற்காலத்தில் வாசிக்கும் பொழுது இதை நான் விளக்குவதற்கு சில உதாரணங்களை பயன்படுத்தி இருக்கிறேன். நாணயம் என்று சொல்லக்கூடிய அந்த காசை பயன்படுத்தி இருக்கிறேன். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் என்பது ஒரு பக்கம், கிரியை என்பது இன்னொரு பக்கம் என்று நான் விளக்குவதுண்டு. ஆனா சமீப காலமாக அந்த உதாரணம் அந்த அளவுக்கு நல்ல உதாரணமாக எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு காசு வந்து ரெண்டு பக்கமும் இருந்தாதான் அது செல்லுபடி ஆகும். அதுல ஒன்னு இல்லாட்டியும் கூட செல்லுபடி ஆகாது. அப்ப இது ஒரு வகையில மறைமுகமா எதை போதிக்குன்னா, ரட்சிப்புக்கு விசுவாசம் பிளஸ் கிரியை, இது ரெண்டு சேர்ந்து வர வேண்டும் என்று போதிக்கிறது. ஆனா யாக்கோபு அந்த அர்த்தத்துல பேசல, வேற என்ன அர்த்தத்துல பேசி இருக்கிறாருங்கிறத தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ரட்சிப்புக்கு விசுவாசம் பிளஸ் கிரியை இல்லவே இல்லை, ஒன்லி ஃபெய்த், விசுவாசம் மட்டும்தான். அப்படியானால் யாக்கோபு ஏன் அப்படி பேசினாரு, ஏதாவது தவறாக சொல்லி இருக்கிறாருன்னு கேட்டா இல்ல. நாம வாசிச்சு அந்த வசனத்தை பாருங்க. முதல் வசனமே அவர் விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைக்க முடியும் என்பதை ஆணித்தரமாய் பறைசாற்றுகிற வசனமா இருக்கு. பாருங்களேன், யாக்கோபு 2:14 நாம் அந்த 14 வசனத்தை நான் வாசித்தேன் பாத்தீங்களா. இப்ப வாசிங்க, அவர் என்ன சொல்ல வராருங்கிறது புரியும். நிறைய பேர் இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு யாக்கோபு ஏதோ கிரியையை பத்தி பேசுகிறார் என்று நினைத்து கொண்டாங்க. இப்ப வாசிங்களேன், நான் வாசிக்கிறேன், கேளுங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமான்னு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி கேட்கும் போதே இதுக்குள்ள ஒரு அற்புதமான பதில் அடங்கி இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? யாக்கோபு என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஒருவனுக்கு ஒருவன் விசுவாசம் இருக்குன்னு சொல்லுகிறான்னு சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் குறிப்பு நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் நல்ல ஒரு வசனத்தை சொல்றாரு, ஒருத்தன் விசுவாசம் இருக்குன்னு சொல்றான், ஆனா அவனுடைய வாழ்க்கையில எந்த கிரியையும் இல்லை. விசுவாசம் இருக்குன்னு சொல்லுகிறான், கிரியை இல்லை. அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமான்னு கேட்கிறாரு. அப்ப உண்மையிலே யாக்கோபுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு, விசுவாசம் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்க போகுதுன்றதுல தெளிவா இருக்கு. அவர் அந்த சத்தியத்துல ரொம்ப கிளீனா இருக்கிறாரு. அதனாலதான் இங்க என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அவன் ஒரு விசுவாசம் இருக்குன்னு சொல்றான், அவன் சொல்லிக்கிறான், அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்குன்னு அவன் சொல்லிக்கிறான், ஆனா கிரியை இல்ல. அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமான்னு கேள்வி கேட்கிறாரு. அப்படியானால் யாக்கோபு எதை சொல்ல வருகிறாருன்னா, ஏதோ ஒரு உண்மையான விசுவாசம் இருக்கு, அந்த உண்மையான விசுவாசத்திற்கு சில கிரியைகள் இருக்கிறது, அந்த விசுவாசம் தான் அவனை ரட்சிக்கும்னு புரிய வைக்க விரும்புகிறார். நான் எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட எல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிறதற்காக இந்த நிருபத்தை எழுதி இருக்கிறார். இந்த 2 அதிகாரத்தை
ஏன் இதை சொல்லி இருக்கணும்? அன்னைக்கு விசுவாசத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்படுவான்கிற ஒரு சத்தியம் பவுலால் பேசப்படுகிறது, எல்லாராலும் பேசப்படுகிறது. உடனே யூதர்கள் சிலர் வந்து இதனுடைய அந்த எதிர்பக்கமா இருக்கக்கூடிய அந்த அந்த கடைக்கோடிக்கு போயிருப்பாங்க. நான் விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டுட்டேன், இனி வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எப்படி வேணாலும் வாழுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காகவே தெளிவாக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு மாத்திரம்தான் மற்ற ஆசிரியர்களை விட இந்த பிரச்சனையை பிரதானமா எடுத்து வச்சுட்டு பேசுறாரு. இந்த புஸ்தகம் மட்டும் இல்லைன்னு சொன்னா தான் தோன்றித்தனமாக விசுவாசம் எனக்கு இருக்குன்னு நாம சொல்லிக்கிட்டு எதையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். இந்த நிருபம் இருக்கிறதுனாலதான் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு, இந்த விசுவாசம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுங்கிறத நம்ம தியானிச்சு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா யாக்கோபு இதற்கு எதிராக இல்ல, இந்த வசனம் அதற்கு ஆதாரமா இருக்கு. என்ன? 14வது வசனம் ரொம்ப ஆதாரமா இருக்கு. அதனாலதான் அதற்கு நான் தலைப்பு என்ன வச்சிருக்கிறேன்னா, ரட்சிப்பின் விசுவாசம், நம்மை ரட்சிக்கக்கூடிய விசுவாசம், சேவிங் ஃபெய்த். அப்ப இங்க வசனத்துல சொல்லப்பட்டது ஒருவன் தனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லிக்கிறான், ஆனா கிரியையும் இல்லை எதுவுமே இல்லை. அப்ப அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கண்டிப்பா, அது ஒரு ரெட்டோரிக்கல் க்வெஸ்சன், கண்டிப்பாக ரட்சிக்காது, ரட்சிக்கவே ரட்சிக்காது. அப்ப எந்த விசுவாசம் ரட்சிக்கும்? சரியான கிரியைகளை வெளிப்படுத்துகிற விசுவாசம் தான் ரட்சிக்கும், கிரியை அல்ல. சரியான கிரியைகளை வெளிப்படுத்துகிற விசுவாசம் தான் ரட்சிக்கும். பாருங்க, அதற்கு சில உதாரணத்தையும் கொடுக்கிறாரு, சில நார்மலான உதாரணம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல், அனுதினம் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். அப்போ உங்களுக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசுவாசம் என்பது விசுவாசம் பிளஸ் கிரியை அல்ல, விசுவாசத்திற்குள்ளாக கிரியை இருக்கிறது. இதுதான் யாக்கோபு சொல்லுகிற விஷயம். விசுவாசமும் தன்னிலே தானே கிரியைகள் இல்லாமல் இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதை எப்படி நாம விளக்க முடியும்? ரட்சிப்பினுடைய, ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை அல்ல, ரட்சிக்கப்பட்டதினுடைய வெளிப்பாடு கிரியை. ஆங்கிலத்துல கமெண்ட்ரியில் இப்படியா மெக்டொனால்டு எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, ஒர்க்ஸ் ஆர் நாட் த ரூட் ஆஃப் சால்வேஷன் பட் த ஃப்ரூட் ஆஃப் சால்வேஷன். எவ்வளவு அழகா அந்த வார்த்தை அமைஞ்சிருக்கு பாருங்க. ஒர்க்ஸ் ஆர் நாட் த ரூட் ஆஃப் சால்வேஷன் பட் ஃப்ரூட் ஆஃப் சால்வேஷன். இதை சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, விசுவாசமும் கிரியையும் இருந்தாதான் நான் ரட்சிக்கப்படுவேன், மறுபடியும் பிறக்க முடியும். இல்லை, நீங்கள் நீதிமான் என்று ஒரு நாள் தீர்ப்பிடப்பட்டீங்க. எப்பொழுது? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை விசுவாசித்த போது, பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டீங்க. அந்த விசுவாசம், the saving faith, அந்த ரட்சிப்பின் விசுவாசத்திற்குள்ள கிரியை இருக்கிறது. அந்த கிரியை தன்னிலே தானே அது கிரியை செய்து, அந்த அந்த விசுவாசத்தினுடைய குவாலிட்டி அது கிரியை செய்கிறது. மார்டின் லூதர் இப்படியாக எழுதுகிறார், we are saved by faith alone, but the faith is not alone. அப்படி எழுதுறாரு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? We are saved by faith alone. நாம விசுவாசத்தினால மாத்திரம்தான் நாம ரட்சிக்கப்பட்டோம், ஒரே அந்த ஒரே விசுவாசத்தினால. ஆனா அந்த விசுவாசம் பல கிரியைகளை உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லுகிற, இதுதான் யாக்கோபினுடைய ஒரு அற்புதமான சத்தியமாக இருக்கிறது. பாருங்க, அடுத்த வசனத்துல இதற்கான ஆதாரமாக ஒரு கதை, ஒரு அழகான உதாரணத்தை சொல்லுகிறார். அந்த உதாரணமும் யாக்கோபினுடைய உள்ளத்தின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கு. பாருங்க 18வது வசனம், ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. இப்ப இதுல இருந்து என்ன சத்தியத்தை அவர் விளக்க விரும்புகிறார் உங்களுக்கு புரியுதா? விசுவாசம் என்பதை யாராலும் பார்க்க முடியாது, நோ ஒன் கேன். ஆனா அந்த விசுவாசத்தினுடைய கனியை, இந்த விசுவாசத்தினுடைய விளைவை நாம பார்க்க முடியும். சோ ஒர்க் இஸ் நாட் அ காஸ், இஸ் அ எஃபெக்ட். கிரியை என்பது விசுவாசத்தினுடைய விளைவு. விசுவாசத்திற்காக கிரியை அல்ல, ரட்சிப்புக்காக கிரியை அல்ல, ரட்சிப்பின் அல்லது விசுவாசத்தின்,
ரெஃப்ளெக்ட், ரிஃப்ளெக்ஷன், ஒரு எவிடன்ஸ், ஒரு விளைவு, ஒரு எஃபெக்ட், இதுதான் கிரியை. விசுவாசம்தான் கிரியையை உருவாக்க முடியுமே ஒழிய விசுவாசமும் கிரியையும் சேர்ந்து ஒன்றை உருவாக்கி விட முடியாது. அது வேதத்தின் பிரகாரம் தவறு. அதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வசனங்கள் பின்னாடி இருக்கின்றன. ஆனா யாக்கோபு எதை விளங்க சொல்லுகிறார் பாருப்பா, உனக்குள்ள விசுவாசம் இருக்கு, பட் நோவன் கேன் சி, யாராலும் பார்க்க முடியாது இல்ல, அந்த விசுவாசத்தை யாரும் பார்க்க முடியாது. ஆனா விசுவாசத்தை காண்பின்னு சொன்னா நீ எப்படி காண்பிக்க முடியும்? விசுவாசத்தை எந்த அடிப்படையிலையும் காண்பிக்க முடியாது அல்லவா, ஏன்னா அது எனக்குள்ள இருக்கு. ஆனால் நீ விசுவாசத்தை ஒரே வகையில தான் காண்பிக்க முடியும், பை ஒர்க். நீ கிரியையினால மட்டும்தான் அதை காண்பிக்க முடியும். அப்ப ஒரு மனுஷன்கிட்ட நாம எப்படி பார்க்க முடியும்? அந்த கிரியைகள், விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியைகள் இருக்கும் பொழுது நாம என்ன பாக்குறோம்னா, அவர்கிட்ட என்ன இருக்குன்னு பாக்குறோம், விசுவாசம் இருக்குன்னு பாக்குறோம். நாம தேவன் கிடையாது, நாம சாதாரண மனிதர்கள். தேவன் எப்படி பார்ப்பாரு? ஒருவனுக்குள்ள விசுவாசம் இருக்கான்னு அவர் பார்த்தா போதும். அந்த விசுவாசம் எப்பேற்பட்ட கிரியையை செய்யுங்கிறது அவருக்கு தெரியும். ஆக அவர் விசுவாசத்தை பார்த்து நீதிமான் என்று தீர்ப்பிடுகிறார். நீங்கள் நானும் மனுஷங்க. நாம எதை பார்க்க முடியும்? ஒரு மனிதனுடைய விசுவாசத்தைய பார்க்க முடியும் இல்ல, கிரியையத்தான் பார்க்க முடியும். அப்ப நீங்கள் ஒரு மனிதனை விசுவாசி என்று தீர்ப்பிட வேண்டும் என்று சொன்னால் நீங்க எப்படி தீர்ப்பிடுவீங்க? அந்த மனிதனுடைய கிரியையை பார்த்துதான் சொல்லுவீங்க. யாக்கோபு அதைத்தான் சொல்ல வருகிறார். உன் விசுவாசத்தை எப்படி காண்பிக்க முடியும்? கிரியையினாலதான் காண்பிக்க முடியும். அப்படி இல்ல இல்ல, என்னால கிரியையை வந்து கொண்டு வர முடியல என்று சொல்லும் பொழுது யாக்கோபு ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், அது செத்த விசுவாசம் தான், நோ ஃபெய்த்ங்கிறாரு. ஆக இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதிர் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசுவாசத்துல ஏதாவது கூட சேர்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க தான் விசுவாசத்தினுடைய கிரியையை செய்ய முடியும். அந்த கிரியைனா என்னங்கிறத நாம கடைசி பாயிண்ட்ல தியானிக்க போகிறோம். இங்க நற்கிரியைகள், கிரியைகள்னு இவர் சொல்லுகிறாரு, அதனுடைய அர்த்தம் என்ன நாம அதை தியானிப்போம். நம்பர் ஒன் பாயிண்ட்ல நீங்க தெளிவா இருங்க, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். அதை யாக்கோபு ரொம்ப தெளிவா வச்சிருக்கிறாரு. அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமான்னு கேட்கிறாரு. அப்ப அவருக்கு தெளிவா இருக்கு, எந்த விசுவாசம் ஒருவனை ரட்சிக்கும் என்று அவர் தெரிய வைக்க, தெளிவைக்க இந்த அதிகாரத்தை எழுதி கொண்டிருக்கிறார். சரி, ரட்சிப்பு கேட்ட விசுவாசங்கிற பாயிண்ட் நம்ம முடிச்சிட்டோம்.

சிந்திப்போம் செயல்படுவோம். கடவுள் இந்த அழகான பூமியை படைச்சு மரம் செடி கொடி விலங்கு பறவை எல்லாத்தையும் படைச்சு கடைசில மனிதனையும் படைச்சு எல்லாரும் சந்தோஷமா வாழுங்கன்னு சொன்னாரு. மனுஷனை தவிர வேற எந்த உயிரினமும் லாப நோக்கத்தோட வாழ்றதில்ல. பறவைகள் பாடுது, ஆனா லாப நோக்கத்துக்காக எந்த பறவையும் எப்பவுமே பாடினதில்ல. பணத்தை விடுங்க, தாம் பாடுறதை கேட்டு ரசிக்க யாராவது இருக்காங்களான்னு கூட பறவைகள் கவலைப்படுறதில்ல. தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த பறவைகள் பாடுது. மலர்கள் நறுமணத்தை வீசுது. எந்த மலராவது இது என்னோட மனம், இதுக்கு எனக்கு காப்பிரைட் கொடுங்கன்னு கேக்குறது கிடையாது. என்னுடைய மனம் உன்னுடைய மனத்தை விட சிறந்தது அப்படிங்கிற போட்டி பொறாமையும் கிடையாது. என்னைய எவ்வளவு முகர்ந்து பார்த்தாலும் எவ்வளவு தூரம் நசுக்கினாலும் நான் நறுமணம் வீசுவதை நிறுத்தவே மாட்டேன்னு மலர் தன் உயிருள்ள வரை மணந்துகிட்டே இருக்குது. சூரியனை பாருங்களேன், அது கொடுக்கும் ஒளியும் வெப்பமும் நமக்கு உயிர் மூச்சு இல்லையா? தான் வாரி வழங்கும் செங்கதிர்க்கும் வெப்பத்திற்கும் சூரியன் கைமாறா நம்மகிட்ட என்ன கேக்குது? எதுவுமே இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கதிரவன் ஒளியை நம்ம மேல பாய்ச்சுது. இந்த முழு உலகமே தன்னையும் இல்லாம அடுத்தவருக்கு கொடுத்து உதவும் பண்போட திகழுது. ஆனா மனித ஜாதி மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. எதை செய்தாலும் அதுல தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடையே மனிதன் செயல்படுறான். அதனால தான் மன அழுத்தம் வருது, பலவிதமான நோய்கள் வருது, மனமும் உடலும் சோர்வு அடையுது, வலிமை இழக்குது. ஏன் இதெல்லாம் மனுஷனுக்கு மட்டும் நடக்குது? ஏன்னா இந்த உலகம் தன்னயத்துக்காக படைக்கப்பட்டது அல்ல. எங்கெல்லாம் லாப நோக்கமும் தன்னயமும் காணப்படுதோ அங்கெல்லாம் அழிவு உண்டு. இதுதான் உலக நியதி. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்மஸ்வாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது.